ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக்க ஆண்டு 1948, வைசாக மாதம் 30 நாள், ஸ்ரீ பராபவ வருடம், வைகாசி திங்கள் 6 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 20 தேதி புதன்கிழமை. இன்று 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்போது 5:55. மங்கள இசை கேட்கலாம். ராகம் ஹம்சத்வனி.

மங்கள இசை இடம்பெற கேட்டீர்கள். இடம்பெற்ற ராகம் ஹம்சத்வனி. தொடர்வது குரளமுதம். அதிகாரம் 104, உளவு. குரல் எண் 6. குரல்: உடவினர் கைமடங்கின் இல்லை விளைவதூவும் விட்டேம் என்

பார்க்கு நிலை. பொருள்: உழவர் தொழில் செய்யாது முடங்கிவிட்டால் பட்டற்ற துறவியும் உயிர் வாழ முடியாது. குறளும் பொருளும் மீண்டும். குறள்: உடவினர் கைமடங்கின் இல்லை விளைவதூவும் விட்டேம் என் பார்க்கு நிலை. பொருள்: உழவர் தொழில் செய்யாது முடங்கிவிட்டால் பட்டற்ற துறவியும் உயிர் வாழ முடியாது. குறளமுதம் கேட்டீர்கள்.

0: நேரம் சரியாக 6 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிரல். இன்றைய எமது ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு இது. காலை ஒளிபரப்பில் இந்த அறிவிப்பினை அடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, சீனாவில் ஏற்பட்ட பிளாக் டிராகன் தீ குறித்து இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, குழந்தைகளை பாதிக்கும் மூளை வளர்ச்சி தொடர்புடைய நரம்பியல் பாதிப்பு குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். வாடகை நில உரிமையாளர் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசானா அவர்கள்.

0: 7:25 குட் மார்னிங் மில்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ ட்ரெண்டிங் ஹிட்ஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் தொடர்ந்து புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத்தொடர் 2வது பருவம் சிகரம் தொடு உதகை அரசு கலைக்கல்லூரி தாவரவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் ஜே ஜெயராமன் அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி தொடர்ந்து திரைகானம் 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி 9:00 ரெட்ரோ ராகங்கள் 9:10 செய்பால் விளங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி 10:30 உழவர் மனம் நேயர்கள் கருத்து பகிர்வு 11:00 செய்தி சுருக்கம் தொடர்ந்து 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி ஒளி நிகழ்ச்சி 12:40 தமிழில் செய்திகள் 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை 1:55 திரைகானம் 2:15 நீலமலை நேரம் தொடர் பாடல்கள் 2:30 உழைப்பவர் அரங்கம் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல் பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் தொடர்ந்து ஹலோ ஊட்டி நீலமலை தொல்லியல் குறித்து சுதாகர் நல்லியப்பன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் மாலை 4:00 எதிரும் புதிரும் வினாடி வினா நிகழ்ச்சி 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல் 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு 6:10 விளக்கேற்றும் வேளை 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள் 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் 7:30 தோட்டமும் தொழிலும் 8:00 செய்தி அறிக்கை 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி வழி வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் 10:00 ஆங்கிலத்தில் செய்திகள் 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் 9:30 அரங்கிசை 10:45 காற்றோடு கலந்திடவா 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் நேர்களது வரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi arrived in Rome last night on an official visit to Italy. Mr. Modi was received at the airport by Italy's Deputy Prime Minister and Minister of Foreign Affairs and International Cooperation, Antonio Tajani. Mr. Modi will hold talks with his Italian counterpart Giorgia Meloni and President Sergio Mattarella and discuss with them ways to boost India-Italy cooperation. PM Modi's visit will focus on how to boost India-Italy cooperation, especially focusing on the India-Middle East-Europe economic corridor. The Joint Strategic Action Plan 2025-29 will also be reviewed. Mr. Modi will also be visiting the headquarters of the Food and Agriculture Organization and strengthening India's commitment to multilateralism and as well as global food security. The External Affairs Ministry said India and Italy share a long-standing and multifaceted partnership. The visit is set to add new momentum to the India-Italy partnership. PM Modi had previously visited Italy in June 2024 to attend the G7 summit. Before arriving in Rome, the Prime Minister was in Oslo, Norway, where he participated in the 3rd Indian-Nordic Summit. This is the final leg of his five-nation tour. Earlier yesterday, Indian Nordic nations comprising Norway, Sweden, Denmark, Finland and Iceland elevated their bilateral ties to a green technology and innovation strategic partnership. Mr. Modi made the announcement while addressing a joint press meet with leaders of Nordic nations after attending the 3rd India-Nordic summit in Norwegian capital Oslo.
2: आज हमने भारत और नॉर्डिक संबंधों को ग्रीन टेक्नोलॉजी एंड इनोवेशन स्ट्रेटेजिक पार्टनरशिप का स्वरूप देने का निर्णय लिया है। इस ग्रीन टेक्नोलॉजी पार्टनरशिप से हम आइसलैंड की जियोथर्मल और फिशरीज, नॉर्वे की ब्लू इकोनॉमी और आर्कटिक और सभी नॉर्डिक देशों की मैरिटाइम और सेंसिटिविटी में एक्सपर्टीज को, सस्टेनेबिलिटी की एक्सपर्टीज भारत के स्केल के साथ जोड़कर पूरे विश्व के लिए एक बेहतर भविष्य सुनिश्चित करेंगे।
1: Prime Minister Modi said investments from Nordic countries in India rose by 200% in past decade.
2: 10 वर्षों में हमारा बायलेटरल ट्रेड लगभग 4 गुना बढ़ा है। नॉर्डिक देशों के इन्वेस्टमेंट फंड भी भारत की रैपिड ग्रोथ में अहम साझेदार बन रहे हैं। पिछले एक दशक नॉर्डिक देशों से भारत में निवेश में लगभग 200% की बढ़ोतरी हुई है। तेजी से बढ़ते ट्रेड एंड इन्वेस्टमेंट ने भारत की ग्रोथ स्टोरी में तो योगदान दिया ही है, साथ ही नॉर्डिक देशों की अर्थव्यवस्थाओं में भी बहुत सकारात्मक भूमिका निभाई है और हजारों नए जॉब्स क्रिएट किए हैं।
1: U.S. Secretary of State Marco Rubio will undertake a 4-day visit to India beginning May 23rd. This will be his first visit to India. U.S. State Department has announced the visit that will take Rubio to Kolkata, Agra, Jaipur and New Delhi. State Department spokesman Tommy Pigott said Secretary Rubio will discuss energy, security, trade and defense cooperation during meetings with senior Indian officials. U.S. Embassy in New Delhi said that India will host a meeting of the Quad group, which includes Australia, Japan and United States, and Secretary Rubio will attend the meeting. India is set to host a meeting of Quad foreign ministers next week that is expected to deliberate on pressing global challenges, including the fallout of the West Asia crisis. New Delhi meeting is planned for May 26th and it is scheduled to be attended by Rubio, Australian Foreign Minister Penny Wong and Japanese Foreign Minister Motegi Toshimitsu, with External Affairs Minister Dr. S. Jaishankar presiding over it. Directorate General of Civil Aviation has directed the inspection of the fuel control switches of an Air India Boeing 7878 aircraft at the original equipment manufacturer facility in the presence of DGCA officers. According to the DGCA, the Air India Boeing 7878 aircraft VTANX was grounded on 2nd February this year after operating flight AIC-132 from London's Heathrow Airport to Bengaluru. In IPL cricket, riding on a brilliant knock of 93 runs by Vaibhav Suryavanshi, Rajasthan Royals defeated Lucknow Super Giants by 7 wickets at Sawai Man Singh Stadium in Jaipur last night. Today, Kolkata Knight Riders will clash with Mumbai Indians at Eden Gardens, Kolkata. The match will start at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
5: இன்று புதிதாய் பிறந்தோம். வாழ்க்கை என்பது ஒரு நதி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. சில சமயங்களில் தடைகளை சந்திக்கிறது, சில சமயங்களில் கிளைத்து ஓடுகிறது. ஆனால் புதியதாக பிறக்கும் கிளை நதிகள் போல நம்முள் புதிதாக பிறக்கும் எண்ணங்கள்தான் நம்மை மேலும் செழிப்பாக்குகின்றன. இன்று புதிதாய் பிறந்தோம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான வாழ்க்கை தத்துவம். கடந்த கால சுமைகளை இறக்கி வைத்து எதிர்கால கற்பனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இந்த ஒரு கணத்தில் புதியதாக உதிப்பதற்கான ஒரு முன்முடிவு. நம் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் கடந்த காலமே. ஒரு தோல்வி, ஒரு முறிவு, ஒரு அவமானம், அந்த சம்பவத்தின் நினைவு நம்மை தின்றுகொண்டே இருக்கும். நான் அப்போது இப்படி செய்திருந்தால், அவர் என்னை ஏன் இப்படி நடத்தினார், இவை நம் மனசக்தியை வீணடிக்கும் என்ன குழப்பங்கள். இன்று புதிதாய் பிறத்தல் என்பதன் முதல் படி நேற்றை மன்னித்தல். அது நம்மை நாமே மன்னிப்பதாக இருக்கலாம், அல்லது பிறரை மன்னிப்பதாக இருக்கலாம். ஒரு மேலை நாட்டு உளவியலாளர் கூறியதைப் போல, மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல, உங்கள் சொந்த சிறை கதவை திறப்பதற்காக என்பதன்படி நாம் வாழ வேண்டும். நம்மில் பலர் எதிர்காலத்திலேயே வாழ்கிறோம். மகன் படிப்பு முடிந்ததும், அடுத்த மாதம் சம்பளம் உயர்ந்ததும், ஓய்வு பெற்ற பிறகு, இவையெல்லாம் வருங்கால கோட்டைகள். ஆனால் அந்த கோட்டைகள் கட்டும்போதே நிகழ்காலம் கை நழுவி சென்று விடுகிறது. இன்று புதிதாய் பிறப்பது எனில் கடிகாரத்தை நிறுத்துவது, இப்போது எனும் நொடியில் முழுமையாக மூழ்குவது. ஏனெனில் கடந்த காலம் மாற்ற முடியாதது, எதிர்காலம் உறுதியற்றது. உங்கள் கையில் உள்ள ஒரே நாணயம் இன்று, அதை பறிகொடுக்காதீர்கள். தியானம் போன்ற பயிற்சிகள் இதற்கு உதவுகின்றன. ஒரு கணத்தில் உணர்வுகளை கவனிப்பது, சுவாசத்தை உணர்வது, இவை சிறிய பயிற்சிகள். ஆனால் இவை மனதை இன்றைய பிறப்பிற்கு தயார் செய்கின்றன. சார்லஸ் டுகிக் தனது பவர் ஆஃப் ஹேபிட் நூலில் கூறுகிறார், நாம் செய்வதில் 40% மேல் பழக்கங்களே. நாம் எழுவது, பல் துலக்குவது, சாப்பிடுவது, வேலைக்கு செல்வது, பல செயல்கள் இயந்திரத்தன்மையில் நிகழ்கின்றன. இந்த இயந்திரத்தன்மைதான் நமக்குள் பழைய ஆள் என்கிற உணர்வை தருகிறது. இன்று புதிதாய் பிறக்க ஒரு சிறிய பழக்கத்தை மாற்றி பாருங்கள். காலையில் முதலில் கைபேசியை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு பக்க நல்ல புத்தகத்தை வாசிக்கலாம். புகையிலை அல்லது சர்க்கரை போன்ற ஒரு தீய பழக்கத்தை இன்று குறைத்தாலே அதுவே ஒரு புதிய பிறப்பின் தொடக்கம். பழைய பழக்கங்களின் சங்கிலியை அறுக்கவும் புதிய விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வின் பெயரே இன்று புதிதாய் பிறந்தோம். ஒரு தாய்க்கு ஒவ்வொரு நாளும் தன் குழந்தை புதிதாக பிறப்பது போல இருக்கும். அப்படியே நாம் ஒவ்வொரு உறவுகளையும் பேணத் தொடங்கினால் நாம் வலிமையானவர்களாக, மனிதம் நிறைந்த மனிதர்களாக மாறுவோம். உறவுகளை சந்திக்கும் போது இன்று அவர்களை முதல் முறையாக சந்திப்பது போல் நடந்து கொள்ளுங்கள். முந்தைய வாக்குவாதங்களை மறந்து புத்தம் புதிய பார்வையுடன் வணக்கம் சொல்லுங்கள். உங்கள் முதல் சந்திப்பின் அப்பாவித்தனத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நிச்சயம் உறவுகள் புதுப்பிக்கப்படும். பலர் தங்கள் வேலையில் சலிப்படைகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மாற்றம் சாத்தியமில்லை என்று எண்ணுகிறார்கள். கொலம்பஸ், கலீலியோ, நெல்சன் மண்டேலா, அன்னை தெரசா பலரும் வாழ்க்கையின் மத்திய அல்லது பிற்பகுதியில் புதிய பிறப்பை பெற்றவர்கள். நீங்கள் தினமும் கண்ணாடியில் பார்க்கும் உருவம் நேற்றைய உருவம் அல்ல. உங்கள் செல்கள் புதுப்பிக்கப்படுகின்றன, உங்கள் எண்ணங்களும் புதுப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளலாம், புதிய தொழிலை தொடங்கலாம், புதிய இடத்துக்கு செல்லலாம். எல்லாவற்றிற்கும் முதற்படி இன்று புதிதாய் பிறந்தேன். ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்திற்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும். இந்தியா 1947 புதிதாக பிறந்தது. தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, சாதிய வன்முறையிலிருந்து மறுபிறப்பு பெற்றது. இன்றும்

0: நமது சமூகம் பல நச்சு பழக்கங்களில் இருக்கிறது. பெண்ணியம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்றவற்றில் இன்று நாம் புதிதாக பிறக்க வேண்டும். மனித வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை தரும் சக்தி இன்று. இன்று எனும் ஒரு கணத்திடம் உள்ளது அது. உங்கள் கடந்த காலம் உங்களை வரையறுக்க முடியாது, உங்கள் எதிர்காலம் உங்களை மிரட்ட முடியாது. ஆனால் இன்று இந்த ஒரு நொடியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும், நான் புதிதாய் பிறந்தேன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 6:15. ஆறு இசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது.

கேட்ட பாடல் ஜெயனுல்லாபுதீன் ஃபெய்சி பாடியது. தொடரும் பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் இசை பக்தி பாடல்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: எல்லார் ஈஸ்வரி குரலில் கேட்ட பாடலுடன் அருளிசை பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது. நேரம் இப்போது 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பெரல்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது பாசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீலம் மற்றும் மஞ்சள் முறையே ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். தேவையெனில் டைமெத்தோயேட் 2 மில்லி லிட்டருக்கு அல்லது தயாமீதக்சம் 0.2 மில்லி லிட்டருக்கு அல்லது இமிடாக்ளோரிட் 0.2 மில்லி லிட்டருக்கு என்ற அளவில் கைத்தெளிப்பான் கொண்டு மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.
4: இன்று 7:30 நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தொடரில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதல்வர் மற்றும் பேராசிரியர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே.

நேர்களை இன்று மதியம் 2:30 உடைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன பால் விற்பனை முகவராக செயல்படும் வி. நித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம்.

0: இன்றிரவு 9 மணிக்கு அரங்குசி நிகழ்ச்சியில் பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். நேர்களினம் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று இத்தாலி சென்றடைந்தார். ரோம் விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவழியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து பிரதமர் இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுகள் அமையும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இத்தாலிய அதிபர் திரு செர்ஜியோ மேட்டரல்லாவையும் சந்தித்து பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் தமது இந்த பயணம் முக்கிய பங்கு வகிப்பதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சென்னை திரும்புகிறார். கேரள மாநில ஆளுநராக உள்ள அவர் தமிழக ஆளுநர் பொறுப்பையும் கூடுதலாக வகிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி திருவனந்தபுரம் சென்ற அவர் கேரளத்தில் புதிய அரசு பதவிப்பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை மாநிலம் முழுவதும் சுமார் 9 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். காலை மணி 9:30 வெளியாகும் தேர்வு முடிவுகளை மாணவர்கள் tnresults.nic.in, dge.tn.gov.in, results.dglocker.gov.in ஆகிய இணையதளங்களில் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு அறிந்து கொள்ளலாம். அந்தந்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் அளித்துள்ள கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்படும். பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட மாணவர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தங்கள் அரசை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் தங்களின் நிலைப்பாடு என்றும், அதில் எந்த சமரசமும் இல்லை என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார்.
2: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற ஃபார்மசிஸ், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கிற ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். அதை தவிர எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அட்டாச்சு ஃபார்மசிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். கிட்டத்தட்ட 5000 ஃபார்மசிஸ் ஓபனா தான் இருக்கும். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இதற்காக கோஆர்டினேட் பண்றதுக்காக நாங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான டீடைல்ஸ் இந்த வெப்சைட்ல நாங்க கொடுத்திருக்கோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்

0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. 2 நாட்களில் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் இந்த கண்காட்சியை கண்டு ரசித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நம்ம அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கிற
2: உதகையில் கோடை சீசன் களை கட்டியுள்ள நிலையில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணமாக உள்ளனர். இதனால் சுற்றுலாத் தலங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்படும் நிலையில் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக 128வது மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் தொடங்கியது. மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் முகப்பு மற்றும் அதனை சுற்றி மலர்களால் வடிவமைத்து வைக்கப்பட்டுள்ள திருவாரூர், ஆடித்தேர், மாமல்லபுரம், திருவள்ளுவர் சிலை என 20க்கும் மேற்பட்ட மலர் வடிவங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்து வருகின்றனர். மேலும் அலங்கார மேடைகளில் 50,000 மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள பல வண்ண மலர்களை மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கின்றனர். தொடர்ந்து மலர் கண்காட்சிக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் காலை முதல் மாலை வரை தாவரவியல் பூங்காவில் கூட்டம் அலைமோதுகிறது. கடந்த 2 நாட்களில் மட்டும் 40,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் மலர் கண்காட்சியை பார்த்து ரசித்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகிறது. சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதாக சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை மறுநாள் தொடங்கும் இந்த ஆண்டிற்கான கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி வரும் 28ஆம் தேதி வரை 7 நாட்கள் நடைபெறவுள்ளதாக அவர் அதில் கூறியுள்ளார். இதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் தெற்கு உள் கர்நாடகா வரையிலான பகுதியிலும் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு பிற நாடுகளை அனுமதிக்கும் வகையில் பொருளாதார தடைகளில் இருந்து அளிக்கப்பட்ட விலக்கை அமெரிக்கா மேலும் 1 மாதத்திற்கு நீட்டித்துள்ளது. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்திற்கு செல்லும் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக உரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு பதிலாக இந்தியர்கள் உள்நாட்டு சுற்றுலாவை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்ததை இந்திய ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சியில் வெப்ப அலைகள் பாதிப்பிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் விழிப்புணர்வு குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்த யானை கூட்டத்தை மாவட்ட வனத்துறையினர் மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். தூத்துக்குடி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணும் பணி மேற்கொள்ளப்பட்டதில் 1,21,00,000 ரூபாய், 320 கிராம் தங்கம், 570 கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையராக திரு ஜி எஸ் சமீரன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஸ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்க ஆட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துரு ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு தமது இத்தாலி பயணம் வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்ட

0: மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது சீனாவில் ஏற்பட்ட பிளாக் டிராகன் ஃபயர் இது குறித்து தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.
2: அடுத்ததா பிளாக் டிராகன் ஃபயர் அப்படின்னு அழைக்கப்படுற 1987 சீனாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீயை பத்தி பார்க்கலாம். பிளாக் டிராகன் ஃபயர் அப்படின்னு ஆய்வாளர்களாலையும் மக்களாலையும் பொதுவா விஞ்ஞானிகளாலையும் இது அழைக்கப்படுது. இது சீன நாட்டு பகுதியில ஏற்பட்டுச்சு. May 6, 1987 சோவியத் யூனியன் பகுதியில இருந்து இந்த காட்டுத்தீ இந்த பகுதிக்கு வந்துருச்சு. இதனால மிகப்பெரிய பரப்பளவுல இந்த காட்டுத்தீ பரவிருச்சு. ஒரு சுமாரா 10,000 சதுர கிலோமீட்டர் அளவுல இந்த காட்டுத்தீ மிகப்பெரிய அளவில் பரவிருக்கு. 7.3 மில்லியன் ஹெக்டர்ஸ் அவங்களோட காடுகள் மொத்தமா அழிஞ்சு சாம்பலாயிருக்கு. மர உற்பத்திக்கு மிகவும் முக்கிய காரணி ஆக அமைஞ்ச அந்த காடுகள் மொத்தமா அழிஞ்சு நாசம் ஆயிருந்திருக்கு. இதனால அவங்களோட மர ஏற்றுமதி மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு. மேலும் எதிர்பாராத விதமாகவும் 211 பேர் இந்த காட்டுத்தீயினால இன்னுயிரை இழந்தாங்க. 266 மேற்பட்ட மக்கள் காயமடைஞ்சாங்க. 50,000 மேற்பட்ட மக்கள் தங்களோட உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து தவிச்சாங்க. இது கடந்த 300 ஆண்டுகள்ல உலகம் சந்திச்ச மிகப்பெரிய ஒரு வனத்தினால ஏற்பட்ட பாதிப்புல இது ஒன்றாகும். கிரேட்டர் கிங்ஆன் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த காட்டுத்தீ பரவல் தொடங்கியிருக்கு. சீன நாட்டில் இருக்க மற்ற சில பகுதிகளுக்குமே இந்த காட்டுத்தீ பரவல பரவிருச்சு. அதிகமா பாதிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட வனப்பகுதி மற்றும் அவங்களோட மர ஏற்றுமதிக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய மரத்த வளர்த்த பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. காட்டுத்தீ பரவலுக்கு என்ன காரணம்னு அவங்களோட விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் மூலமா தெரிய வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வாயு கசிவு மூலமா தான் அதிக அளவுல இந்த காட்டுத்தீ அவங்க ஊர்ல பரவி இருக்கு. தவறான ஒரு கண்ணோட்டத்துல இதை அந்த மக்கள் அணுகியிருக்காங்க. மிகவும் அலட்சியமா அணுகியிருக்காங்க. இதன் மூலமா காலநிலை மாற்றம் மற்றும் இந்த தவறான அணுகுமுறை காரணமாக இந்த காட்டுத்தீ மிக வேக அளவில் பரவிருச்சு. அமூர் ரிவர் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த சீன பகுதிகளில் காணப்படுகிற பகுதி தான் இது. இந்த அமூர் ஆற்று ஓரம் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு சூடான ஒரு தட்பவெப்பநிலையை கொண்ட ஒரு பகுதியாகும். மேலும் இந்த பலவிதமான புறக்காரணிகளாலையும் தட்பவெப்பநிலை காரணமாகவும் இந்த வனத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதன் மூலமா 33,000 சீன மக்கள் தங்களோட வீடுகள் இழந்தாங்க. வீடுகள் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ தற்பொழுதும் சீனாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரிடர்ல ஒன்றா கருதப்படுகிறது. இதோட பாதிப்பு இன்றளவும் தொடருது. இதற்கு இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு காரணமான ஒரு சின்ன பகுதி எங்கன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமான ஒரு 18 வயது இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு தெரியாதனமா அவரோட வேலை செய்யற இடத்துல எரிவாயு கசிய விட்டுருக்காரு. அவர் அறியாம செஞ்ச தவறு இத்தனை பேரோட உயிரை கவு வாங்கிருச்சு. அது மட்டும் இல்லாம இத்தனை பேரோட வாழ்வாதாரத்தையும் பாதிப்படைய வச்சிருச்சு. இது அணைக்கிறதுக்கு சீன ராணுவம் ரொம்ப கஷ்டப்பட்டு அணைச்சாங்க. அது மட்டும் இல்லாம ராணுவத்தின் மூலமாகவும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த காட்டுத்தீய கட்டுக்கோப்பு கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் பலவிதமான விழிப்புணர்வு முகாம்கள், இந்த காட்டுத்தீ என்ன, இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பல விஷயங்களை மக்கள் காதுக்கு அவங்க கொண்டு போனாங்க. இதற்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் அந்த நாட்டுல ஏற்படல.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை சீனாவில் ஏற்பட்ட பிளாக் டிராகன் ஃபயர் இது குறித்து தகவல்களை வழங்கினார் இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள்.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. குவா குவா வாத்து. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளோட இயல்பான பேச்சும் குறும்புத்தனமும் இனிவரும் நாட்களில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு உங்கள் ஒட்டிய FM 101.8 கேட்க தவறாதீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8 நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி
3: நேர்களே, மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் சூரியன் சும்மா தீயா வேலை செய்வாரு. அந்த நேரத்துல நம்ம வெளியே போனோம்னு வைங்க, வீட்டுல இருந்து போனப்போ நம்மள பார்த்த நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு திரும்பி வரப்போ யாருப்பா நீ பாக்குற அளவுக்கு அடையாளம் தெரியாம மாறி இருப்போம். அதனால மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாதீங்க. போக வேண்டிய கட்டாயம் இருந்தா கொடை, தொப்பி இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முக்கியமா காட்டன் துணிகளை போடுங்க. உச்சி வெயில் தலையை சுத்திரும், அதனால நண்பகல் வெயில தவிர்த்துக்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். காலை கதிர்
1: குழந்தைகளை பாதிக்கும் மூளை வளர்ச்சி தொடர்புடைய நரம்பியல் பாதிப்பு குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, இது ஒரு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம். இப்ப நார்மலா எல்லா சில்ட்ரனும் ஒரு 1 or 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம டிடெக்ட் பண்ண முடியாது. 1 or 2 இயர்ஸ்ல வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். சரி, எப்படின்னா அவங்களுக்கு சோசியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. இப்போ மற்றவங்க கிட்ட அவங்க பேசுறதுக்கு கஷ்டமா இருக்கும், ஐ கான்டாக்ட் இருக்காது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். பேச ட்ரை பண்ணாலும் அது ப்ராப்பரா அவங்க ரொம்ப ஸ்லோவா பேசுற மாதிரி இருக்கும், இல்லைனா பேசுறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னா அதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ரிப்பீட்டிவ் பிஹேவியர் இருக்கும். ஏதோ ஒன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து பண்ணிட்டே இருப்பாங்க கண்டினியூவா. சவுண்ட் இல்லைனா லைட்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ ரொம்ப நாய்ஸியா இருக்க பிளேஸ்ல இல்ல ரொம்ப பிரைட்டா இருக்க பிளேஸ்ல அவங்களால ரொம்ப நேரம் டாலரேட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டிசமோட ஒரு சிம்டம்ஸ். நம்ம 1 or 2 இயர்ஸ்ல இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா, இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா நம்ம இமீடியட்டா ஒரு பிசிஷியனையோ இல்ல ஒரு பிசியோதெரபிஸ்டோ நம்ம போய் கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களோட மோட்டார் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஜம்பிங், கிளாப்பிங், அப்புறம் ஸ்கிப் பண்றது, பால் த்ரோ பண்றது, கிக் பண்றது, இல்லனா த்ரோ பண்ண பாலை கேட்ச் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணணும். சென்சரி இன்டிகிரேஷன் ட்ரைனிங்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அவங்களோட கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அவங்க என்ன ஃபீல்ட்ல அவங்க ஆக்டிவா இருக்காங்களோ பார்த்து அதை வந்து டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஏர்லியராகவே நம்ம இந்த சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஹெசிடேட் பண்ணாம இமீடியட்டா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து சோஷியல் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், லாங்குவேஜ் ட்ரைனிங், அப்புறம் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ், அவங்களோட ஒர்க்கை வந்து அவங்களே பண்ற மாதிரி, அவங்களுடைய ரொட்டீன் ரெகுலர் ஒர்க்கை கூட அவங்களே வந்து பண்ணுற மாதிரி நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கான எக்ஸசைசஸ் அண்ட் ட்ரைனிங் வந்து வீட்லயே கொடுக்கணும். நிறைய பிஹேவியரல் தெரப்பி, அவங்க ரிப்பீட்டடா ஒரே ஆக்டிவிட்டிய திருப்பி திருப்பி பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம ப்ராப்பர் கமாண்ட் மூலமா பேரண்ட்ஸ் அண்ட் தெரபிஸ்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான பிரெயின் ரிலேட்டட் எக்ஸசைசஸுமே டீச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்றப்போ அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், அண்ட் அவங்க ஹைப்பர் ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டியை வந்து கம்மி பண்ணணும், ரிப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ரொம்ப கிராஜுவலா தான் ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக பண்ணணும். எவ்வளோ ஏர்லியராக நம்ம டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முந்து சில்ட்ரனுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கலாம். ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுக்கணும். ஸோ டெய்லி ஆக்டிவிட்டீஸா அவங்களே வந்து பண்ற மாதிரி, ஸ்பூன் ஃபீட் பண்ணாம ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸும் அவங்களே பண்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். இது ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச் தான். வெறும் ஒரு தெரபிஸ்டோ இல்ல ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டோ அவங்க மட்டும் பண்ணா இது யூஸ் இருக்காது. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ், ஸோ இவங்க எல்லாம் வந்து இது கூட அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், இவங்க எல்லாரும் சேர்ந்து கம்பைண்டா தான் இந்த ஆட்டிசம் சில்ட்ரனை வந்து ட்ரீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் ஹெசிடேட் பண்ணாம ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணி சில்ட்ரனை வந்து நார்மல் ஸ்கூல் இது பண்ணாலும் டீச்சர்ஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேர் கொடுக்கற மாதிரி பாத்துக்கணும்.
1: நேர்கள் இதுவரை குழந்தைகளை பாதிக்கும் மூளை வளர்ச்சி தொடர்புடைய நரம்பியல் பாதிப்பு குறித்த இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் வாடகை நில உரிமையாளர் சட்டம் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
2: ரெண்ட், லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் டெனன்சி ஆக்ட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இது எதுக்கு இதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கலாம், அதுக்கு ஓனராக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஓனராக நான் என்ன பண்ணணும், இல்லை ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் ஊர் விட்டு ஊர் வேறு ஊரில் இருக்கீங்க, ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ வந்து நான் அங்கே வாடகை எடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு டெனண்ட்டாக இருப்பீங்க. அப்போ நான் அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓனராக இருக்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து வாடகைக்கு விட போகிறேன், அதுலேருந்து நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கணும், என்னென்ன விதிமுறைகள் வந்து நம்ம சட்டத்தில் வந்து சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமான சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்து நம்ம ஓனராக இருக்க பட்சத்தில் ஒருத்தவங்க வந்து நம்மளை அணுகிறாங்கன்னா, நம்ம டூலெட் போர்டு வச்சுருப்போம். இப்போ வந்து நம்ம வாடகைக்கு விடுறதா வந்து நம்ம சொல்லியிருப்போம். அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து அணுகும்போது நம்ம எப்படி அதை வந்து கையாளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல்ல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன விஷயம்னா பேசிக் திங்ஸை வந்து கேட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து முதல்ல நம்ம வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வாடகை ஒப்பந்த பத்திரம் அப்படிங்கிறது போட்டுக்கணும். அது வந்து எப்பவுமே யூஸ்வலாக வந்து 11 மந்த்ஸுக்கு தான் போடுவாங்க. நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் வந்து அந்த அதுக்கான ஃபார்மேட் இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து அதில் உங்கள் பேர், யார் வந்து அந்த வீட்டு வாடகைக்கு வந்து வரப்போகிறாங்களோ, அப்ரோச் பண்ணுறாங்களோ, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அதில், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு இல்லை பேன் டீட்டெயில்ஸோ இல்லை அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சம்மந்தமாக என்ன ஆதாரங்கள் வச்சுருக்காங்களோ அந்த ப்ரூஃபை கொண்டு நம்ம ரெண்டல் டீடு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம வந்து முதலாவது வந்து போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து அந்த சொத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாடகைக்கு விடும்போதே வந்து நல்ல முறையில் வந்து கொடுக்க வேண்டியது வந்து உரிமையாளரோட கடமை. அதை கண்டிப்பாக வந்து நம்ம செய்து கொடுக்கணும். அது செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் வீடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, ஒரு ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த டெனண்ட் சொல்கிறவங்க, அந்த வாடகைதாரர் வந்து சொல்லும் பட்சத்தில் வந்து அதை வந்து ஓனர் தான் வந்து செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. சில பேர் வந்து வாடகைக்கு வந்துட்டாங்க, ரொம்ப வருஷமாக வந்து எனக்கு வாடகை பாக்கி இருக்குது, அவங்கள வந்து இப்படியாவது வீட்டை விட்டு தரத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். சில பேர் வந்து ஊருக்கு போயிருப்பாங்க, வரவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி உடனடியாக வந்து அவங்களை வீட்டை விட்டு இன்னைக்கே காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி பண்ண முடியாது. வாடகைதாரர்களை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், முதலாவது வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து 15 நாள்லேருந்து 30 நாள் வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்து, அவங்க எந்த அட்ரஸ் இருக்கோ எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து முறையாக வந்து தெரியப்படுத்தி, அதுக்கப்புறமா வந்து நம்ம அவங்கள வந்து வெளியேற்ற முடியும். சரி, இது எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, எனக்கே வீடு வேணும், நான் வந்து நானே வந்து இருக்க போகிறேன், எனக்கு வந்து காலி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், 15 நாள் டைம் கொடுத்துட்டு நம்ம அவங்கள வெளியேற்றிட்டு நாம் வந்து அதில் இருக்கலாம். இப்போது வாடகைதாரராக இருக்கும் பட்சத்தில் வந்து ஓனர் வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறாரு, நீங்கள் கொடுத்த குத்தகை பணத்தை வந்து கொடுக்கல, உங்கள் வாடகை பணத்தை வந்து திருப்பி கொடுக்கல, அட்வான்ஸ் பணம் வந்து திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து சொன்னீங்கன்னா, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து 15 நாளில் வந்து அந்த வீட்டில் உரிமையாளர் வந்து வீடெல்லாம் பார்த்துட்டு, இந்த பராமரிப்புக்கான ஏதாவது இருந்தால் அதுக்கான தொகையை வந்து அவங்க கழிச்சிட்டு, மீதி பணத்தை வந்து 15 நாளுக்குள்ள வந்து வாடகைதாரர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை வாடகை நில உரிமையாளர் சட்டம் குறித்த தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் எஸ் சுசன்னா அவர்கள்.
3: கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை FM ரெயின்போ, FM கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் நிறைவாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைந்தார். விமான நிலையத்தில் பிரதமருக்கு இந்திய பாரம்பரிய கலாச்சார முறையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்திய வம்சாவளியினர் ஏராளமானோர் திரண்டு வந்து பிரதமரை வரவேற்றனர். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மற்றும் அதிபர் செர்ஜியோ மேட்டரெல்லாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். தமது இத்தாலி பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமரின் இத்தாலி பயணம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பன்முக பரிமாணம் கொண்ட நல்லுறவுகள் மேலும் உத்வேகமடையும் என்று தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2024ஆம் ஆண்டு இத்தாலியில் நடைபெற்ற G7 நாடுகளின் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நார்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நார்டிக் நாடுகளுடன் பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க இந்தியா முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்தவுள்ளதாக அவர் கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். வடக்கு ரயில்வேயில் அடங்கிய புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே புதுதில்லி தவிர்த்து இதர ரயில் நிலையங்களில் முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லி பால்வால் வழித்தடத்தில் கவாச் கருவி நேற்று பொருத்தப்பட்டதாக வடக்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருவி பொருத்தப்பட்டிருப்பதன் மூலம் ரயில்கள் மோதலை தவிர்க்க முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் முதன்முறையாக வருகை தரவுள்ளார். கொல்கத்தா, ஆக்ரா, ஜெய்ப்பூர் மற்றும் புதுதில்லியில் அவர் சுற்றுப்பயணம் செய்ய இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் தெரிவித்துள்ளார். இந்திய பயணத்தின்போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயரதிகாரிகளுடன் மார்க்கோ ரூபியோ விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுதில்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், குவாட் நாடுகளின் கூட்டத்திற்கும் இந்தியா ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மஞ்சி 2 நாள் பயணமாக நாகாலாந்து சென்றுள்ளார். திமாபூர் விமான நிலையத்தில் அவரை உயரதிகாரிகள் வரவேற்றனர். இன்று நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் அதிகாரிகளுடன் திரு மஞ்சி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உள்ள பிரதமர் அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்கள் இன்று முதல் மகாத்மா காந்தியுடன் 3D செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வாயிலாக கலந்துரையாடும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 3D அவதார் தொழில்நுட்ப உதவியுடன் மகாத்மா காந்தியை நேரலையில் கொண்டுவரும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அருங்காட்சியகத்தின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதற்காக ஹாலோ பாக்ஸ் கலந்துரையாடல் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த வசதி இன்று தொடங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே இந்த அருங்காட்சியகத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல், முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ஆகியோருடன் பார்வையாளர்கள் கலந்துரையாடக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நேற்று துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. மேற்கு சிங்பூம் மாவட்டம் பொடாஹாட் வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இருதரப்பினருக்கும் இடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் 2,34,00,000 ரூபாய் மதிப்பில் 46 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமானப் பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் வீடு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் தொழுதாவூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் இருளர் குடியிருப்பு பகுதியில் ₹1,78,00,000 மதிப்பீட்டில் 35 வீடுகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதேபோல் பூண்டி ஊராட்சி ஒன்றியம் பட்டரைப்பெரும்புத்தூர் ஊராட்சி பகுதியில் PM ஜன்மன் திட்டத்தின் கீழ் ₹56,00,000 மதிப்பீட்டில் 11 வீடுகளின் கட்டுமான பணிகளும் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் குடிசை வீடுகளில் வசிக்கும் பயனாளிகள் தங்களுக்கு பிரதமரின் வீடு கிடைத்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். மத்திய அரசின் நிதியுதவி ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் தற்போது இந்தியாவின் எந்த பகுதியிலும் தங்களுக்கு சொந்தமான நிரந்தர வீட்டை வைத்துக் கொள்ளாத குடும்பங்களை இலக்காக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வீடு பெற்றுள்ள பயனாளி மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்.
3: என்னுடைய பேர் வசந்தி, திருவள்ளூர் மாவட்டம். நான் வந்து ஃபர்ஸ்ட் கூரை வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து பிரதம மந்திரி வீடு கொடுத்து நல்ல தளம் வீட்டில் இருக்கேன். அந்த கூரை வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தளம் வீட்டில் நல்லா இருக்கேன். பசங்களோட என் குடும்பத்தோடு நல்லா இருக்கிறோம், சந்தோஷமா. அதுக்கு வந்து பிரதம மந்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். மேற்கு கோர்டோஃபான் மாகாணத்தின் கியூபாஷ் நகரில் உள்ள சந்தையில் கூடியிருந்த மக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக உள்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலை ராணுவத்தினர் நடத்தியிருப்பதாக உள்ளூர் அமைப்பு சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது. சூடானில் ராணுவத்திற்கும் துணை ராணுவ அதிரடி ஆதரவு படையினருக்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது. இந்நிலையில் துணை ராணுவ படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள மேற்கு கோர்டோஃபான் பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என ராணுவம் தெரிவித்துள்ளது. நைஜீரியாவில் அமெரிக்கா மற்றும் கூட்டு ராணுவ படையினரின் தாக்குதலில் இதுவரை 175 IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதலின்போது அவர்கள் கொல்லப்பட்டதாக நைஜீரிய ராணுவ செய்தித் தொடர்பாளர் சமைலா உபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் IS தீவிரவாதிகளின் மறைவிடம், ஆயுத கிடங்குகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் நிதி தலைமையகம் தகர்க்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான முதற்கட்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 26 பேர் கொண்ட அணியை தலைமை பயிற்சியாளர் கிறிஸ்பின் சேத்ரி அறிவித்தார். கோவாவில் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. 26 பேரிலிருந்து 23 பேர் இறுதி அணியில் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் மாலத்தீவு அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்தது. மிச்சல் மார்ஸ் 96 ரன்னும் ஜோஸ் இங்கிலீஷ் 60 ரன்னும் சேர்த்தனர். 221 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டை மட்டுமே இழந்து 225 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. தொடக்காட்டக்காரர் வைபவ் சூரியவன்சி 38 பந்துகளில் 93 ரன் குவித்தார். யசஸ்வி ஜெய்ஸ்வால் 43 ரன்னும் துருவ் ஜுரேல் 53 ரன்னும் எடுத்தனர். இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லி மும்பை இடையேயான ரயில் வழித்தடம் முழுவதும் கவச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 28 பேர் கொல்லப்பட்டனர். தெற்காசிய கால்பந்து மகளிர் சாம்பியன் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 7:25.

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல் கிரேஸ். குட் மார்னிங் நெல் கிரேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக புதிய தகவல்களுடன் புத்தனர்ச்சி தரும் பாடல்கள் உங்களுக்காக. அந்த வரிசையில் முதல் பாடலாக தசரா திரைப்படத்திலிருந்து பாடல் ஸ்டேட்யூன்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நில்கிரீஸ். அடுத்த பாடல் உங்களுக்காக, சித்தா திரைப்படத்திற்காக.

0: சித்தா திரைப்படத்திற்காக கேட்ட பாடல் ஒலித்தது.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம்.

அப்போது அந்த பாதாள அறையில் நிலவிய சூழ்நிலையில் கூண்டுக்குள் இருந்த புலிகளை காட்டிலும் கொடுமையான புலியாக மாறி பாய்வதற்கு முற்பட்டுக் கொண்டிருந்தவர் நகைவேழம்பர்தாம் என்பதை அங்கே இருந்த எல்லோரும் உணர்ந்தார்கள். எல்லோருடைய மனதிலும் அடுத்த கணம் என்ன நிகழப் போகிறது என்ற பயம் நிரம்பியிருந்தது. புலி கூண்டுகள் அமைந்திருந்த இடத்திற்கு மேலே முதற்படியில் தோன்றி பேயாக நகைத்துக் கொண்டிருந்த நகை வேழம்பருடைய கைகளில் அங்கே நின்ற அத்தனை பேருடைய உயிர்களும் இருந்தன. புலி கூண்டுகளை திறப்பதற்கு இணைத்திருந்த சங்கிலியை அவர் இழுத்தால் கீழே அந்த கூண்டுகளுக்கு நடுவே நிற்பவர்களின் கதி அதோ கதிதான். தனக்குரிய செல்வங்களாலே கிடைக்கின்ற எல்லா வகை பெருமைகளையும் மீறி எந்த செல்வமும் இல்லாத அரைக்குருடன் ஒருவனுக்கு இரகசியங்களால் அடிமைப்பட்டு கிடந்து தவித்த பெருநிதி செல்வர் இந்த இரகசியங்களையும் அவற்றை மனதில் சுமந்து கொண்டிருந்தவனையும் சேர்த்து ஒழித்துவிட்டோம் என்று நிம்மதியோடு தலை நிமிர்ந்தபோது, நான் ஒழியவில்லை என்று முன்வந்து நின்று மீண்டும் அவர் தலையை குனிய செய்துவிட்டார் நகைவேழம்பர். தாம் இரையிட்டு வளர்த்த புலிகளுக்கு இன்று தாமே இரையாகும் நிலை வந்துவிட்டதே என்று மெய் நடுங்க நின்றார் பெருநிதி செல்வர். அவரை விழித்து நகைவேழம்பர் சிறிதும் நெகிழ்ச்சியில்லாத குரலில் பேசினார். நஞ்சு கலந்த பாலை பருகி நான் அழிந்து ஒழிந்து போயிருப்பேன் என்று நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள். உங்கள் பெருமை நீடிக்க வழியின்றி நானே முன்னால் வந்து நிற்கிறேன். ஒன்று, நாம் இருவரும் நண்பர்களாய் இருக்க வேண்டும் அல்லது பகைவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் நல்லதற்காகவோ கெட்டதற்காகவோ எதற்கென்று தெரியவில்லை. இப்போது நாம் இருவருமே எப்படி இருக்கிறோமோ அப்படி இதற்கு முன்பு இருக்க நேர்ந்தது இல்லை. நட்பின் நெருக்கத்தை குறித்து உயிர் நண்பர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் நீங்களும் நானுமோ இப்போது ஒருவருக்கு ஒருவர் உயிரை கவர்ந்து கொல்ல துணிந்துவிட்ட நண்பர்களாய் இருக்கிறோம். உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் நெருக்கத்தில் முன்பு இந்த நட்பு தொடங்கிற்று என்பதை நீங்கள் மறந்து போயிருக்கலாம். இப்போது உயிர்களை அழிக்கும் மாத்திரத்தில் முடிவதற்கிருக்கிறது. இந்த உறவு இப்படித்தான் முடிய வேண்டுமா அல்லது வேறு விதமாகவும் முடிய இடமிருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டிய வினாடிகளில் நிற்கிறோம் நாம். பெருநிதி செல்வர் தலைநிமிர்ந்து எதிராளியை பார்ப்பதற்கு வேண்டிய சுறுசுறுப்போ ஆர்வமோ சிறிதும் இல்லாமல் சோர்ந்து போயிருந்தாலும் இந்த பேச்சை கேட்டதும் அடிப்பட்ட நாகம் படத்தை தூக்குகிறார் போல தலை நிமிர்ந்து நகைவேழம்பரை பார்த்தார். பின்பு இயல்பாக பேசும் பேச்சின் விரைவு இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையாக தயங்கி தயங்கி நிறுத்தி கேட்டார். நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய வினாடிகளில் இவர்களைப் போன்ற ஊழியர்களும் உடனிருக்க வேண்டியது அவசியம்தானா? அவசிய அனாவசியங்களை சிந்தித்து செயல்படுகிற நிலையில் இப்போது நான் இல்லை. நீங்கள் என்னை அப்படி இருக்கவும் விடவில்லை. என்னைப் போல் ஒருவன் உங்களுக்கு அவசியமா இல்லையா என்று நீங்களே சிந்தித்து உடனடியாக முடிவு கட்டிவிட்ட பின் நான் சிந்திக்க என்ன இருக்கிறது? நான் அனாவசியம் என்று நீங்கள் தீர்மானம் செய்த பின் நீங்கள் எனக்கு அவசியம் என்று நம்பி என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளலாமா? இந்த கேள்வியின் பிடியிலிருந்து விடுபட்டு தாம் என்ன மறுமொழி கூறுவது என்று தெரியாமல் திகைத்தார் பெருநிதி செல்வர். உயிர் பயமும் ஏவலுக்கு தலை வணங்கும் ஊழியர்களுக்கு முன் இப்படி அவமானப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்ற நாணமும் சேர்ந்து அவரை ஆட்கொண்டு அவருக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் கிடைக்காதபடி ஆக்கியிருந்தன. பேச வராத உணர்ச்சிகளுக்கும் பேச வேண்டிய சொற்களுக்கும் நடுவே அகப்பட்டு கொண்டு அவர் திணறுவதை நகைவேழம்பர் கண்டுகொண்டார். தமக்கும் பெருநிதி செல்வருக்கும் இடையே உள்ள நட்பு, பகை, இரகசியங்கள் எல்லாம் ஊழியர்களும் விளங்கிக் கொள்ளும்படி தெரிவது நல்லதல்ல என்பதை அவராலும் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஒரு கையால் சங்கிலியை பற்றி கொண்டு மற்றொரு கையால் ஊழியர்களை மேலே வருமாறு குறிப்பு காட்டினார். கீழே பெருநிதி செல்வர் நின்ற இடத்திலிருந்து சிறிது விலகி ஒதுங்கி நின்றிருந்த ஊழியர்கள் நகைவேழம்பர் தங்களை மேலே வரச் சொல்லி குறிப்பு காட்டுவதை புரிந்து கொண்டாலும் தங்களுக்கு படியளப்பவராகிய பெருநிதி செல்வரின் ஆணையின்றி எப்படி மேலே செல்வதென தயங்கினர். அவர்களுடைய இந்த தயக்கத்தைக் கண்டு மேலே நின்ற நகைவேழம்பர் சிரித்தார். உங்களுக்கு கட்டளையிட வேண்டியவரே இப்போது என்னுடைய கட்டளையை எதிர்பார்த்து நிற்கிறார். இந்த சமயத்தில் நீங்கள் அவரை எதிர்பார்த்து தயங்குவதில் பயனில்லை. நீங்கள் எல்லாரும் வெளியேறினால் நானும் அவரும் பேசிக்கொள்வதற்கு தனிமை வாய்க்கும். நகைவேழம்பர் இப்படி கூறிய பின்பும் அவர்கள் தயங்கியபடி நின்றார்கள். பெருநிதி செல்வரே இந்த தயக்கத்தை தவிர்ப்பதற்கும் முன்வந்தவராய் அவர் சொல்கிறபடியே செய்யுங்கள் என்று ஊழியர்கள் பக்கம் திரும்பி மெல்ல கூறினார். ஊழியர்கள் படியேறி மேலே வந்தனர். நில்லுங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று மீதமிருக்கிறது என்று அவர்களை தடுத்து நிறுத்தி கீழே வைக்கப்பட்டிருந்த கட்டிலில் கிடந்தவனை சுட்டிக்காட்டினார் நகைவேழம்பர். என்ன செய்ய வேண்டுமென்று கேள்வி தோன்ற ஊழியர்கள் அவர் முகத்தை பார்த்தனர்.
அவருடைய நாவிலிருந்து அளவில் சுருக்கமாகவும் அர்த்தத்தில் பெரிதாகவும் இரண்டே இரண்டு சொற்கள் ஒலித்தன. வழக்கம்போல் செய்யுங்கள். இதற்கு பின் அங்கு நடந்த நிகழ்ச்சிகள் விரைவுடையனவாகவும் மாறுதல் உள்ளவையாகவும் இருந்தன.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் இரண்டாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத உற்று நோக்கிட்டு இருக்காங்க. நிறைய கல்லூரிகளில் அட்மிஷனுக்காகவும் இல்லை என்கொயரிக்காகவும் இன்னைக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் சென்று வரதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள், அது அறிவியல் பிரிவாகட்டும் இல்லை கலை பிரிவாகட்டும் இல்லை வணிகவியல் பிரிவாகட்டும், என்னென்ன மாதிரியான படிப்புகள் படிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து அறிவியல் பிரிவில் படித்த மாணவர்களோட முதல் சாய்ஸ் வந்து மெடிக்கலாக இருக்கும். ஸோ மெடிக்கலுக்கு வந்து நீட் அப்படிங்கிற தேர்வு கட்டாயம், அதற்காக அப்ளை பண்ணிட்டு எழுதியிருப்பாங்க. இது வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிபிஎஸ்சி போன்ற மருத்துவ படிப்புகளுக்காக நடத்தக்கூடிய ஒரு தேர்வு. இந்த தேர்வு எழுதி தேர்வு பெற்றால் மதிப்பெண் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகளை வந்து படிக்க முடியும். இதற்கடுத்து படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பு. ஸோ இதில் பிஇ பிடெக் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அது மட்டும் இல்லாமல் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்சஸஸ்க்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த படிப்புகளாக இருக்குது. இது சார்ந்த வேலை வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி சார்ந்த படிப்புகள். ஃபார்மசி கோர்ஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது பிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ். இது வந்து நிறைய ஃபார்மசியூட்டிக்கல் கல்லூரியில் வந்து இந்த பாடப்பிரிவு பயிற்றுவிக்கப்படுகிறது. முக்கியமாக இந்த படிப்பு படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாளுநராக வந்து வேலை செய்யலாம், ஃபார்மசிஸ்டாக வேலை செய்யலாம். இந்த படிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த படிப்பாக கருதப்படுது. இது அறிவியல் சார்ந்த மாணவர்கள் வந்து இந்த படிப்புகளை செய்யறதுக்கு ஆர்வம் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகள், விவசாயம் சார்ந்த படிப்புகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக இந்த படிப்புகள் எல்லாமே வழங்கப்பட்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரியான படிப்புகள் வந்து அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி மூலமாக கல்லூரிகளில் வழங்கப்பட்டு வருது. இந்த படிப்பை படித்தாலும் அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிஎஸ்சி கோர்சஸ் எல்லாமே இருக்குது, மூன்றாண்டு படிப்பு சரிங்களா. இந்த மூன்றாண்டு படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக், பவுடனி, ஜுவாலஜி, ஜியாலஜி, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான நிறைய படிப்புகள் வந்து பிஎஸ்சி படிப்புகளாக இருக்குது. இந்த படிப்புகளுக்கான வேலை வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இதே போன்று வணிகவியல் பாடம் எடுத்து படித்த மாணவர்கள் வந்து அடுத்த சாய்ஸாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிகாம் படிக்கலாங்க. ஸோ பிகாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு பாடப்பிரிவு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி சரி, அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்டிங், அது மட்டும் இல்லாமல் டாக்ஸேஷன் இந்த மாதிரியான பிரிவுகளுக்கெல்லாம் வந்து இந்த வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் வந்து காமர்ஸ் அப்படிங்கிற படிப்பு முக்கியத்துவம் பெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸி சிஏ படிப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் படிப்புங்க சரிங்களா. ஃபினான்ஷியல் செக்டர் பொறுத்தவரை சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஹைலி டிமாண்டட் அண்டு இம்பார்ட்டன்ட் கோர்சஸாக இருக்குங்க. ஸோ சிஏ படிப்புக்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து ஊதியமும் அதிகமாக வழங்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிபிஏன்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் வந்து வணிகவியல் சார்ந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்குங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு படிப்பு. இது முடித்தவங்க எம்பிஏ படித்து அடுத்த லெவலுக்கு போகிறதும் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனி செக்ரட்டரியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்புங்க, இதுவும் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படிப்பாக இருக்கு. பிசினஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கான ஒரு படிப்பாக இருக்குங்க. இதுவும் வந்து வேலைவாய்ப்பு தரக்கூடிய ஒரு படிப்பாக இருக்குங்க. இதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் பாடத்தை எடுத்து படித்த மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரியான படிப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ படிக்கலாங்க. ஸோ பிஏ பொறுத்தவரை இன்னைக்கு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், சோசியாலஜி, சைக்காலஜி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஒரு பாடங்க. இதை படிச்சுட்டும் வந்து நிறைய தேர்வுகள் எழுதலாம், இல்லை வந்து இது சார்ந்த வேலைவாய்ப்புகளை வந்து படிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. ஸோ செய்தித்தாள், அதே மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகளுக்கு இந்த பாடப்பிரிவு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படிப்பாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்களில் பல்வேறு வகையான ஒர்க்ஸ்க்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பு வந்து பயன்படுத்தப்படுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடப்பிரிவுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஷன் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு நவீன காலகட்டங்களில் எல்லாமே வந்து மாற்றங்களை நோக்கி தான் சென்று இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோர்ஸாக இருக்குங்க. ஸோ முக்கியமாக வந்து பெண்களுக்கும் சரி இன்னைக்கு ஆண்களுக்கும் சரி இந்த பாடப்பிரிவு அப்படிங்கிறது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படிப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே இல்லாமல் சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன் இதுக்கெல்லாம் வந்து கூட நம்ம

0: இப்போ ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கான பயிற்சிகளை கூட மேற்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குங்க.
1: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி, வணக்கம்.
2: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள் IRCTC. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே மாதம் 20ஆம் தேதி 2026. இணையதளம் www.irctc.com மற்றும் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு மூலமாக அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பதவிக்கான மொத்த காலி பணியிடங்கள் 11127. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் rrbappy.gov.in. மீண்டும் rrbappy.gov.in. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 16, 2026.
3: இதுவரை சிகரம் தொடு நிகழ்ச்சியில் உதகை அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயராமன் அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.

0: జీ బూంబా.
1: హాయ్ జీ బూంబా, వాట్ ఎ సర్ప్రైజ్! నీ టోకెలియో ఇర్కియా?
0: ఆమ్, నాన్ ఎప్పుడూ ఇర్పేన్.
1: ఎనకు పిడిచ ఒరు వరం వేణుం. పాడల్ కేకరదు రొంబ పిడికుం. 80 సాంగ్స్ ప్లీజ్.
0: ఇవ్వలవుదానా? ఆగటం, కేళుంగల్.
2: ఎన్నోడు పాటు పాడుంగల్, ఎల్లోరుం సేర్ందు ఆడుంగల్, ఇసై కోలంగల్, ఇమజాలంగల్, సుగం తేడుంగల్.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
1: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தினமும் காலை 9 முதல் 10 வரை. டோன்ட் மிஸ் இட்.
0: நேர்லே உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 முதல் 12 வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

மாற்றத்தை பிறரிடம் எதிர்பார்க்காதீர்கள். அது உங்களிடமிருந்தே தொடங்க வேண்டும். அதுவே நல்ல மாற்றம். குட் மார்னிங் நெல்கிரேஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராங்கி திரைப்படத்தில்

0: பார்க்கிங் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடலோடு குட் மார்னிங் நில்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் தொடரும். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi to hold talks with his Italian counterpart Giorgia Meloni in

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கடி
1: பேச்சு
0: நகைச்சுவை நிகழ்ச்சி.
2: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.

0: ஏண்டா என்றா பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க ரெண்டு பேரும் நின்று போட்டு பலூன் ஊதறது வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. ஏண்டா கடையெல்லாம் செட்டப் பண்ணியாச்சுல, நீங்களும் வந்து அங்க நிக்கணும் இல்ல?
1: என்னன்னு சொன்ன செகப் கலர்ல ஸ்கிரீன் எல்லாம் போட்டு சும்மா ஜிகி ஜிகி ஜிகி மின்னிட்டு இருக்குதே, என்ன இது?
0: ஏண்டா என்ன சொல்றியா, கடையை சொல்றியா?
1: கடையை சொல்றேன், உங்களை எப்ப சொல்ல போறேன்?
0: அதான பார்த்தேன், நானும் கொஞ்சம் மின்னிட்டு தான் இருக்கேன், அதுதான் பார்த்தேன். கிண்டல்
1: பண்றீங்களாண்டி
0: ஏண்டா வேற என்னடா பண்ண முடியும்? டீ கடையில டீ ஆத்தும் போது இந்த பட்டு சட்டையும் பட்டு வேட்டியும் மாடா கட்டிட்டு டீ ஆத்த முடியும்? ஏண்டா நீ சொல்றது பார்த்தாக்கா இன்னொன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது, தெரியுமா?
1: என்ன வருது?
0: இந்த சொக்காவை போட்டோம்னா நமக்கு உடம்பெல்லாம் எரியும், அந்த நாளை நினைச்சோம்னா நமக்கு வயிறெல்லாம் எரியும்.
1: நல்லா எரிஞ்சு போங்க, ஒரு டீய கொடுங்க, எப்படி இருக்குன்னு பாத்து குழு குழுன்னு ஆத்துவோம்.
0: ஏண்டா ஒவ்வொரு டீயும் கொதிச்சுட்டு இருக்குல்லடா, போய் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சு பாருங்கடா எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு
1: தள்ளுறா ராமசாமி.
2: எதுக்குடா தள்ளி விடுற?
1: இந்த மாதிரி டீ எல்லாம் நம்ம லைஃப்ல குடிக்கவே முடியாதுரா, தள்ளுறா எடுத்து வாங்கி வாங்கி ஊத்தி வைடா. இவரு குடுக்கற மாதிரி இத்தனூண்டு புட்டி கிளாஸ்ல குடிச்சிட்டு தான் வேலைக்கு ஆகுமா? நமக்கு லிட்டர் கணக்குல வேணும்டா ராமசாமி.
2: ஆமாண்டா, சாம்பிளுக்கு செக் பண்றோம்ன்ற பேர்ல ஒரு ஒரு சொம்பு எடுத்து குடிக்கலாம்.
1: இது என்னடா இத்தா பெருசா இருக்குது ஜக்கு, அதை எடுத்து கூடு.
2: இந்த புடி
1: நல்லா இருக்கா ராமசாமி, கூடுறா. இவரோட எப்படி வச்சாரு டீய?
2: ஆமாண்டா நல்லா இருக்குடா. டே அந்த பர்மாட்டி பர்மாட்டி நார்ல அந்த பர்மாட்டிய வாடா குடிப்போம்.
1: ஆமாண்டா ரொம்ப பில்டப் கொடுத்தாரு, என்னதான் பண்ணி வச்சிருக்காருன்னு பாப்போம். என்னடா இப்படி கொதிக்குது, வாய்க்கு சுற்ற போதா ராமசாமி? மெதுவாடா
2: நல்லா இருக்குடா.
1: மெதுவா தூக்கடாது, என்ன அத்தப்படி சட்டியை தூக்குற கிளாஸ் எடுன்னு சொன்னா?
2: நீ சும்மாறா, இவ்வளவுமா குடிக்க போறாங்க, வா பாதி நம்ம குடிச்சிடலாம்.
1: அடுத்து துபாய் டீடா ராமசாமி.
2: இங்க போடுறா சைனா டீ.
1: எனக்கு ஒரு நல்ல யோசனைடா.
2: என்றா?
1: நம்ம பேரை கின்னஸ் புக்கல போடணுமாக்கும்.
2: எதுக்குடா
1: துபாய்க்கே போகாம துபாய் டீ குடிக்கிற பத்தியா இங்க, பர்மா டீயும் குடிக்கிற பத்தியா இங்க?
2: அதான் துபாய் டீ பர்மா டீ சிலோன் டீ எல்லா டீயும் இங்க இருக்குடா.
1: அதான்டா.
0: வாங்க வாங்க, வணக்கமுங்க வணக்கமுங்க. ஆமாங்க ஆமாங்க, நான் தாங்க டீ கடை வச்சிருக்கேங்க. ஆமாங்க, நாம அவர் ஐயா சொல்லிட்டாருங்களா, அதனால நாம தாங்க வச்சிருங்க. நம்ம பசங்க தான் நிக்கிறாங்க, போங்க போங்க குடிங்க குடிங்க. விதவிதமா டீ இருக்குங்க, அங்க பாருங்க. துபாய் டீ இருக்கு, பர்மா டீ இருக்கு, மலேசியா டீ இருக்கு, எல்லாமே இருக்குங்க. இஞ்சி டீ இருக்கு, எலுமிச்சம்பழ டீ இருக்கு. வாங்க வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் குடிங்க, எல்லாரும் குடிங்க. ஆண்டவா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கவேன், இனிமேல் வந்து தமிழ்நாடு முழுக்க என்னோட டீ தான் பிரபலம்னு நினைக்கிறேன். அங்கங்க என்ன கூப்பிடுவாங்க, நேசமணி டீ வேணும், நேசமணி டீ வேணும்னு. இனிமேல் பத்திரிகையில மாப்பிள்ள பேருக்கு பக்கத்துலயே வந்து என்ற பேரும் போடுவாங்க. அந்த மாதிரி இனிமேல் வந்து எல்லா பத்திரிகையிலயும் நேசமணி என்ன டீ கடை இங்க வரும் அப்படின்னு பத்திரிகையில பேர் போடுவாங்கடா.
1: எனக்கு ஒரு சந்தேகம், நேசமணி என்ன
0: என்றா உனக்கு
1: டீ குடிச்சவங்க உயிரோடு இருப்பாங்களா?
2: புள்ளா நீ கேக்கலாமாடா, அதெல்லாம் போற வழியிலே போய் சேர்ந்துருவாங்கடா. ஏன்டா வாயே கழுவுடா.
1: ஏன்டா
2: சொம்பு சொம்பா நம்ம எடுத்து குடிச்சிருக்கமே, நம்ம வீட்டுக்கு போய் சேருவோமாடா.
0: ஏன்டா கடை ஓஹோன்னு போகும்னு நான் பேசிட்டு உட்காந்துருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் என்னன்னா பாதி வழியிலே குடிச்சவனெல்லாம் போய் சேர்ந்துருவான்னு பேசிட்டு இருக்கீங்களே. என்னடா இது, உங்களை இதுக்கு தானடா கூட்டிட்டு வந்தேன். ஏண்டா நல்ல இடத்துக்கு வந்தா நல்லதான் நினைங்கடா. ஏண்டா உங்களுக்கு தெரியுமா இன்னொரு விஷயம்
1: என்ன,
0: எதுக்காக இவ்வளவு சத்தமா அந்த வந்து தாலி கட்டுற நேரத்துல வந்து டும் டும் டும் பிபி பிபி நல்லா ஊதிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: எதுக்கு நேசமணி மத்த ஊருக்கெல்லாம் தெரியட்டும்னா கல்யாணம் நடக்குதுன்னு?
0: ஏண்டா அது பக்கத்தால பக்கத்தால உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் வந்து அவிகளை பத்தி இவங்க புறணி பேசுவாங்க, இவங்களை பத்தி அவங்க புறணி பேசுவாங்க, ஊருக்குள்ள குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டை சச்சரவு பேசுவாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது, அவங்களுக்கு இவங்க ஆகாது, இவங்க இவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க, அவங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டாங்க. இதெல்லாம் பேசும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது இதெல்லாம் ஆர்க்காது இருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தாலி கட்டுற நேரத்துல டும் டும் டும் டும் டும் அந்த சத்தம் மட்டுமே கேக்குது.
1: அதுக்கு ட்ரம்ஸ் கூட டம் டம் டம் டம் டம் மாசிக்கலாம் தானே நேசமணி என்ன?
2: அது மட்டும் இல்லடா, நம்ம டீ நல்லா இல்லன்னு ஊருக்கே தெரியக்கூடாதுல, யாரும் சத்தமா பேசிடக்கூடாதுல, அதுக்காகவும் தான்.
1: டேய் பந்தி போட்டாங்களா, வாடா ராமசாமி போலா.
2: நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன்டா.
1: எங்கடா எனக்கு ஒரு சீட்டை போடுறா ராமசாமி.
2: வா வா வா உட்காரு உட்காரு.
0: ஏண்டா நில்லுங்கடா நில்லுங்கடா, எங்கடா ரெண்டு பேரும் ஓடிட்டு இருக்கீங்க?
1: டீய பாருங்க நேசமணி, நாங்க பந்தியை பாக்குறோம்.
0: ஏண்டா பந்தியை பாக்குறதுக்கெல்லாம் பரிமாறதுக்கெல்லாம் அதிக ஆளுங்க இருக்காங்க, நீங்க டீய பரிமா

0: அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்த நானு. நீங்க ஒண்ணு பந்தி பரிமாற போக வேண்டாம்.
1: நாங்க பந்தி பரிமாற போல, பரிமாற பந்தியில உட்காரதான் போறோம்.
0: உங்களுக்கு என்னடா அவசரம்?
1: டீ எல்லாத்துக்கு குடுக்கணும், டீ எல்லாத்துக்கு குடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா? ரொம்ப நேரமா பசிக்குது, வயிறுல கடமுட கடமுடன்னு சத்தம் வருது.
2: இதே எனக்கும் ரொம்ப நேரம் வயிறு கலக்கிட்டே கிடக்குற ராம்சாமி.
0: ஏண்டா சாப்பிடறதுக்கு முன்னாடி வயித்த கலக்குதுன்னா ஏண்டா அவன் சாப்பிடாம வந்துதான் இங்க வந்து புல்லா சாப்பிடுவானுங்க. நீங்க என்னடா எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு வயிற மறுபடியும் காலி பண்ணிட்டு சாப்பிடுறேங்கிறீங்க
2: நேசமணி? என்ன நிறைய பேருக்கு நல்ல சாப்பாடுங்கிறது இந்த மாதிரி கல்யாணத்துல தான் கிடைக்குது நேசமணி. என்ன அதுலயும் ஏதாவது கேட்டு விட்டுறாதீங்க, வாடா போலாம்.
0: ஐயோ இவையில வச்சு போட்டு இனி ஒண்ணும் பண்ண முடியாது, போங்கடா போங்கடா தின்னுங்கடா வந்துடுறேன்.
1: ஏனுங்க சாப்பாடு போடுறவரே?
0: டே இங்க வாடாடே.
1: டேய் என்றா நீ இப்படி பேசுற? ஏனுங்க தம்பி, நீங்க பொண்ணு வீட்டுக்காரரா இல்ல பையன் வீட்டுக்காரரா? எது பக்கத்துல இருக்கிறவட்ட கேக்கணுமா? டே கேளுடா நீ.
0: ஏங்க நீங்க பொண்ணு வீட்டுக்காரரா பையன் வீட்டுக்காரரா?
3: வணக்கம் தம்பி, நாங்க தான் பொண்ணு வீட்டுக்காரரு, பொண்ணோட தாய்மாம. சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க.
0: ஏங்க இது என்னது, இது சிக்கன் பீஸ் இவ்வளவு சின்னதா இருக்குது, சீப்பான கல்யாணமா?
3: என்ற கேட்ட என்னது சீப்பான கல்யாணமா?
1: ஆமாங்க, நானும் இவ்வளவு நேரம் மாத்தி மாத்தி அந்த ஃபர்ஸ்ட் டைம் போடுவாங்களே அந்த பாத்திரத்தோட வந்து கொட்டுவாங்களே, அதுலயும் பாக்குற இத்தனோண்டு பீஸா குடுக்கறாங்களே, பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்றீங்க, கொஞ்சம் பெரிய பீஸா போட வேண்டாவா?
0: என்றா இது வேற லூட்டு தட்டினாலுமே சோத்துல இருந்து இத்தனோண்டு பீஸ் தான் வருது.
1: அதான் தெரியல, என்ன தம்பி முறைச்சிட்டு போற பீஸ் கேட்டா? எனக்கு நீங்க முறைக்கிறீங்க, எதுக்கடா முறைக்கிற? சாப்பிட சாப்பிடுவாரு, எனக்கு சாப்பாடு பாருங்க வாயில இருந்து வெளியே வருது.
3: என்றது சிக்கன் பீஸ் நாங்க சின்னதா போடுறோமா? எத்தனை சொட்டு பீஸ் இருக்குது, இதே போய் சின்னதுன்னு டே நிறுத்துங்கடா கல்யாணத்தை. சிக்கன் பீஸ் சின்னதா இருக்குன்னு நம்மள அசிங்கப்படுத்தி போட்டானுங்கடா, பொண்ணோட தாய் மாமன்டா நானு. இதுக்கு எவ்வளவு செலவு இருக்கு தெரியுமா இந்த கல்யாணத்துக்கு?
1: என்றா அவன் சாப்பாடு கீழே போட்டான். ஏனுங்க இங்க வாங்க, நான் வேணா ஊட்டி விடுறேனாக்கோ. என்னடா முறைச்சிட்டு போறாரு?
0: முறைச்சிட்டு போலடா, கோச்சிட்டு போறாரு. பாரு போயிட்டு பீஸ் எடுத்து வருவாரு நினைக்கிறேன். ஏனுங்க நீங்க எதுக்கு முறைக்கிறீங்க? பீஸ் என்ன, இன்னும் ரெண்டு பீஸ் சேர்த்து வாங்கி தர, எக்ஸ்ட்ரா வச்சு சாப்பிடுங்க. நாலு பீஸ சேர்த்தா ஒரு பெரிய பீஸ் மாதிரி தெரிய போகுது. என்னங்க கல்யாணத்திலேயே பீஸ் இவ்வளவு சின்னதா இருக்கு, இனி அடுத்தடுத்த விசேஷத்துக்கு எல்லாம் இன்னும் சின்னதா இருக்கும் போல இருக்க.
1: என்னங்க சாப்பாடுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், இதுல போய் குறைவிக்கலாங்களா? பொண்ணு வீட்டுக்காரரு
3: எனவே அசிங்க படிக்க போட்டாங்களா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்து போடலாம்டா. பொண்ணோட தாய் மாமன்டா.
0: வா இந்த இலைய அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அங்கிட்ட உட்காருவோம், அடிச்சு முடிச்சுட்டு
1: வருவானுங்க.
0: ஐயோ என்றாத்தமா இருக்குதே, என்னடா கூச்சல் குழப்பமா இருக்குதே, என்றா இது என்றா இது, அட விளக்குங்க விளக்குங்க, நானும் வரதான் விளக்குங்க.
3: சிக்கன் பீஸ்க்காக அசிங்கப்படுத்தி போட்டீங்களா?
0: ராமசாமி குப்புசாமி, ஏண்டா என்ன நடக்குது இங்க? நீங்க ரெண்டு பேரும் இங்க சாப்பிடறேன்னு சொல்லி போட்டு வந்தீங்க, அங்க என்னன்னா ஒரே கூச்சல் குழப்பமா இருக்கு, ஒரே அடிதடியா இருக்கு.
1: ஆமா நேஸ் பண்ணின, அவங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டு இருக்காங்க, சேர்லாம் தூக்கி போட்டு. நாங்க அங்க இருந்தா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுன்ட்டு சாப்பாடு இங்க எட்டு வந்து கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம்.
0: ஏண்டா நீங்க சாப்பிடறது இருக்கட்டும், இவ்வளவு பெரிய கல்யாணம் வீட்டுல என்றா அது ரகலா நடக்குது, அது கொஞ்சமா அது பாக்க வேண்டாமா என்ன?
1: எல்லாம் உங்களாலதான் நேஸ் பண்ணின.
0: என்னது என்னாலயா?
1: ஆமா விதவிதமா டீ குடுத்தீங்கல்ல.
0: ஆமா
1: எதுவுமே நல்லா வேயும், ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் சண்டை போட்டுருக்காங்க.
0: என்னது டீ நல்லா இல்லங்கிறானா? ஏன்டா நானே போய் அங்க சமாதானப்படுத்திட்டு வர இருடா. இப்போ இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன், என்ன பத்தி பேசினா கூட பரவாயில்ல, என்ற டீய பத்தி பேசுறானுங்களா அவனுங்களே, என்ன பண்ற மாதிரி அவனுங்களே, இதா வரண்டா இங்க. ஐயா டீ நல்லா இல்லைங்களா? எனக்கு டீ நல்லா இல்லைங்களா? எனங்க ஐயா நீங்க சொல்லுங்க டீ நல்லா இல்லைங்களா? ஏன மணி நீங்க குடிச்சிங்களே, எனங்க மணி ரெண்டு டம்ளர் வாங்கி வாங்கி குடிச்சிங்களே மணி, டீ நல்லா இல்லைங்களா? ஏகன்னு பாப்பா நீ ருசிச்சு ருசிச்சு குடிச்சிய, சூடா இருக்குதுன்னு நான் ஆத்தி கொடுத்தனே, டீ நல்லா இல்லையா? எனக்கு நீங்க சொல்லுங்க டீ நல்லா இல்லைங்களா? எனக்கு டீ நல்லா இல்லைங்களா? ஐயோ நல்ல வேலை, அப்ப என்ற டீ நாள பிரச்சனை இல்லையா? இதா வரேன். அவ ரெண்டு பேர் எங்க இருக்கிறானுங்க? ஏண்டா ராமசாமி குப்புசாமி எங்கடா இருக்கிறீங்க? ஏண்டா ராமசாமி குப்புசாமி விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
1: என்னோட பாயசமா பழம் போட்டுக்கிறாங்க.
0: ஏண்டா நான் இங்க காட்டு கத்தல் கத்திட்டு இருக்கிற என்ன விஷயம் உங்களுக்கு தெரியும்?
1: சொல்லிட்டு
0: அடநாசமா போன வீகிலா, நீங்க பத்த வச்ச நெருப்பு தான் இப்படி ஏறிதா கொழுந்து விட்டு.
1: நேசமணி பீஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி சொன்ன தப்ப நேசமணி.
2: நீங்க என்ன சொல்லிருக்கீங்க கடையில எப்பவுமே ஒரு விஷயம் சரியா இல்லன்னா முகத்துக்கு நேரா பார்த்து உடனே போய் சொல்லணும்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதான் பொண்ணு வீட்டுக்காரி மாப்பிள்ள வீட்டுக்காரி மாத்தி மாத்தி சொன்ன.
0: ஏண்டா வந்ததுக்கு நல்ல வேலையை செஞ்சீங்கடா, நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை நல்லா சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டீங்கடா நீங்க. ஏண்டா அவங்க அடிதடி பண்ணிக்கிட்டே பாரு, நம்ம டீ கடை பக்கத்துல வர்றாங்க. ஏனுங்க ஏனுங்க என்ன பண்றீங்க நீங்க, என்ன பண்றீங்க நீங்க, கொஞ்சம் அமைதியே நில்லுங்க நில்லுங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாங்க.
1: ஏனுங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க.
0: இப்பவாது புத்தி வந்து கடை வந்து தடுக்கிறானுங்களே.
2: இந்தாங்க ஒட்டக பாலு, இதை குடிச்சிட்டு தம்பா சண்டை போடுங்க.
0: நிறுத்துங்க கஷ்டப்பட்டு போட்டு பத்திரிக்கை அடிச்சு 10,000 பேர்த்து விருந்து கூப்பிட்டு அந்த விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் வந்து நல்ல சந்தோஷமா வயிறார சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லி போட்டு அவங்க சக்திக்கு உட்பட்ட வரைக்கும் அவங்க நல்லா தானேங்க ஐயா சமைக்கிறாங்க. இங்க பாருங்க நேசமணி டீ விதவிதமா வேணும்னு எங்கிட்ட டீ வாங்கியிருக்கிறாங்க. அந்த பக்கம் பஞ்சு மிட்டாய் கடை இருக்குது, இந்த பக்கம் குழந்தைங்களுக்காக ஜவ்வு மிட்டாய் கடை இருக்குது. எனக்கு இதெல்லாம் பண்ணி ஒருத்தர் வந்து கல்யாணத்தை பண்றாங்கன்னு போது ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்கு போய் நீங்க வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து ரெண்டு வீட்டுலயும் மனசு சங்கடத்தை உருவாக்கலாங்களா? நீங்க வர்றது எதுக்காக? வயிறார சாப்பிட்டு மனசார அந்த மணமக்களை வாழ்த்திட்டு போகிறது தானுங்களா உங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறாங்க. இங்க வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து சண்டை போடலாங்களா? யோசிக்க வேண்டாங்களா? இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களாகட்டும் மாப்பிள வீட்டுக்காரங்களாகட்டும் கடனை வாங்கி கல்யாணம் பண்றாங்க. நாம வந்தோமா சத்தம் இல்லாம பிடிச்சிருந்தா நம்ம நிறைய சாப்பிடுவோம், வயிறார சாப்பிடுவோம். பிடிக்கலையா கொஞ்சமா சாப்பிட்டு போட்டு அந்த குழந்தைங்களை நல்லா வாழ்த்தி போட்டு போகணுங்க. இதுதானுங்க வாழ்க்கையோட தத்துவமே. ஏனுங்க மாப்பிள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த கல்யாணத்துல எவ்வளவு நேரம் இருக்குது, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. இதை விட்டு போட்டு இந்த ஒரு சின்ன குறைய வச்சு ரெண்டு பேரும் இப்படி வந்து மனஸ்தாபத்தை உருவாக்கிக்கிறீங்களே, அதெல்லாம் மறந்து போட்டு ரெண்டு பேரும் கையை கொத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே போங்க போங்க. போய் பொண்ணு மாப்பிள்ளைய அடுத்து அவங்களுக்கு மோதிரத்தை குடத்துக்குள்ள போட்டு விளையாடுவீங்க, பந்து உருட்டி விளையாடுவீங்க, அப்பளத்தை உடச்சு விளையாடுவீங்க. இதெல்லாம் பண்ணி சந்தோஷமா கண்ணார பாருங்க.
2: ஆமாமா எல்லாரும் போங்க போங்க கூட்டத்தக்கலைங்க.
1: டேய் என்ன உன்ற தலையில
2: இதைத்தாண்டா இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன்.
1: என்றாது
2: அப்பளம்?
0: அப்பாடா ஒரு வழியா சண்டையை நிறுத்தியாச்சு, எல்லாத்தையும் சமாதானப்படுத்தியாச்சு.
2: இருந்தாலும் நேசமணினே
0: ரெண்டு பேரும் இப்ப வாய மூடிக்கிட்டு கடைக்கு போறீங்க.
1: இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் ராம்சாமி, இவ்வளவு சாப்பிட்டமே ஒரு பீடா போட நேரம் இருந்துச்சா ராம்சாமி.
2: அதான் அவங்களே வாயில குத்தி குத்தி போட வச்சிட்டாங்களேடா.
1: சரி நடரா பாப்போ.
2: இருந்தாலும் நேசமணினே
3: டேய் அடுத்து வேற ஏதாச்சும் கல்யாணத்துக்கு போய் இந்த மாதிரி கலாட்டா பண்ணீங்க அப்புறம் தெரியுது உங்களுக்கு. பொண்ணோட தாய் மாவுண்ட நானு.
4: நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளு இதே நேரத்துல சந்திக்கலாமுங்க. நன்றிங்கோ.
5: இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் நேசமணியாக ஜி சரவணன், சரோஜாவாக வி கவிதா, ராமசாமியாக கே கார்முகில், குப்புசாமியாக ஆர் ஜெய் ராகவேந்திரா. அமைப்பில் உதவி ஆர் ஜெய் ராகவேந்திரா. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

0: வானொலி தெவிட்டாத தேனொலி தனிமனித வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி ஒட்டுமொத்த தேசத்தின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இசை எனும் இன்பத்தேன் கொண்டு மனதை அமைதிப்படுத்தும் வானொலி தனிமையை போக்குகிறது. எளிய நடையில் தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது. வானொலி பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, பயனுள்ள பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி அறிவு களஞ்சியம். உலகத்தை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்துள்ள வானொலி அறிவியல் வளர்ச்சியின் அரிய பொக்கிஷம். பெண்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் ஆகாஷ்வாணி அவர்களின் வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணிக்கும் உற்ற தோழி. இது குறித்து பாலயோக மீனா அவர்கள்.
1: டிஜிட்டல் சகாப்தத்தில் கூட மில்லியன் கணக்கான இந்தியர்கள் விருப்பமாக கேட்கக்கூடிய ஒரு ஊடகம், அதாவது ஆசையா கேட்கக்கூடிய ஒரு மீடியம் வானொலி, ரேடியோ அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்காகவே பிரத்யேகமான தகவல்கள் நிகழ்ச்சிகள் பிரத்யேகமா நடத்தி பெண்களுக்கு மேலும் மேலும் வந்து உடல் ரீதியா இருக்கும் சரி, மன ரீதியா இருக்கும் சரி, எல்லா விதமான விஷயங்களும் ஷோஸ் மூலியமாவும் டிபேட்ஸ் மூலியமாவும் இந்தியாவில இருக்கக்கூடிய மூலமுடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் வீட்டில இருந்தே கேட்கிற மாதிரி பண்ணது வந்து ரேடியோ. இப்ப மட்டும் இல்ல, முன்னாடி காலத்துல இருந்துமே ஆண்கள் வெளியே அதிகமா போயிட்டு இருந்தாங்க, பெண்கள் போக முடியாத காலத்தில் நாட்டு நடப்பை தெரிய வைத்த ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு மீடியம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரேடியோன்னு சொல்லலாம். அந்த ரேடியோ இந்த காலத்திலயுமே பல மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. வெறும் நம்ம வந்து சும்மா வந்து வீட்டு குறிப்போ சமையல் குறிப்போ அழகு குறிப்போ மட்டும் சொல்லாம என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, பெண்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்ற வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய நடப்புகள் எல்லாமே ஒவ்வொரு பெண் காதுகளிலும் ஜிமிக்கி ஆடுவது போல செய்தி வந்து நடமாடியது வந்து ரேடியோல மட்டும்தான். ஊடகம் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக பாட்டு கேட்கறதுக்காக சினிமா பற்றின செய்திகளை பரிமாறிக்கொள்ள மட்டும் இதா கிடையாது. மித்த சோசியல் மீடியாலாம் முக்கியமான விஷயங்கள்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு இடம், ஆனா ரேடியோ அப்படி கிடையாது. முக்கியமான விஷயங்கள் நாட்டுக்கு தேவையானது மக்களுக்கு செவிகளுக்கு கொண்டு போய் கரெக்டா சேர்க்கிறது, அதுவும் பெண்களின் செவிகளுக்கு போய் கரெக்டா சேர்க்கறது வந்து ரேடியோவோட பங்கு வந்து மிக மிக மிக முக்கியமான ஒரு பங்கு. அது இன்னும் வந்து ரேடியோ வந்து செஞ்சுட்டு இருக்கு. என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய குரலும் என்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய சிந்தனையும் உங்களுக்கு அதுல கேக்குதுன்னா அதுக்கும் ரேடியோ தான் காரணம்.

0: குழந்தை வளர்ப்பு என்பது அற்புதமான கலை. குழந்தைகளை குதூகலப்படுத்தும் நிகழ்ச்சிகளை வழங்கி வரும் வானொலி குழந்தை வளர்ப்பிலும் முக்கிய பங்காற்றுகிறது என்று கூறுகிறார் கன்னித்தாய் அவர்கள்.
1: பழமை என்றும் இனிமை என்ற பழமொழிக்கேற்ப நவீன காலத்தில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற பல புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் பொழுதுபோக்கிற்காக கண்டறியப்பட்டாலும் இன்றும் நீங்கள் அதன் நினைவாக என் மனதில் இருப்பது நான் என் சிறு வயதில் கேட்ட வானொலி நிகழ்ச்சிகள் தான். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல குழந்தைகளுக்கும் இனிமையானது தான். குழந்தைகளுக்கு உணவு முறையிலிருந்து குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வியறிவு, மருத்துவ குறிப்புகள், பாடல்கள், நாடகங்கள் என பல தகவல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் வானொலியில் ஒளிபரப்பப்படுகிறது. குழந்தைகளுக்கு போடப்படும் தடுப்பூசி மற்றும் சொட்டு மருந்து பற்றிய தகவல்களையும் வானொலியில் அறிவிக்கப்படுகிறது. கற்றல் திறனின் முதன்மையான திறன் கேட்டல் திறன். இந்த கேட்டல் திறன் வானொலி மூலம் குழந்தைகளுக்கு உருவாக்கப்படுகிறது. எனவே வானொலி குழந்தைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

0: நாட்டு நடப்புகளையும் உலக செய்திகளையும் தேசம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பணியை வானொலி செவ்வனே செய்து வருகிறது. பேரிடர் காலத்தில் நமக்கு உறுதுணையாய் நிற்பது வானொலியே.
1: என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ஜோகில்பட்டி என்ற கிராமத்தில் 1950 பிறந்தேன். தேவையான பொருள் எதுக்கு வேணும்னா, ஒரு மைலுக்கு பக்கத்தில் கல்குச்சிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கணுமா, ஆஸ்பத்திரி போகணுமா, போஸ்ட் ஆஃபீஸ் போகணுமா, அங்கே வந்தால் தான் எங்களுக்கு அது சோதுவாக இருந்தது. நான் இருந்த காலத்தில் வந்து எந்த ஒரு செய்தியானாலும் பஞ்சாயத்து போர்டில் ரேடியோ வச்சுருந்தாங்க. அதை போய் செய்தியை கேட்குறதுக்கு எல்லோரும் ஜனங்கள்லாம் போய் அங்கே உட்காந்து கேட்போம். போர் நடந்தாலும் அசம்பாதி நடந்தாலும் அதையெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருந்தது கூட நான் வந்து இந்த ரேடியோ மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நானும் இல்லை, ஊர் ஜனங்களே தெரிஞ்சு அவ்வளோ சோகமாக இருந்தோம். அதாவது புயலோ காற்றோ மழையோ வந்து வந்து ஒரு ஆபத்தான செயல் வரும்பொழுது இந்த ரேடியோ மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆபத்திலேருந்து நீங்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு அதை நாங்கள் சுதாரிப்போட முன்னெச்சரிக்கையாக இருந்து நாங்கள் பாதுகாப்போடு இருந்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரேடியோ ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
0: வானொலிக்கும் தனக்குமான உறவு குறித்து நினைவு கூர்ந்த நீதிராஜன் அவர்கள், வானொலி உணர்வோடு கலந்துவிட்ட ஒலி என்று கூறுகிறார்.
2: ரேடியோ இது ஒரு ஃபீல் இல்லை, நிஜமாவே இப்போ இருக்க அந்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரேடியோ பற்றி அவ்வளோவா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் எங்களுக்கு 90s கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ட்ராவலில் இருக்குது. நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துருக்கேங்க, எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த ரேடியோவோட தான் அவர் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் இந்த ரேடியோ யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் இல்லாத நேரம் அந்த பாக்கெட் ரேடியோவை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா டியூன் பண்ணி பார்த்து அதில் சேனல் எதாவது கிடைக்கும், அதில் எதாவது பிடிச்சவுடனே அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அப்போலாம் அந்த பேட்டரி போட்டு தான் அதெல்லாம் யூஸ் பண்ணணும். ரொம்ப நாள் அந்த ரேடியோ எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் கொஞ்சம் உடஞ்ச கண்டிஷனில். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல மெமரிஸ் எனக்கு. ஸ்கூல் விட்டு வந்தது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்பீக்கர் லைன் எடுத்து வெளியே கொடுத்து ஜன்னல் வழியாக வெளியே ஒரு போஸ்ட் இருக்கும், அதில் ஒரு ஸ்பீக்கரை கட்டி தொங்க விட்டு பாட்டு போடுவேன். ஸ்பீக்கரு அந்த ரேடியோ அதெல்லாம் வந்து ஒரு கிரேஸ், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த பாட்டு கேட்குறது, நைட்டில் ஏதாவது ஷோஸ் போடும்போது அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குங்க நிறைய விஷயங்கள்லாம். அது அப்படியே நம்ம மனசோட உடம்போட அப்படியே கலந்துருச்சு. ஸோ ரேடியோ அப்படிங்கிறது ஒரு எமோஷன், கண்டிப்பாக எல்லாருமே ரேடியோ கேட்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஷோஸ் வந்து ரொம்ப மெச்சூர் கண்டென்ட்டோட நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க, அவங்களோட விஷயங்கள், வாழ்க்கையில் நடந்த விஷயம், நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுகிறாங்க, ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரேடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டிவி வந்து என்ன உட்காந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல. ஸோ ரேடியோ வந்து இப்போ நம்மளோட லைஃப்பில் ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் ஆகிட்டோம். அப்போலாம் வந்து ஏதாவது ஷோ எப்போ தான் வரும், பட் இப்போ வந்து 24 hours ஷோ வரலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, கண்டிப்பாக ரேடியோ வந்து கேட்கலாம். ஒரு நல்ல ஒரு விஷயம், நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த ரேடியோ தான். ஐ லவ் ரேடியோ. ஹாப்பி ரேடியோ ஸ்டே.

0: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வானொலி மக்களை எளிதில் சென்றடையும் சக்தி வாய்ந்த ஒலி ஊடகம் என்பதற்கு இதுவே சிறந்த சான்று. இதுபற்றி வேணுகுமார் அவர்கள்.
1: உலகின் மிகச்சிறந்த தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி திகழ்கின்றது. மின்சார வசதி இல்லாத இடங்களிலும் கிராமங்களிலும் வானொலி தனது சேவையை பரப்பி வருகிறது. இன்று உலகளவில் 90% பரப்பளவுக்கு அதிகமாக சென்று சேர்கின்ற ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக வானொலி சிறப்பிடம் பெற்று திகழ்கிறது. நமது பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாடுவதற்காக வானொலியை தேர்ந்தெடுத்து மன் கி பாத் என்ற நிகழ்வினை மாதந்தோறும் வானொலி வாயிலாக மக்களிடம் உரையாடி வருவது வானொலியின் சிறப்பினையும் அதனுடைய தொன்மையினையும் அதனுடைய தெளிவான உச்சரிப்பு தன்மையினையும் வெளிப்படுத்துகின்றது.
0: நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் நிகழ்ச்சிகளை மட்டுமே வழங்கி வரும் வானொலிக்கு செவி கொடுப்போம், எண்ணங்களை நல்வழிப்படுத்துவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, அமைப்பு ஆர் தியாகராஜன், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 9 மணி.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
4: மாட்டிக்கிட்டீங்க.
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேர்களை இனி கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள் உங்களுக்காக. அந்த வரிசையில் முதல் பாடலாக பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடல் சூரியன் திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேரம் இப்போது 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
4: ஜப்பான்ல உள்ள ஒரு புத்த விகாரை. அங்க ஒரு வயசான பௌத்த குரு தங்கியிருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர், அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்தில் செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்கே நிறைய இருந்தது. அதில் ஒன்று எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில் ஓடி வந்தார். இவர் ஆனந்தமாக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்கே தங்க அனுமதித்ததே அவர் தான். இவர் இப்படி பண்ணுறாரேன்னு நினச்சிக்கிட்டே அவரை கோபமாக பார்த்தார். ஏன் இப்படி கோபமாக பார்க்குறீங்க, இப்படி வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை வந்து எரிச்சுட்டிங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்கள் ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதில் எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில் போங்கன்னு கத்தியிருக்கார். வெளியில் தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில் கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மயில்கல் மேலே சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமாக போட்டுது. கிட்ட போனார், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாகவே நீங்கள் ஒரு பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மயில்கல் அப்படின்னாராம். இப்போ அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்கள் ஒரு மரத்தை புத்தராக நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மயில்கல்ல புத்தராக நினைக்கக்கூடாது, நான் வந்து புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் வந்து மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மயில்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மயில்கல்லுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்குறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்குனாதான் நீங்கள் புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிராக இருந்தது, நான் எனக்குள்ளே இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும். உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாற்றுறதுக்காக வெளியில் உள்ள புத்தரை எரிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்குது. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது, அதனால் அப்படி பண்ணினேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில் தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாரா அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு, எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடுராத்திரி ஒரு மது கடையில் ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு ஆனால் அங்கே இருந்த ஆள் அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்கிறேன் ஐயா, நாளைக்கு காலையில் வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில் போகிறதுக்காக கேட்டேன் அப்படின்னானா.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேரம் 9:15. உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் சாதனை சிற்பிகள் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் இடம்பெற கேட்கலாம். முதலில் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். கத்திரிக்காய் கிலோவிற்கு 38 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 44 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தக்காளி நாட்டு ரகம் 46 ரூபாய்க்கும் ஆப்பிள் ரகம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரை 80 ரூபாய்க்கும் புடலங்காய் 44 ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் 55 ரூபாய்க்கும் சுரைக்காய் 30 ரூபாய்க்கும் பாகற்காய் 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கொத்தவரை 35 ரூபாய் பூசணிக்காய் 18 ரூபாய் அரசாணிக்காய் 20 ரூபாய் பச்சை மிளகாய் 55 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 58 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 27 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 35 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 35 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 45 ரூபாய், நூல்கோல் 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. டர்னிப் 30 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 20 ரூபாய்க்கும், காலிஃபிளவர் 40 ரூபாய்க்கும், பட்டாணி 140 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 170 ரூபாய்க்கும், இஞ்சி 130 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கரிபீன்ஸ் 70 ரூபாய், புஷ் பீன்ஸ் 100 ரூபாய், டபுள் பீன்ஸ் 90 ரூபாய், ஊட்டி அவரை 120 மற்றும் 110 ரூபாய்க்கும், கலர் கோஸ் 25 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ப்ரக்கோலி 80 ரூபாய், கறிவேப்பிலை 50 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 80 ரூபாய்க்கும், புதினா 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குருட்டுக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு கீரை, பருப்பு கீரை ஆகிய, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 35 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மக்காச்சோளக்கதிர் 25 மற்றும் 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எலுமிச்சம்பழம் 150 ரூபாய்க்கும், கொய்யா 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மாதுளம்பழம் 220 ரூபாய்க்கும், திராட்சை 100 ரூபாய்க்கும், மாம்பழம் 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும், ரஸ்தானி 60 ரூபாய்க்கும், மோரிஸ் 35 ரூபாய்க்கும், நேந்திரன் 40 ரூபாய்க்கும், செவ்வாழை 80 ரூபாய்க்கும், கற்பூரவள்ளி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், சாத்துக்குடை 70 ரூபாய்க்கும், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும், முலாம்பழம் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறிந்தீர்கள். தொடர்வது
3: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
7: சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வரும் இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.
8: வணக்கம் நேயர்களே, இன்றைய சாதனை சிற்பிகள் நிகழ்ச்சியில அமெரிக்க இலக்கிய வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சியாளராகவும் நவீன கவிதையின் தந்தையாகவும் போற்றப்படும் வால்ட் வைட்மன் அவர்கள் பற்றின தகவல்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இவர் 1819 May 31 அன்று நியூயார்க்ல பிறந்தாரு. இவர் பாரம்பரிய கவிதை வடிவங்களை உடைத்தெறிந்து இலவச வசன கவிதை எனும் புதிய பாணிய அறிமுகப்படுத்தியதன் மூலம் உலக இலக்கியத்தை மாற்றியமைத்தாரு. அவரது படைப்புகள் ஜனநாயகம், சமத்துவம், இயற்கை, உடல் மற்றும் ஆன்மாவின் ஒற்றுமை ஆகியவற்றை எடுத்துக்கூறுது. வால்ட் விட்மனின் இளமை பருவம் ஏழ்மையிலும் போராட்டத்திலும் கழிந்தது. அவரது தந்தை வால்டர் விட்மன் ஒரு தச்சரும் விவசாயியும் ஆவார். குடும்பத்தில் 9 சகோதரர்கள்ல 2வது மகனான விட்மன் 11 வயதிலேயே பள்ளிப்படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அலுவலகம், அச்சகத் தொழிலாளி, ஆசிரியர், பத்திரிகை ஆசிரியர் என பல தொழில்களை இவர் செய்தாரு. தானாகவே பல்வேறு புத்தகங்களை படித்து தன்னை வளர்த்து கொண்டாரு. இசை, அரசியல், சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டிருந்த அவர் அடிமை முறைய தீவிரமாக எதிர்த்தாரு. 1840களில் பத்திரிகை துறையில் தீவிரமாக ஈடுபட்ட விட்மன் 1842 பிராங்க்லின் எவன்ஸ் என்ற நாவலை எழுதினாரு. ஆனா அவரை உலக புகழ்பெற செய்த அவரது கவிதை தொகுப்பு லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் ஆகும். 1855 சொந்த செலவில் முதல் பதிப்பை வெளியிட்டார். இதில் 12 கவிதைகள் மட்டுமே இருந்தன. மிக முக்கியமான சாங் ஆஃப் மைசெல்ஃப் கவிதை இதில் இடம்பெற்றது. இந்த தொகுப்பு பாரம்பரிய ரைம், மீட்டர் ஆகியவற்றை நிராகரித்து சாதாரண மக்களின் பேச்சு மொழியில் உணர்ச்சி பொங்கும் வசன வடிவில் எழுதப்பட்டிருந்தது. உடல், ஆன்மா, அமெரிக்க ஜனநாயகம் ஆகியவற்றை தைரியமாக பாடியதால் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. ஆனா ரால்ஃப் வால்டோ எமர்சன் போன்ற முக்கிய இலக்கியவாதிகள் இதை பாராட்டினர். விட்மன் தன் வாழ்நாள் முழுவதும் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ தொடர்ந்து திருத்தி புதிய பதிப்புகளை வெளியிட்டார். இறுதியில 8 மேற்பட்ட பதிப்புகள் வெளியாயின. இந்த நூல் அவரது வாழ்க்கையின் ஒரு தொடர் பயணமாகவே இருந்தது. அமெரிக்க உள்நாட்டு போர்க்காலம் விட்மனின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. வாஷிங்டன் டிசிக்கு சென்று காயமடைந்த வீரர்களுக்கு தன்னார்வல செவிலியராக பணியாற்றினார். இந்த அனுபவங்கள் அவரது ட்ரம் டாப்ஸ் தொகுப்பில் பதிவாகின. அப்போதைய ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் கொல்லப்பட்ட பிறகு ஓ கேப்டன் மை கேப்டன் மற்றும் வென் லிலாக்ஸ் லாஸ்ட் இன் த டோரியார்ட் ப்ளூம்ட் ஆகிய புகழ்பெற்ற கவிதைகளை படைத்தாரு. இவை இன்றும் அமெரிக்க இலக்கியத்தின் சிறப்பு படைப்புகளாக கருதப்படுது. 1873 பக்கவாதம் ஏற்பட்டதால் விட்மன் நியூஜெர்சியின் கேம்டனுக்கு இடம்பெயர்ந்தார். அங்கு தம்பியின் வீட்டில் வாழ்ந்து 1892 மார்ச் 26 அன்று இவருடைய 72 வயதுல காலமானார். தானே வடிவமைத்த கல்லறையில இவர் அடக்கம் செய்யப்பட்டார். வால்ட் விட்மனின் பங்களிப்பு அளவற்றது. அவர் அமெரிக்காவின் கவிஞர் தலைவர் என்று அழைக்கப்படுறார். அவரது கவிதைகள் தனிமனித சுதந்திரம், உடல், ஆன்மா, ஒற்றுமை, ஜனநாயகத்தின் ஆன்மா ஆகியவற்றை உலகுக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றும் உலகமெங்கும் படிக்கப்படும் விட்மனின் படைப்புகள் மனித வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் தைரியமாக பாடும் ஒரு பெரும் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அவர் விட்டுச் சென்ற லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் இலக்கிய உலகின் நிலையான செல்வமாக விளங்குது. சரித்திரத்தில் இடம்பெற்ற சாதனையாளர்களை உங்கள் நினைவிற்கு கொண்டு வந்த இந்நிகழ்ச்சி சாதனை சிற்பிகள்.

0: 101.8 இது
1: ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक क्लिक लिया आहा
1: மாட்டிக்கிட்டீங்க
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க

கர்ணா திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடல் ஒலித்தது.

உண்மையும் எண்ணையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

0: இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.
1: அப்பா,

சீவக்கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெறகாடி சிரிச்சான். கொக்கு சீவக்கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு

0: 90 ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெளிராஜ் அவர்கள் வானொலியுடனான தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் உங்களுடைய பாடகர் பெளிராஜ். ஆல் இண்டியா ரேடியோவோட 90வது வருஷம், இத்தனை வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப நேர்த்தியாக முன்னேற்றிட்டே வராங்க நம்ம ஆல் இண்டியா ரேடியோ. இவங்களை வந்து நம்ம ஊடகங்களின் முன்னோடின்னு கூட சொல்லலாம். ரேடியோன்னு சொன்ன உடனே நமக்கு அந்த பழைய கால நினைவுகள் தான் வந்துடும். ஏன்னா நம்ம குழந்தையிலேருந்து அதை தான் கேட்டிருக்கோம். ஸ்கூலில் நம்ம நிறைய விஷயங்களுக்கு கற்றுக்கிட்டு இருப்போம். அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது இருக்குன்னா அது ரேடியோ வச்சு தான். ஏன்னா ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், மற்ற எந்த துறையாக இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாக வந்து கற்றுக்கிட்டது ரேடியோலேருந்து தான். அது வந்து இன்னொரு ஸ்கூல்னே நம்ம சொல்லலாம். ட்ரெண்டு மாற மாற அவங்களும் அவங்கள மாற்றிட்டு ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். என்னன்னா நானும் சின்னதுலேருந்து யோசிச்சு பார்த்துருப்பேன். நமக்கு இந்த நேயர் விருப்பம் ரேடியோலாம் சொல்லுவாங்க, அவங்க ஏதோ பாட்டு கேட்கணும், நிறைய விஷயங்கள். ரேடியோ முதல்ல நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய ஆசைகள்லாம் இருந்தது. அப்போ அந்த வயசில் ஒரு பயத்தில் நம்ம அது வரைக்கும் யார்கிட்டையும் பேசினது கிடையாது ரேடியோவில். திடீர்னு நம்ம இந்த ஃபீல்டுக்கு வரும்போது அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்கள் இரண்டால் பாட்டு, சுப்பிரமணியபுரம் படம்.

0: இது வந்து முதல்ல இந்த பாட்டு ஹிட் ஆன இடம் வந்து ரேடியோவில் தான். அப்போ அந்தந்த ஊரில் ரேடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம் நமக்கு வேறு வேறு ஊரில் அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குறிப்பாக வந்து பாடகர்களுக்கோ ஒரு மியூசிக் டைரக்டருக்கோ ரேடியோ வந்து இன்னும் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல். ஏன்னா ஒவ்வொரு பாட்டு ஒலிக்கும் போதும் எங்களோட பேர் சொல்கிறது வந்து ரேடியோவில் மட்டும்தான். ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் ரொம்பவே ரேடியோவுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து இன்னும் மென்மேலும் வளரணும். இனி மீடியா உள்ள காலம் வரைக்கும் ரேடியோ வந்து அனைத்து மக்களோடையும் ஒன்றியே இருக்கணும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
1: நிலையத்தில் நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

பத்தாண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று நாட்டின் 92% நிலப்பரப்பையும் 99% மக்களையும் சென்று சேர்கிறது பொதுச்சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: நிலையத்தில் நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. உழவர் மனம்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது உழவர் மனம் நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க?
1: என் பேர் தமிழ் செல்வி, நான் அணிக்கோரையில இருந்து வரேன்.
0: சரிங்க. இப்போ விவசாயத்துல என்னென்ன காய்கறிகள்லாம் சாகுபடி பண்ணிருக்கீங்க?
1: விவசாயத்துல வந்துட்டு நான் கேரட்டு, முள்ளங்கி, கிழங்கு, பீட்ரூட் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்.
0: இப்போ அறுவடை பண்ற மாதிரி என்ன காய்கறி இருக்குங்க?
1: இப்போ அறுவடை பண்ற மாதிரி ப்ரொக்கோலி தான் போட்டிருக்கோம்.
0: அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு வந்து அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க?
1: எனக்கு வந்துட்டு நான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, எப்பயுமே வந்துட்டு ரட்டன் டாட்டா எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து நம்மளோட மைண்ட் செட் பேஸ் பண்ணி ஒன்று சொல்லுவாங்க, இரும்பை வந்து யாராலையும் அழிக்க முடியாது.

0: அது அதுவாகவே தான் துருப்பிடிச்சி அதுவே தான் அழிச்சுக்கணும். அதே மாதிரி தான் நம்மளோட மனசு வந்துட்டு நம்மளே தான் நம்மளை கெடுக்கும். எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸில் இருந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் என்னோட அறிவுரை மற்றவங்களுக்கு நான் சொல்கிறது. எனக்கு நானுமே வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்தாக்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது என்னோட தாட். மற்றவங்க வந்து எனக்கு சொல்கிறது வந்துட்டு எப்பவும் எமோஷனாக ஆகாத நார்மல் மோட்லேயே இருந்தால் எனக்கு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் எப்பவுமே எமோஷனல் எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருந்து பழக்கம். அதுதான்.
1: சரிங்க, நல்ல ஒரு அறிவுரை சொல்லியிருக்கீங்க, மகிழ்ச்சிங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
0: எனக்கு வந்து ஜீன்ஸ் படத்துலேருந்து ஹைரா ஹைரா சாங் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங்கு

0: அவழ்த்திருக்க ஏறிய முழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டோளாது பேருதான் பெருசு
2: போடா பொடிமட்டா

அடி மாங்குளத்துக்காரமே மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவளே, பாதையில நான் இருந்து பாடுங்குரல் கேக்கலையா, பாடுங்குரல் கேக்கலையா, பாட்டு சத்தம்.

0: பாட்டி ஓட பக்கம்.
1: உங்கள் ஓடிஎஃப் 91.8 இது உழவர் மனம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: உங்க பேருங்க?
2: என் பேர் மணிகண்டன். ஊட்டி கெந்தரையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேங்க.
1: இப்ப விவசாயத்துல என்னென்ன காய்கறிகள் சாகுபடி பண்ணிருக்கீங்க?
2: கேரட், பீட்ரூட், அவரை வகைகள் எல்லாம் போட்டுருக்கு. தேயிலை எஸ்டேட்டும் இருக்குங்க.
1: இப்ப சமுதாயத்துல ஒருத்தர் மீதான ஒரு நல்ல மதிப்பு வருது அப்படின்னா என்ன காரணமா இருக்குங்க?
2: இந்த சமுதாயத்துல வந்துட்டு ஒருத்தர் நல்ல மதிப்போடணும், எல்லாரும் மதிக்கத்தக்க வகையில நடந்துக்கிறாருன்னா அவருடைய இயற்கையிலேயே அவருடைய நற்பண்பு, அவருடைய சுய வாழ்க்கையில வந்துட்டு நடந்துக்கிற ஒழுக்கம் மற்றும் பிறருக்கு செய்யும் தான தர்மம், சமுதாய கடமை, அப்புறம் சுயநலம் இல்லாமல் பிறருக்கு உதவும் குணம், இது மட்டுமே அவரை உயர்ந்த மனிதராக காட்டும். அவரு உடுத்திய உடையோ அல்லது அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருளாதாரமோ உயர்ந்த நிலைக்கு காமிச்சாலும் அது இரண்டாம் பட்சமாகத்தான் நான் கருதுறேன். முதல்ல வந்துட்டு அவருடைய நன்னடத்தை, ஒழுக்கம் மற்றும் தன்னலமற்ற ஒரு குணம், இவை மட்டுமே அந்த மனிதனை சமுதாயங்களில் மேம்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து.
1: மகிழ்ச்சிங்க. நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
2: என்னுடைய விருப்ப பாடல் அன்பே அன்பே என்ற கதிர்வேலன் காதல்ங்கிற திரைப்படத்தில் வர்ற பாடல். அதனுடைய மென்மையான இசையும் அந்த பாடகருடைய குரலும் என்னை வெகுவாக ஈர்த்தது. அதனால நான் இந்த பாடலை விரும்புகிறேன்.
1: கண்டிப்பா உங்களுடைய விருப்ப பாடலை வழங்கிடலாம். நன்றிங்க.
2: நன்றிங்க.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இது உழவரம் நம் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர். வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்க பேருங்க?
1: சுகந்தியா.
0: சரிங்க. எந்த ஊருங்க?
1: ஊட்டி.
0: சரிங்க. இப்போ தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகளை சாகுபடி பண்ணியிருக்கீங்க?
1: பீட்ரூட்டு, கேரட், முள்ளங்கி, டர்னிஃபு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரிலாம் நாங்கள் சாகுபடி பண்ணிட்டுருக்கோம்.
0: இப்போ அறுவடை பண்ணுற மாதிரி என்ன காய்கறி இருக்குங்க?
1: இப்போ அறுவடை பண்ணுற மாதிரி கேரட்டு தான் போட்டிருக்கோம்.
0: சரிங்க. இப்போ உங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுங்க?
1: என்னுடைய பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் கேட்கறது, பிடிச்ச ஐட்டங்கள்லாம் சமைச்சு பார்க்கறது, அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்தில் வந்துட்டு இந்த பேக் பின்றது, இந்த மாதிரி கைத்தொழில் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான்.
0: இப்போ அதாவது புது புது சமையல் வந்து நீங்களா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க?
1: தண்ணியும் வடிய சுன்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து நல்லா பால்லயே வேக விட்டுட்டு அது கூட வந்துட்டு நம்ம இந்த மில்க் மேடு இதெல்லாம் நம்ம கலந்து பாயசம் வைக்கிற மாதிரியே ஜவ்வரிசி எல்லாம் கலந்து வைக்கும். நல்லாயிருக்கும் அந்த பாயசம். உடம்புக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. அது நீருள்ள காய்கறிங்கிறதுனால அதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணும், சுகர் பிபி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது சத்து அதில் வந்து நிறையா இருக்குது.
0: நல்ல ஒரு பயனுள்ள ஒரு சமையல் குறிப்பு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு சமையல் குறிப்போட உங்களுடைய விருப்ப பாடல் என்னங்க?
1: பாம்பே படத்துல இருந்து கண்ணாலனி அப்படிங்கிற அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடலை வணங்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

உழவர் மனம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. உழவர்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்கள் மீண்டும் அடுத்த வாரம் உலா வரும். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர். முருகேசன்.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோட சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று முதன்மை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்ட், விவிக் பாரதி, வெளிநாட்டு ஒலிபரப்பு சேவை என பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. மாணவர்கள் இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் தாம் பேச்சுக்கள் நடத்தவுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மேட்டரலாவையும் சந்தித்து பேசவுள்ள பிரதமர் ரோமில் அமைந்துள்ள ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்தையும் பார்வையிடவுள்ளார். பிரதமரின் இத்தாலி பயணம் இந்தியாவுடனான நீண்டகால நல்லுறவுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக வரும் 23ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுதில்லி மும்பை ரயில் நிலையங்களுக்கிடையே முற்றிலுமாக கவாச் தானியங்கி பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் மூலம் மருந்துகள் விற்பனையை தடுக்க வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் இன்று முதல் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 2000 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் வினாடிக்கு 1257 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உட்பட 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, 17வது சட்டசபையின் சபாநாயகர் பெயர் என்ன? சரியான பதில், JCD பிரபாகர். இன்றைய கேள்வி, அறிவுசார் சொத்துரிமை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, அறிவுசார் சொத்துரிமை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:04. நேர்களினி கேட்கலாம். நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு, வானொலியில் உரையாடிய உங்கள் முதல் தருணம். நேர்களை, இந்த தலைப்பை ஒட்டிய உங்களுடைய கருத்துக்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க எங்களோட ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம் இந்த நிகழ்ச்சியில். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9344910118 மற்றும் 8300019118. தொலைபேசி எண் 04231 என்ற இணைப்பு எண்ணோடு 2966678.

0: நம்மளோட நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், என்ன சொல்ல போறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வான்வெளியில் பொருளாதாரம் காட்டும் ஊட்டி பண்பலட்டி இனிய காலை வணக்கத்துடன் கோவை சிறுவாணித்தாரன் நரசீபுரம் கந்தசாமி.
0: சொல்லுங்க கந்தசாமி சார், இன்னைக்கு நீங்க வானொலியில் உரையாடிய முதல் தருணம், அதை பத்தி சொல்லுங்க.
1: முதல் தருணம் மேடம், கோவை பண்பலையில 2001 கோவை பண்பலையில நாங்கள் வானொலியே பேசிக்கோங்க மேடம். அப்போ ரொம்ப ஆச்சரியம் அதிசயமா இருந்துங்க. அது போக 2003 கோடை கொடைக்கால பண்பலையில ஒரு மணி நேரம் ஐயா வேதாசாமி சார் கூட உட்காந்து லைவ் ப்ரோக்ராம் நடத்திக்கிறேன்.
0: ஓ சூப்பர் சூப்பர்.
1: அது போக கோயம்புத்தூர்லயும் ரெயின்போ பெருமையில தாமரசர் சார் கூட ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன்.
0: ஓகேங்க, ஓகே. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததா, ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க இல்லையா? அதே சந்தோஷத்தோட உங்களுக்கு பிடித்த பாடல்
1: இலங்கை வாரியில 1983 விருப்பாடல் வந்தபோது அதை விட
0: பெருப்பாடுங்க. 1983 முதல் விருப்ப பாடல் கேட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, சொல்லுங்க உங்களோட விருப்ப பாடல் இன்னைக்கு என்ன?
1: இந்த விருப்ப பாடல் எங்க வீட்டு பெண்ல இருந்து இயற்கை அந்த பாடல்.
0: ஓகேங்க,
1: இந்த பாடல வீரபாண்டி நாயகன் ஒரு 7 கேட்டு வருது மேடம்.
0: ஓகே
1: நன்றி மேடம்.
0: ஓகேங்க, அப்ளை பண்ணிடலாம். தேங்க்யூ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு வானொலியில் உரையாடிய உங்கள் முதல் தருணம். அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: சொல்லுங்க. சென்னையில பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், வானொலியில் நீங்க உரையாடிய முதல் தருணம்.
1: ஆமா மேடம், வானொலி முதல் முதல் உரையாடிய தருணம் பாத்தீங்கன்னா 95-96 காலகட்டம் இருக்கும். அந்த சமயத்துல விருது பாரதியில நம்ம எண்ணங்களை வண்ணங்கள் மறிய 10 மணிக்கு காலையில காதோடுதான் நேர்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க, சாந்தி தனி ஆச்சரம். அப்ப எல்லாரும் நேரம் பேசுவாங்க, நான் வானொலி மட்டும் கேட்டிருந்தேன். அப்ப நம்மளுடைய நண்பர் நேயர்களை நீங்களும் ஏன் பேசக்கூடாது, நீங்களும் ஏன் இந்த மாதிரி பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஊக்கப்படுத்தினாங்க. சோ அதுல ஆரம்பிச்சது தான் கிட்டத்தட்ட 96ல இருந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளா போய் வானொலி தொடர்பு
0: பேசிக்கிட்டு,
1: சென்னை வானொலி, ரெயின்போ, ஊட்டி, இந்த மாதிரி எல்லா வானொலியினுடைய நேச்சர் கேட்டிருக்க பங்கு பெற்றிருக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்டிருங்க.
1: ஊர் விட்டு ஊர் வந்து சொர்க்கமே என்றால் நம்மோட போற வருமா.
0: ஓகே, ப்ளே பண்ணிடலாம். ரொம்ப அருமையான பாடல். தேங்க்யூ.

0: ஊரு விட்டு ஊர் வந்த திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டாச்சு. நேரம் 11:16 பத்தினோடய ஆயிடுச்சு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். வழங்கொண்டிருப்பதை உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. அடுத்த நேயர் என்ன சொல்ல போறார்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவை ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க ரேடியோல பேசி.
1: வானொலிங்கிறது என்னது? முதல் பொழுதுபோக்கு. அத பொழுதுபோக்குன்னு சொல்றதை விட அது என்னுடைய நண்பன், என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஓரளவுக்கு எனக்கு விஷயங்கள் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் வானொலி தான். முத முதல்ல பேசின அனுபவங்க கோவை வானொலியில தான் முத முதல்ல நான் பேசினேன். ஆக்சுவலா மதுரை வானொலியில இருந்து முதல்ல நான் மதுரை சைடுல கேட்டுட்டு இருந்தாலும் கூட நான் அப்ப வந்து போனிங் ப்ரோக்ராம் ரொம்ப குறைவில்லை. 2000 மேலதான் போனிங் ப்ரோக்ராம். கோவை வானொலியில நான் பேசினேன். இரவு 10 பாட்டு கேட்கிற ஒரு நிகழ்ச்சி அது. எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம பேசுறத வந்து ஏர்ல அவ்வளவு பேர் கேக்குறாங்க. இப்ப உங்களை மாதிரி அறிவிப்பாளர்கள் பேசும்போதெல்லாம் மனசு அவ்வளவு எவ்வளவு சூப்பரா இருக்கு, எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு தோணும்.

0: நம்ம ஒரே ஒரு நிமிஷமாவது அறிவிப்பாது மாதிரி நம்ம வந்து போன்ல பேசணும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட எனக்கு பெருமை தரக்கூடிய விஷயம் என்னன்னா, வானொலிக்கு 19 ஒரு தொடர் போயிட்டு இருக்கு
1: இல்லையா,
0: அதுல நம்ம உதகை வானொலி ஊட்டி வானொலியில எனக்கு பேச சந்தர்ப்பம் அளிச்சிங்க போன வருஷம். அது வந்து நான் இது வரைக்கும் எந்த வானொலியிலயும் எனக்கு வானொலிக்கு 19 பேசுற வாய்ப்பு கிடைக்கல, ஆனா நம்ம உதகை வானொலியில எனக்கு கிடைச்சது. நான் அதுல பேசும்போது ஏராளமானவங்க என்ன கூப்பிட்டு வாழ்த்துனாங்க,
1: வந்து
0: சூப்பரா பேசுனீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நம்ம வானொலியை பத்தி சொல்றதுக்கு, அதுவும் தமிழ்நாடு அளவுல போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில வாய்ப்பு அளிச்ச, முதல் முறையா எனக்கு அப்படி ஒரு தொடர்ல வாய்ப்பு கொடுத்த ஊட்டிக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் மேடம்.
1: அந்த தருணம் உங்களுக்கு இப்பவும் ரொம்ப
0: மறக்கவே முடியாது மேடம், மறக்கவே முடியாது. அந்த நேரத்தை நான் கொஞ்சம் ஏன்னா என்னால டைரக்டா வர முடியாது, நான் போன்லதான் எடுத்தாங்க. நான் கொஞ்சம் அவ்வளவு தூரத்துக்கு ஹெல்த் கூட சரியில்லாம இருந்தது, ஆனா கொஞ்சம் கூட எனக்காக வேண்டி கோஆபரேட் பண்ணி ரொம்ப அருமையா எடுத்து சிறப்பா வழங்கினாங்க நம்ம உதவி வானொலி.
1: ஓகேங்க, உங்களுக்கு பிடித்த பாடலை சொல்லிடுங்க.
0: எனக்கு யாருக்கு யாருக்காவல் படத்துல எஸ்பிபி சுசீலா பண்ண சிப்பின்னு உள்ளேங்கிற
1: பாட்டு. ஓகேங்க, தேங்க்யூ சோ மச்.

0: வணக்கம். நீங்கள் கேட்டவை?
1: வணக்கம் மேடம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க மனோகரன், எப்படி இருக்கீங்க?
1: அதாவது நான் முதன் முதலா ரேடியோல பேசுனது வந்து திருச்சி வானொலியில் தான் பேசுனேன்.
0: ம்,
1: அப்ப கீழப்பாவூர் சண்முகன்னு ஒருத்தர் வந்து அங்க பொறுப்பாளரா இருந்தாரு.
0: ஓகே.
1: அப்ப வந்து சாயந்தரம் 4 மணிக்கு வந்து கடிதம் படிப்பாங்க.
0: ம்,
1: அதுல வந்து நேயர்கள் யாராவது வாங்க அப்படின்னு எல்லாருமே வரலாம்
0: அப்படின்னாங்க.
1: நேரத்து நான் நம்பர்ல அடிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில டக்குன்னு எடுத்துட்டாங்க. எடுக்கவும் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, எப்படி இது பண்றதுன்னே எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியல, தலைகால புரியல எனக்கு. அப்புறம் அவங்களாவே நீங்க பயப்படாம மெதுவா பேசுங்க, நடுங்க வேண்டாம், ஒன்னும் இது பண்ண வேண்டாம், பொறுமையா பேசுங்க, பொறுமையா பேசுங்கன்னு அவங்க வந்து என்ன வந்து ஆசுவாசப்படுத்தி, அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்னவா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன கேட்டு, அப்புறம் மாற்றுத்திறனாளி நான் வீட்டுலதான் கொடை கூட எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு முதல் முதலா சொன்னோன்னு. அப்புறம் எங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் விசாரிச்சாரு, என்னை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு, அப்புறமா வந்து அறிவிப்பாளரும் கூட கூட நீங்க பயப்படாம பேசுங்க, பயப்படாம பேசுங்க. மூணு பேர் இருந்தாங்க அறிவிப்பாளர், மூணு பேருமே எனக்கு ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்து அப்புறம் அவர் கேட்டாரு, நீங்க ஒரு கடிதத்துல ஒரு நல்ல பாட்டு போட்டிருக்கீங்க, அந்த பாட்டு எல்லா பாட்டுமே இப்ப சொன்னீங்கன்னா அதே பாட்டா இப்ப நாங்க ஒளிபரப்போம். அப்புறம் நான் ஒரு பாட்டு சொன்னேன், சாய்ந்தாடமா சாய்ந்தாடு பக்கத்துல அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டேன், உடனே அந்த பாட்டை உடனே ஒளிபரப்பினாங்க. அதுதான் முதல் எனக்கு அனுபவம், அது இப்ப நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஓகேங்க, ஓகே ஓகே. உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து பொண்ணுக்கு தங்க மனசுல இருந்து தேன் சிந்ததே வரணும். இன்னைக்கு வந்து தேனி தினம்ல இன்னைக்கு, அதனால அந்த பாட்டை,
0: அதனால அந்த பாட்டை மேட்ச் பண்ணிட்டீங்க. ஓகே, பிளே பண்ணிடலாம். தேங்க்யூ,
1: நன்றி.

0: ஓடி எஃப்எம் 101.8ல நீங்க கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு. ஆலியா டேம்ல சுப்பிரமணியம் வாட்டர் லாங் டைம், போன வாரமே எனக்கு லைன் கிடைக்கலன்னு வருத்தம் மாதிரி தான், ஆனா எனக்கு கிடைச்சிருச்சு.
0: நீங்க இன்ட்ரோவே கொடுக்க வேண்டாம், அப்படியே அலறுது சத்தம்.
1: ராஜி மேம் எனக்கு ஒரு தனி கவிதா மேம் அதே மாதிரி எனக்கு சோபியா மேம் ரொம்ப பிடிக்கும் கோயம்புத்தூர் ராஜி. அப்ப மனதோட நிகழ்ச்சியில முத முதல்ல பேசும்பொழுது கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா அவங்க இங்க 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க, இங்க இருந்து பேசுங்க எனக்கு வேர்த்து போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசும்பொழுது அந்த ஃபீலிங் இருந்தது, அது எல்லாருக்குமே இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மைக்கு முன்னாடி உட்காரும் போது ஒரு பயம் வரும், எல்லாருக்குமே வரும்.
0: அது உங்களுக்கு வந்துச்சா?
1: ஒரு குச்சி வச்சிருப்பீங்க.
0: நன்றி,
1: வணக்கம். கவிதா மேம் கேட்டேன்னு சொல்லுங்க.
0: ஓகே மேம், ஓகே.

0: நேயர்கள் நினைவிற்கு நேயர்களே, இன்று மதியம் 2:30 உழைப்பவர் உறங்கம் உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தனியார் நிறுவனம் பால் விற்பனை முகவராக செயல்படும் வி நித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் 2 இடம்பெற கேட்கலாம். நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மேம், வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
1: ஊட்டிலிருந்து ராஜ்குமார்.
0: சொல்லுங்க ராஜ்குமார்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன், நீங்களும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நீங்க ரேடியோவில் பேசின முதல் அனுபவம், அதை பத்தி சொல்லுங்க.
1: நான் ஊட்டி வானிலையில பேசுறது முதல் முறையா. நம்ம அப்துல் காதர் ஐயா ஒருத்தர் இருந்தாரு,
0: ஐயாண்டிங்க அவரை. ஓகே,
1: ஆமாங்க, அவர் நல்லா எனக்கு நல்லா தைரியத்தை கொடுப்பாரு. அவர்த்த பேசி தாங்க நான் வந்து வானிலையில இவ்வளவு தைரியமா பேசுறதுக்கு எனக்கு முடிஞ்சது.
0: ஓகே,
1: ஏன்னா அவர் குரலை வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியா இருக்கும், அவ்வளவு கணீர்னு இருக்கும். அவர்கிட்ட பேசின அனுபவம் தான் இந்த அளவு உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்,
0: பேசிட்டு இருக்கீங்க. ஓகே,
1: அதனால அவர்கிட்ட பேசினது நினைவுகள்லாம் என்னால மறக்க முடியாது. அதுவும் சர்மிளி மேம் கிட்ட பேசினது நிறைய பேசியிருக்கேன்,
0: பேசிருக்கீங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடலும் சொல்லிடுங்க.
1: எனக்கு வந்து அதிசய நீ எந்த அதிசயன்னு ஒரு பாடலுங்க,
0: ஜீன்ஸ் திரைப்படம்
1: வந்து ஜீன்ஸ்.
0: ஓகே,
1: நன்றி.
0: ஓகேங்க.

0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன் மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க மேம்.
1: அதாவது வானொலியில வந்து 40-50 வருஷமா எனக்கு பழக்கம். எல்லா வானொலியுமே கேட்டு ரசிச்சிருக்கோம். வண்ணச்சுடர், முன்னாடி எல்லாம் அருமையா நாடகங்கள் எல்லாம் கேட்டு போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாமே சூப்பரா இது பண்ணிருக்கோம். அது மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலயும் மேக்சிமம் கலந்துப்போம்.
0: இல்ல, நீங்க ரேடியோல பேசின
1: கலந்துப்போம்.
0: முதல் அனுபவம் அந்த தருணம்.
1: நாங்க வந்து முதல்ல நிகழ்ச்சி பொறுப்பாளர் வந்து கோயம்புத்தூர்ல எங்களை பேட்டி எடுத்தாங்க. அது எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் மேடம்.
0: ஓகே, ஓகேங்க.
1: ஒரு தீபாவளி சமயத்துல கூட எங்களை வந்து பேட்டி எடுத்தாங்க ஸ்பெஷலா. அது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுத்தது.
0: ஓகேங்க.
1: எப்பவுமே முதல்ல கோயம்புத்தூர்ல நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசியிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி சோபியா மேடத்திட்டயே ஃபர்ஸ்ட் பேசியிருக்கோம். அது வந்து மறக்க முடியாத அனுபவம்.
0: ஓகேங்க, அதான் உங்களுடைய முதல் அனுபவம்.
1: ஆமா.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: எனக்கு பகல் ஒரு இரவு படத்துல வந்து ஜானகி அம்மா பாடின தான் தான் டீம் தான் பாட்டு.
0: ஓகேங்க, ப்ளே பண்ணிடலாம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
0: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
0: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.

0: நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்துங்க?
1: மடத்துக்குள வட்டம் தாத்தர் வீட்டுல இருந்து பாலசாமி பேசுறேங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
1: பிடிக்க முடியல.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க சார். இன்னைக்கு வந்து வானொலியில் நீங்க பேசிய முதல் அனுபவம், அதை பத்தி சொல்லுங்க.
1: நிறைய தடவை பேசியிருக்காங்க. பேசி பாத்தீங்கன்னா எனக்கு பரிசு புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க.
0: ஓ,
1: ஆனா முதல்ல எப்ப பேசணும் ஞாபகம் இல்லைங்க. அந்த 2000 வந்து அதுக்கு பின்னாடி எப்ப வந்ததுக்கு பின்னாடி நிறைய பேசியிருக்கேன். கோவை வானொலி, கொடைக்கானல், அப்புறம் மதுரை வானொலியிலையும்
0: பேசியிருக்கிறேங்க.
1: கொடைக்கானல்லையும் பாத்தீங்கன்னா 2 பேசி பரிசு கொடுத்து வாங்கியிருக்கிறேங்க.
0: ஓ, பரிசெல்லாம் வாங்கியிருக்கீங்க. நான் முதல் தருணம் என்னன்னு ஞாபகம் இல்லை உங்களுக்கு.
1: இப்ப சமயத்துல பாத்தீங்கன்னா 2 முன்னாடி ஒருக்கா இந்த தமிழ்ல பேசி 2023
0: வாங்கியிருக்கீங்க. ஓகேங்க. ஓகே, உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: முதல் மரியாதை படத்துக்கு வந்து பூங்காற்று திரும்ப அந்த பாடல் கொடுத்தேன்.
0: ஓகேங்க, பிளே பண்ணிடலாம். தேங்க்யூ.
1: நன்றிங்க.
0: நேர்களே, முதல் மதிய மரியாதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோடு நான் கிளம்புற நேரம் வந்தாச்சு. இத்துடன் நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம் நிறைவு பெறும்.

நிலையத்தில் நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம். நேயர்களே, நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே, நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், தொடர்ந்து 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம், இதில் தொடர் பாடல்கள் கேட்கலாம், 2:30 உழைப்பவர் அரங்கம், தனியார் நிறுவனம் பால் விற்பனை முகவராக செயல்படும் வி நித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி நீலமலை தொல்லியல் குறித்து சுதாகர் நல்லியப்பன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சியில் இன்று விடுகதைகள். 5 மணிக்கு செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல் 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளை திரைப்பட பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை சென்னை அஞ்சல், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்களை தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: 90 ஆண்டுகால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி 1936 முதல். இன்று உலகின் மிகப்பெரும் ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக பொது சேவை ஒலிபரப்பில் உங்கள் அகில இந்திய வானொலி.

0: reached agreements on promoting defence cyber cooperation. The MOU was exchanged between the National Defence College of India, the Korea National Defence University and UN Peacekeeping Cooperation. The minister said that he is looking forward to strengthening the special strategic partnership between the two nations. In Bangladesh, an assistant security protocol officer at the Assistant High Commission of India in Chattogram has been found dead at the mission premises in the Kulshi area. Police said the incident occurred yesterday morning. The deceased has been identified as 35-year-old Narinder, a resident of Haryana in India, who was serving at the mission. Police Commissioner Hassan Mohammad Shaukat Ali said no apparent abnormalities were found during the initial examination. He added that the exact cause of death will be known after the autopsy report. The Assistant High Commission of India is in touch with the family to arrange the repatriation of the mortal remains. Chinese President Xi Jinping and Russian President Vladimir Putin held talks in Beijing today, focusing on bilateral relations and key global issues, including Iran, the Ukraine conflict, and international trade. China's foreign ministry said the talks would deepen the strategic partnership between Beijing and Moscow and enhance coordination through forums such as United Nations, SCO, and BRICS. Both nations also highlighted growing cooperation in trade, energy, and security with bilateral trade. India Meteorological Department IMD has issued orange colour alert for heat wave to severe heat wave conditions over Delhi, Punjab, Haryana and Chandigarh today. The weather agency has issued a red colour alert over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha during the day. IMD has said that heat wave conditions are expected over Himachal Pradesh, Uttarakhand, Rajasthan, Southwest, Bihar and Odisha for next 2 days. And that is the end of this news bulletin.
1: நிலையத்தில் நேரம் 12:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. அந்நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் ஒரு நிகழ்ச்சி. இதில் பெண்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்க செஞ்சு பழகிய புதுவிதமான சமையல் டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், வீட்டை நாம் எப்படிலாம் அழகுபடுத்தி வச்சுக்கலாம் அதுக்கான உங்களோட டிப்ஸ் எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ண நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8300019108 மற்றும் ஒரு எண் 9344909108. தொலைபேசி எண் 0423 இணைப்பு எண்ணோடு 2966781. இந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்ணை நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை எங்களோட ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலையும் கேட்டலாம்.

0: நேயர்களை கேட்ட பாடல் நான் அவனில்லை திரைப்படத்திற்காக ஜெயதேவ் சங்கீதா ராஜேஸ்வரன் குழுவினரோடு பாடியது.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: நிலையத்தில் நேரம் 12:16. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா பெண்கள் கால் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சமையலில் நிறைய விதமான குழம்பெல்லாம் செய்வாங்க. அதில் காரக்குழம்பும் செய்வாங்க பார்த்திங்களா. அந்த காரக்குழம்பு செய்யும் பொழுது அது கூட ஒரு ஸ்பூன் சீரக பொடி சேர்த்து செஞ்சால் அதோடைய சுவை வந்து மிகவும் அருமையாக இருக்கும். ஓகே நேயர்களே,

0: அன்னையர்களே, நம்ம நிகழ்ச்சியில பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஸ்நேகிதியே ஒருத்தவங்க நம்மளுடைய ஸ்நேகிதி லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் ஸ்நேகிதியே.
1: வணக்கம் மேடம், நான் ஊட்டிலிருந்து தீபா பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க தீபா?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். ஓகே தீபா, இன்னைக்கு ஸ்நேகிதியில உங்களுடைய கருத்து என்ன சொல்ல போறீங்க? என்ன மாதிரியான டிப்ஸோட வந்திருக்கீங்க நீங்க நிகழ்ச்சிக்கு?
1: மேடம், பியூட்டி டிப்ஸ் அப்புறம் சமையல் டிப்ஸ். பியூட்டி டிப்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து சோப் வந்து போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மேடம். சோப்புக்கு பதிலா கடலை மாவு இல்லைன்னா பைட்டம் பருப்பு மாவு, இதோட கொஞ்சம் மஞ்சள் சந்தனம் எல்லாம் சேர்த்து நம்ம போட்டுக்கலாம்.
0: ஓகேங்க,
1: அப்போ வந்து ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம். நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம்.
0: ஓகே, ஒரு நாளைக்கு இத நாம எத்தனை தடவை யூஸ் பண்ணலாங்க?
1: ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாங்க மேடம்.
0: ஒரு நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணா போதும், நம்மளுடைய முகம் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்க, ஓகேங்க, அருமையான டிப்ஸ் சொன்னீங்க, நன்றி.
1: ஹலோ.
0: ஓகே மா, நன்றிங்க. ஓகே நேயர்களே, நம்மளுடைய தீபா நேயர் வந்தாங்க, அவங்க வந்து அருமையான ஒரு டிப் சொல்லியிருக்காங்க. நம்ம முகத்துக்கு வந்து கடலை மாவு அந்த மாதிரி எல்லாம் போட்டால் முகம் வந்து சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுடைய முகம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அழகு குறிப்பை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் கால் பண்ணுங்கள், உங்களுடைய அருமையான குறிப்புகளை எங்களோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு இருந்தோம், அந்த பாடலை நாம் தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

கேட்ட அந்த பாடல் ஹரிஹரன் சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடியது. நிலையத்தில் நேரம் 12:24. இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தெரிஞ்ச நிறைய குறிப்புகள்லாம் இருக்குங்க. சமையல் சூப்பராக செய்வாங்க, நிறைய அழகான டிப்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. வீட்டை நாம் எப்படி சுத்தமாக பராமரிக்கணும், தோட்டமெல்லாம் எப்படி போட்டால் பூச்செடிகள்லாம் நாம் எந்த அளவுக்கு வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து அதை ஒரு ஒர்க்காக பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியான பெண்கள் நமக்கு கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான இந்த நிகழ்ச்சி தான் ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 9344-1001 8 8300-1019-1018 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 0423 இந்த இணைப்பு எண்ணோட 2966781 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்நேகிதி வந்து அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ரெடியாகி கிளம்பினாலும் நம்ம வந்து தலை சீவி அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், தலையை வந்து ரொம்ப அழகாக சீவணும். அந்த தலை சீவுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சீப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீப்பை நாம் எப்படி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன், சரிங்களா. நம்ம வீட்டில் நிறைய பவுடர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேக்கப் பண்ணுறதுக்கு, சரிங்களா. எல்லாருமே பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரீம் போட்டு அது மேலே பவுடர்லாம் போடுவோம். இல்லை நிறைய விதமான நிறைய பேர்கள் கொண்ட பவுடரும் ஒவ்வொருத்தருமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன பவுடராக இருந்தாலும் சரிங்க, அதில் ஏதோ ஒரு பவுடரை நீங்கள் உங்களுடைய சீப்பு மேலே தூவி விட்டுட்டு அதை ஒரு பழையதை நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த ப்ரெஷில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கல்கள் எல்லாமே போய் சீப்பு பார்த்திங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடுங்க. நம்ம கஷ்டப்பட்டு தண்ணியில் ஊற போட்டு எல்லாம் தேய்ச்சி எல்லாம் கழுவ வேணாம். பவுடரை தூவி டூத் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி துணியில் தொடச்சி எடுத்திங்கனாலே உங்களுடைய சீப்பு வந்து புது சீப்பாக மாறிடும். இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

தித்தி குதே திரைப்படத்திற்காக சுஜாதா பாடிய பாட்டில் கேட்டீங்க. நிலையத்தில் நேரம் 12:32 ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. ஓகே நேர்களே, ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உங்களுக்கு அடுத்ததாக நான் ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது வெயில் காலம், வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிகமாக வெயிலெலாம் சுத்தக்கூடாது. இருந்தாலுமே நிறைய பேருக்கு வந்து வெளியே சுற்றுற வேலைகள் அதிகமாக இருக்கனால வேலையும் பொருட்படுத்தாமல் நம்ம வேலையை நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. அப்படி வேலைக்கு போகும்பொழுது என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய உடம்பில் வந்து இருக்கிற தண்ணீருடைய அளவெல்லாம் கம்மியாயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். சரிங்களா? ஸோ தண்ணி அதிகமாக நம்ம எடுத்துக்கும் பொழுது வெறும் தண்ணியே குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும் பொழுது சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க, ஜூசஸ்லாம் எடுத்துப்பாங்க. அப்படி ஜூசஸ் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் நேம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஒவ்வொரு பழமுமே ஒவ்வொரு ஜூஸ் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கம்மி ரேட்டில் கிடைக்கிற ஜூஸ் ஒன்று இருக்குது, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பளம். எலும்புச்சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜூஸ் தாங்க, இளநி எலும்புச்சம்பள ஜூஸ். இதை தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அந்த எலும்புச்சம்பளம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நாம் வீட்டில் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஒரு கவரில் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நாம் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அழகான கண்ணாடி பவுல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுலில் நிறைய தண்ணி ஊற்றி அந்த எலும்புச்சம்பளத்தை ஃப்ரிட்ஜில் கவர் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த பவுலில் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சோம்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இப்போ எல்லோ கலராக தண்ணி வந்து தண்ணி கலர் அதோட எல்லோ கலர் மிக்ஸ் ஆகி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வராங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு அழகாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லெமனுடைய ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்மெல்லுமே நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எலும்பு சம்பளம் வேஸ்ட் ஆகாமல் ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு அருமையான பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்களுடைய FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேயர்களே, சிநேகிதியே நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுது. உங்களுக்காக நான் ஒரு டிப்ஸோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். முகம் வந்து பொலிவோட இருக்கிறதுக்கு கற்றாழை ஜெல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜெல்லை வந்து நம்ம முகத்தில் தடவி 15 நிமிடங்கள் கழித்து ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா முகம் புத்துணர்ச்சியோட இருக்கும் அப்படிங்கிற இந்த டிப்ஸோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது 12:40 செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த இந்த பேச்சுக்கள் வழிவகை செய்யும் என்று நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தாலியில் வாழும் இந்தியர்கள் தமக்கு அளித்த சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதனிடையே இந்திய கலாச்சாரம் குறித்து ஓவியங்கள் வரைந்த இத்தாலி ஓவியர் ஜியாம்போலோவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், வாரணாசி குறித்து அவர் வரைந்த ஓவியத்தை தமது இத்தாலி பயணத்தின்போது பரிசாக அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மகாபாரதம் குறித்து அவர் 23 ஓவியங்களை வரைந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தென்கொரிய தலைநகர் சியோலில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஆன் ஜியோ பேக்குடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் தேசிய ராணுவ கல்லூரி கொரியாவின் தேசிய ராணுவ பல்கலைக்கழகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. முன்னதாக தென்கொரியாவின் தேசிய நினைவிடத்தில் போரில் இன்னுயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி நியமிக்கப்பட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். மாநிலங்களவை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 18ஆம் தேதி திருமதி மேதா விஸ்ரம் குல்கர்னி இப்பதவியில் நியமிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டமன்ற இடை

0: கால பேரவைத் தலைவராக திரு சுதாகரன் இன்று பதவியேற்றார். அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் அம்மாநில சட்டப்பேரவைத் தலைவராகவும் திருமதி ஷனிமோல் உஸ்மான் பேரவை துணைத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச கடல் எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களின் நீதிமன்ற காவலை வரும் 27ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இவர்கள் மன்னார் தெற்கு கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பஞ்சாப் தில்லி எல்லையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பஞ்சாப் காவல்துறை கைது செய்துள்ளது. இவர்களிடமிருந்து 10 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்ரிட்ஸர் காவல்துறை ஆணையர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் மாநிலத்திலேயே முதலிடத்தையும், 97.54% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும் பிடித்துள்ளன. 97.41% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 91.86% உள்ளது. அரசு பள்ளிகளில் 97.42% தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தையும், 97.09% புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டாவது இடத்தையும், 96.89% தேர்ச்சியுடன் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், இடைநீச்சல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்த மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார்.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி விவரங்களை பார்ப்போம். 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இதுல தேர்ச்சி பெற்ற மாணவியர்களினுடைய சதவீதம் 96.47% மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மாணவர்களை 92.15% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை 0.51% அதிகமாக இந்த முறை வந்து நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுல 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் 5171 பள்ளிக்கூடங்கள், அதே போல 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகள் 1931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சியை காட்டியிருக்கு. சிறப்பிடம் பிடித்த 5 மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, கன்னியாகுமரி. இடைநிற்றல் இல்லாத கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை நாம் ஏற்படுத்திருக்கிறோம். ஒரு மாணவர் வந்து பொருளாதார, சமூக, தனிநபர் காரணங்களுக்காக அவர் பள்ளிக்கூடம் வரலனா உடனடியாக அவர் வீட்டிற்கே சென்று ஏன் வரவில்லை என்பதை ஆராய்ந்து உடனடியாக அவருக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான திட்டங்களை செய்திருக்கோம். ஒரு மாணவர் கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு இன்க்ளூசிவா அவங்க அத்தனை பேருமே உள்ள கொண்டு.
0: சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தலைநகர் பீஜிங்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் பொருளாதார ஒத்துழைப்பு, ஈரான் மற்றும் யுக்ரைன் பிரச்சினைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. சீனா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த வாரம் பீஜிங் சென்று வந்ததை அடுத்து திரு புட்டினின் சீன பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. சீனா ரஷ்யா இடையேயான நட்புறவு ஒப்பந்தத்தின் 25வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினின் சீன பயணம் அமைந்துள்ளது. சீனாவில் ஏற்பட்ட கனமழை வெள்ளம் காரணமாக 12 பேர் உயிரிழந்தனர்.

0: ஹுனான், குபே உள்ளிட்ட மாகாணங்களில் பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து 19,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹுபே மாகாணத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும், இதன் காரணமாக 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 136 அதிகரித்துள்ளது. அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரஸ் பரவி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ரோஜர் கம்பா தெரிவித்துள்ளார். தற்போது 543 பேருக்கு நோய் அறிகுறி இருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோ நாட்டில் 17வது முறையாக எபோலா வைரஸ் தொற்று பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 15-17, 10-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவிடம் தோல்வியடைந்ததை அடுத்து இந்தியா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலேசியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 16-21, 21-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ஓனே லீவியை வென்றார். பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தயோயோ யமனகாவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலி பிரதமர் திருமதி ஜியார்ஜியோ மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஆவலுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையே சைபர் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. 94.31% மாணவர்கள் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் அந்நாட்டு அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உலகக்கோப்பை செபெக்டாக்ரோ போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

நமது தேசம் மொழிகளால் ஆனது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடிய தமிழினத்தில் நாம் கல்வியை நமது தாய்மொழியில் கற்பதன் முக்கியத்துவத்தை நன்கு அறிவோம். 2025-26 ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான திட்டம்தான் பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம். இந்த திட்டத்தின் நோக்கம் மிகவும் எளிமையானது, ஆனால் வலிமையானது. கல்வி என்பது மொழியால் தடுக்கப்படக்கூடாது. உயர்கல்வி மற்றும் பள்ளி கல்வியை மாணவர்கள் தங்களுக்கு பரிச்சயமான இந்திய மொழிகளில் கற்க செய்வதே இதன் அடிப்படை இலக்காகும். இந்த திட்டத்தின் மிக முக்கிய அம்சங்கள் டிஜிட்டல் மயம். இந்த திட்டத்தின் கீழ் பள்ளி மற்றும் உயர்கல்விக்கான பாட புத்தகங்கள் டிஜிட்டல் வடிவில் வழங்கப்படும். இதன் மூலம் கிராமப்புற மாணவர்களும் தரமான கல்வி பொருட்களை இலவசமாகவோ அல்லது குறைந்த விலையிலோ பெற முடியும். அடுத்தது மொழிகளின் ஒருங்கிணைப்பு. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளிலும் பாட புத்தகங்கள் உருவாக்கப்படுகின்றன. இது நமது செம்மொழியான தமிழும் முக்கிய இடத்தை பெறுகிறது. மற்றொன்று ஆஸ்மிதா திட்டம். இந்த திட்டத்தில் இணைந்து ஆஸ்மிதா என்ற முயற்சியின் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 22,000 பாட புத்தகங்களை இந்திய மொழிகளில் கொண்டு வர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக உயர் தொழில்நுட்ப கல்வி. இதுவரை ஆங்கிலத்தில் மட்டுமே இருந்து வந்த பொறியியல், மருத்துவம் மற்றும் மேலாண்மை போன்ற பாடங்கள் இனி தமிழிலும் எளிதாக கிடைக்கும். இந்த திட்டத்தினால் மாணவர்களுக்கு ஏற்படும் நன்மைகள்: ஒரு கருத்தை அந்நிய மொழியில் படிப்பதற்கும் தாய்மொழியில் உணர்

கூடாது. பாரதிய பாஷா புஸ்தக் திட்டம் தொழில்நுட்பத்தையும் மொழியையும் இணைத்து ஒரு புதிய கல்வி சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த திட்டத்தை பயன்படுத்தி உலக தரம் வாய்ந்த கல்வியை தமிழிலேயே பெற்று சாதனை படைப்போம் என்று உறுதியேற்போம்.

0: இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பாரதிய பாஷா புஸ்தக் திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நிலையத்தில் நேரம் 12:54. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை பாடல்கள்.

நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தனியார் நிறுவனம் பால் விற்பனை முகவராக செயல்படும் வி நித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் 2 கேட்கலாம். நிலையத்தில் 1:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

நேயர்கள், இதுவரை வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலிப்பணிகள் இயக்கத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 5வது மற்றும் இறுதி கட்டமாக இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். முன்னதாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும், இரு நாடுகளுக்குள்ளேயுள்ள நட்புறவு இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரோம் நகரை தாம் அடைந்தவுடன் மெலோனியை சந்தித்து பேச வாய்ப்பு கிடைத்ததாகவும், பல்வேறு துறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்டரலாவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47% பேரும் மாணவர்கள் 92.15% தேர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ் பாடத்தில் 34 பேரும், ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும், அறிவியல் பாடத்தில் 10,476 பேரும், சமூக அறிவியலில் 3,336 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். மாநிலத்தில் 1,931 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றுள்ளன. 97.57% தேர்ச்சியுடன் புதுக்கோட்டை மாவட்டம் முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளது. தொடர்ந்து 97க்கும் அதிகமான சதவிகிதங்களுடன் சிவகங்கை, தஞ்சை, திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் முறையே 2, 3, 4, 5வது இடங்களை பிடித்துள்ளன. தேர்வெழுதிய 370 சிறைவாசிகளில் 354 பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்ச்சி பெறாத மாணாக்கருக்கு வரும் ஜூலை 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மறு தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் புதுமை கண்டுபிடிப்புகள் உள்ளடக்கிய மேம்பாடு போட்டி திறன்களை முன்னெடுத்து செல்வதில் கணக்கு தணிக்கை இயக்குநரகம் முக்கிய பங்காற்றுவதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு கே சஞ்சய்மூர்த்தி கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய போட்டித்திறன் ஆணையத்தின் 17வது ஆண்டு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்த மின்னணு காலகட்டத்தில் பொருளாதார ஆளுமையில் இந்த ஆணையத்தின் பங்கு முக்கியத்துவம் பெறுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் சட்ட குழுக்களிலும் சட்ட ஆணைய தலைவர்கள் நியமனத்திலும் மகளிருக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் பொதுநல மனு மீது மத்திய அரசு, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான

0: மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரம் இன்னும் 4 ஆண்டுகளில் உள்நாட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியில் 20% பங்களிப்பை வழங்கும் என்று தேசிய தகவல் கட்டமைப்பு பாதுகாப்பு மையத்தின் தலைமை இயக்குநர் திரு நவீன்குமார் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய வர்த்தக தொழிற்கூட்டமைப்பின் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் நம் நாடு முன்னோடி நாடாக உருவெடுத்துள்ளதாகவும் உள்ளடக்கிய மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியுடன் செயலாற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். காகிதமற்ற பரிவர்த்தனை போன்ற முன்னெடுப்புகளின் மூலம் முறைசாரா பொருளாதார நிலையிலிருந்து அதிக உற்பத்தி திறன் கொண்ட டிஜிட்டல் பொருளாதார நிலைக்கு நாடு முன்னேறி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேகாலயா உம்ராய் ராணுவ மையத்தில் பிரகதி சிறப்பு ராணுவ கூட்டு பயிற்சி இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட 12 நட்பு நாடுகள் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன. தொழில் திறன் பரிவர்த்தனைக்கு சிறந்த தளமாக இந்த பயிற்சி வழிகோலுவதாக இந்திய காலாட்படையின் கூடுதல் தலைமை இயக்குநர் மேஜர் ஜெனரல் சுனில் ஷியாரோன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இணையவழி மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி அகில இந்திய மருந்தகங்கள் இன்று மேற்கொண்டுள்ள ஒருநாள் வேலை நிறுத்தத்தை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் இன்று மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து திருச்சி மாவட்ட மருந்து விற்பனையாளர் சங்க தலைவர் கிருபானந்தமூர்த்தி தெரிவிக்கையில்,
1: இந்த ஆன்லைன் வணிகத்தை எதிர்த்து தவறான ஒரு மருந்துகள் மக்கள் கையிலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இளைய சமுதாயத்தினர் தவறான வழியில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இந்த ஆன்லைன் வணிகத்தை இந்த நாட்டில் தொடரக்கூடாது. அதனால் நிறைய மக்களுக்கு சீரழிவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 2,90,00,000 ரூபாய் மதிப்பிலான 40 புதிய வாகனங்களின் செயல்பாட்டை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று துவக்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வாகனங்களை முதலமைச்சரே இயக்கி வைத்து சாவிகளை ஓட்டுநர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே.ஜி. அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்வதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நேரு உள் விளையாட்டரங்கில் காலை 7 முதல் 10 வரை விளையாட்டுத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வீர வீராங்கனைகள் தம்மிடம் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க முனைப்புடன் செயலாற்றப் போவதாக தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதாச்சலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதற்கு தமிழக அரசுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 600,000 மலர் நாற்றுகள், 10,000 மலர் தொட்டிகள், 50,000 மேற்பட்ட மலர்களால் ஆன பிரம்மாண்ட உருவ பொம்மைகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் துவக்கி வைத்தார். மே 31 வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் பல கோடி மலர்கள் பல்வேறு வண்ணங்களில் பூத்துக்கொள்கின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் 100,000 கொய் மலரால் வடிவமைக்கப்பட்டுள்ள பாம்பன் பாலம், ஜல்லிக்கட்டு காளை, தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் ஆகியவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சேலம் மாவட்டம் ஏற்காடில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நாளை மறுநாள் தொடங்குகின்றது. வரும் 28 வரை நடைபெறவுள்ள இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் செல்லப்பிராணிகள் கண்காட்சியும் இடம்பெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் பள்ளி ஆட்டோ மற்றும்

0: முகாம் அந்தந்த மாவட்ட வேலைவாய்ப்பு மையங்களில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்காலுக்கு அகல ரயில் பாதையில் பயணியர் ரயில் சேவை இன்று தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திருவாரூர் மாவட்டம் பேரளத்திலிருந்து காரைக்கால் செல்வதற்கான ரயிலானது கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னர் மீட்டர் கேஜ் பாதையில் சென்று கொண்டிருந்தது. பல்வேறு காரணங்களினால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்து பின்னர் நிறுத்தப்பட்டது. இங்கு மீண்டும் ரயில் சேவை துவக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த நிலையில் அகல ரயில் பாதை பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு மால்விகா பன்சோத் முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரோம் நகரில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மருத்துவம் ஊரக நலப்பணிகள் இயக்ககத்திற்கென 40 புதிய வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று துவக்கி வைத்துள்ளார். தமிழக விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை வெல்ல செயல் திட்டங்கள் வகுக்கப்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் 63வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நிலையத்தில் நேரம் 1:55. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 கேட்கலாம் திரைக்கானம்.

கேட்ட பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திற்காக ஹரிஷ், ராகவேந்திரா, ஸ்ரீசரண், மேகா ஆகியோர் இணைந்து பாடியது. தொடர்வது 2 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: outlined roadmap for India-Italy strategic partnership, highlights several economic initiatives in a joint article. DRDO completes trials of drone-launched unmanned precision-guided missile. Defence Minister terms it a strategic milestone. Supreme Court rejects petition challenging Centre's decision to undertake caste enumeration. Severe heatwave grips north and central India. Temperature breaches 44-degree mark at several places. And in IPL cricket, hosts Kolkata Knight Riders to take on Mumbai Indians at Eden Gardens. And with that, we end the midday news.
1: நிலையத்தில் நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: நீலமலை நேரம்.
4: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி தோடர் பாடல்கள் கேட்கலாம்.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி,
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

0: நேர்களே, இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் இணைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. நாம் அனைவரும் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கும் பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். சமூக ஊடகங்களில் பகிரும் தகவல்களில் கவனம் தேவை. தவறான இணைய பயன்பாடு கடுமையான விளைவுகளுக்கு காரணமாகும். கடவுச்சொற்கள் வலுவாக இருக்க வேண்டும். அனுமதி இல்லாத இணையதளங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு இணையத்தில் பாதுகாப்பான நடத்தை பற்றி விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும். அறிவுடன் இணையம் உபயோகிப்போம். சைபர் பாதுகாப்பே தொழில்நுட்ப வளர்ச்சியின் முதல் படி.
1: நிலையத்தில் நேரம் 2:30.
2: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம். வணக்கம் நேர்களே. மனிதர்கள் இடையே காணப்படும் மகத்தான ஒன்று உழைப்பு. உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவுமே கிடையாது. உயர்வையும் சிறப்பையும் பெற்றுத் தருவது உழைப்பு மட்டுமே. அப்படிப்பட்ட உழைப்பாளர்களை பெருமைப்படுத்தும் ஒரு முயற்சி உழைப்பவர் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன பால் விற்பனை முகவராக செயல்படும் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வி நித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் நேர்களே, உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சுயதொழில் வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கும் பலருக்கும் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடியது. சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான முயற்சியுடன் செய்யப்படும் சுயதொழிலானது நல்ல லாபத்தை ஈட்டித்தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி பால் விற்பனை செய்யும் சங்கிலியில் ஒரு முகவராக வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வி நித்யா அவர்களைத்தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் பால் விற்பனை முகவராக அவர்களுடைய தொழில் நிறுவனத்தை எப்படி துவங்கினாங்க, அதுல என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது, என்னென்ன படிப்பனைகளை அவர்கள் பெற்றார்கள் என்பதை குறித்து பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. அதனுடைய தொடர்ச்சியா இந்த வாரம் ஒரு நிறுவனம் அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு பொருளை மாத்திரமே விற்பனை செய்து கொண்டு நம்ம தொழிலை நடத்த முடியாது. அதையும் தாண்டி நிறைய பொருட்கள், ஒரு நிறுவனத்தை சார்ந்த பல்வேறு வகையான பொருட்கள் இருக்கும். ஸோ சப் ப்ராடக்ட் வந்து விற்பனை செய்யறது சில வகையில் வந்து சவால் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதை சரி கட்டுறதுக்கு என்ன வகையான முயற்சிகள் எல்லாமே நித்யா அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்வோம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபர்கட்டபிள் திங்ஸும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க அனுபவங்கள் உங்கள் தொழிலில் நடந்தது ஒன்று ரெண்டு
3: இன்ட்ரெஸ்டிங்
2: உங்களுக்கு ஞாபகம் இருந்தா? ஸோ அது வந்து கஸ்டமர் சைட்லேயோ இல்லை நம்மளே வந்து பண்ணிப்போம். லைக் அந்த ஓம்னி வந்து ரிப்பேர் ஆகி நினைச்சின்னு சொன்னீங்களா, அப்போ நினைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போ அந்த வெஹிக்கிளில் நம்ம பண்ணியிருக்கோமே அப்படின்னு தோணும் இல்லைங்களா?
3: ஓம்னியை வச்சு தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எப்பெல்லாம் பால் போட்டு அர்ஜென்டா போறோம்னு சொல்றோமோ அப்ப ஸ்டார்ட் ஆகாது. அப்ப நானும் என் பொண்ணு அப்ப என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ் குட்டீஸா எல்லாரும் சேர்ந்து ரோட்ல தண்ணில அனுபவம்லாம் நிறைய இருக்கு. நிறைய வாட்டி நாங்க நடு ரோட்ல நின்னு தள்ளி இருக்கோம்.
2: ஒரு மாதிரி எம்பாரஸ்மெண்டா இருக்கும்ல, எல்லாரும் பாப்பாங்க.
3: அது மைண்டுக்குள்ள ஒண்ணு ஓடும். அங்க கடைக்காரங்க நம்மளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு. அப்ப நம்ம யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாத சிச்சுவேஷன்லப்போ நம்ம தானே பண்ணி ஆகணும். அப்போ அந்த மாதிரி நடு ரோட்ல நின்னு நான் நிறைய வாட்டி வண்டி தள்ளிருக்கான போவோம். நிறைய இருக்கு.
2: ஃபன்னியா இருந்தாலுமே இட்ஸ் பெயின்ஃபுல்.
3: கண்டிப்பா பெயின் இல்லாம நம்ம சக்சஸே ஆக முடியாது. 30 லிட்டர் ஓட்டுறதுக்கு இன்னைக்கு 1300 லிட்டர் ஓட்டுனதுக்கும் அவ்வளோ குரோத் ஆகுறதுக்கு பெயின் மட்டும்தான் இருக்கும் லைஃப்ல.
2: ஓகே.
3: உங்களால லீவு போட முடியாது, உங்களால டயத்துக்கு சாப்பிட முடியாது, பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது. நம்ம ட்ரே தூக்குறப்ப அந்த ட்ரெஸ்ல அழுக்காகும். எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி தான் ஒரு சக்சஸ்க்கு வர முடியும்.
2: இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம ஹையர் பண்றோம் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இருக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம லீவ் பண்ண முடியாது, அவங்க லீவ் போட்டு
3: போயிருவாங்க.
2: சோ அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறீங்களா? நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
3: நாங்க இதுவரைக்கும் வேலைக்கு ஆள் போட்டதே இல்லை. நானும் ஹஸ்பண்ட் தான் கஷ்டப்பட்டு இருக்கோம் இது வரைக்கும். இப்பதான் ஜஸ்ட் 1 month தான் ஒரு பையனை, இப்ப ஏன்னா இவருக்கு முடியறது இல்ல, பேக் பெயின் ஜாஸ்தி ஆகுதுன்றப்போ இப்பதான் ஒரு பையனை வேலைக்கு போட்டுருக்கோம்.

0: அந்த சம்பள அனுபவம் எங்களுக்கு இன்னும் தெரியல, போக போக தான் தெரியும்.
1: ஓகே, நம்ம பேக் டு தி பாயிண்ட். இப்போ வந்து இன்னொரு விஷயம் நம்ம பேசுவோம். டிஸ்ட்ரிபியூஷன் சங்கிலியில இருக்கிற சில நெளிவு சொல்லுவுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா ஒரு கடை வச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க, இதுதான் ஒரு டாக். ஆனா அந்த கடையை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க விஷயம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடுவோம், கொஞ்ச நாள்லயே திருப்பி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக வெஹிக்கிள் வேணுங்க ஆமாங்க, இல்லை எங்களுக்கு சப் பிராண்ட் ஒன்று இருக்கு இதை நீங்கள் எடுத்து வைங்க அப்படிவாங்க. அது நமக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட அதை வச்சு ஓட்டியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டீங்க?
0: ஃபர்ஸ்ட் எந்த பிராண்டு நம்மளுக்கு ஓடலையோ நம்மளுக்கு பிடிக்கலையோ ஃபர்ஸ்ட் நாங்கள் விற்கிறது அதுவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதைத்தான் நாங்கள் விற்க பார்ப்போம்.
1: ஓகே,
0: ஸ்டாண்டர்டாக ஓடுறத நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு
1: அது ஆட்டோமேட்டிக்காக போகும்.
0: அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் இதை தான் பார்வைக்கோ சேல் பண்ணுறதுக்கோ நம்ம பேசுறதுக்கோ கஸ்டமர்கிட்ட அணுகிறதோ ஓடாத பிராண்டை தான் ஃபர்ஸ்ட் ஓட்ட பார்ப்போம்.
1: ஓகே,
0: அது எங்களோட ஐடியா. அது ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழையபடி பழைய பிராண்டுக்கு வந்துடுவோம். நாங்கள்
1: இன்னும் தொடர்ந்து பேசலாம் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஓடி FM 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: ஒரே ஒரு பிராண்டை நம்பி நம்ம பிஸ்னஸில் இறங்க முடியாது. ஸோ கம்பெனி வந்து சில பிராண்டை வந்து கொடுத்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். அது அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், புதுசு புதுசாக ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. இது பை ப்ராடக்டாக இருக்குங்க, இதை கொஞ்சம் வித்து கொடுங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ இதில் இருக்கிற சவால்கள் எல்லாம் என்ன?
1: ஃபர்ஸ்ட் நாங்கள் கடை ஓப்பன் பண்ணுறப்போ சேலே இல்லை, ஏன்னா ஃபிங்கர் போஸ்ட்ல எண்டில் என் கடை, கீழேலாம் இல்லைன்னா தான் என் கடைக்கு வர்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் கடை திறந்த அன்னைக்கு நல்லா ஓடிச்சு, ஏன்னா நம்ம ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணதால ஓடிச்சு. அடுத்த நாள் வெறும் 200 ரூபாய்க்கு தான் ஓடிச்சு. இது செட் ஆகாது போல நம்மளுக்கு, என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சேன். அப்போது அப்புறம் எனக்கு ஒரு தைரியம், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதோ பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஐஸ்கிரீமு கேக்கு பன்னீர் பட்டர் எல்லாம் போட்டோம். ஃபர்ஸ்ட்
0: எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் பண்ணது வெறும்
1: மில்க் தான். ஸ்டார்டிங் வந்து நாங்கள் மில்க் தான். கடை போடணும்னு அப்ரோச் பண்ணது கம்பெனி.
0: இல்லை எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், இப்போ நீங்கள் முதல்ல கடை ஆரம்பிக்கல டைரெக்டாக?
1: இல்லை ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாகவே நம்ம ஷாப் தான் ஓப்பன் பண்ணோம். பால் தயிர் எல்லாமே ஓப்பன் பண்ணாரோம், எல்லாமே கம்பெனி வந்துட்டு அவங்க ரூல்ஸ் அப்படி. பால் ஒரு பக்கம் அவுட்ல போனாலும் நம்ம கடையில வச்சு சேல் பண்றதுக்கு இதெல்லாம் ப்ராடக்ட்லாம் வைக்கணும்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் நம்மள்கிட்ட கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் தான் போச்சு. ஐஸ்கிரீம் கொடுக்குறப்ப சரி ஓகே ஐஸ்கிரீம் தான். செகண்ட் கேக்கு சாக்லேட்டு இப்படி எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு. அப்ப சாக்லேட்லாம் சுத்தமா ஓடல. ஃபர்ஸ்ட் சாக்லேட்லாம் வைக்கிறப்போ 2 பாக்ஸ் எக்ஸ்பிரி தூக்கி குப்பையில போட்டோம். அதே மாதிரி கேக்கும் ஓட மாட்டேன்ருச்சு. ஐஸ்கிரீம் கேக்கா இதெல்லாம் எப்படி நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப அதுதான் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு.
0: ஐஸ்கிரீம் கேக் பத்தி நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு பர்சனலா ஒரு விஷயம் நடந்தது. எனக்குன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க ஒரு நாள் ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டோம். ஃப்ரெண்டுக்கு பர்த்டேன்னு வச்சு கட் பண்றோம் கட் பண்ணவே முடியலங்களால. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கஃபேல தான் போய் செலிப்ரேஷன் மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறம் அவங்ககிட்டயும் போயிட்டு இந்த கேக்ல வெட்ட முடியலைங்க, நீங்க காயெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த நைஃப் கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுல வந்து வெட்டணும். ஹார்டா இது மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லைங்க.
1: கண்டிப்பா அது என்ன ஐடியானா நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கிறப்போ அது ஐஸ்கிரீம் பேஸ் தான் நம்மளுக்கு, சேம் ஐஸ்கிரீம் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். வெட்டுறோம்னா ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜை விட்டு வெட்டி எடுத்து வச்சிடணும். 1/2 hour நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்தா தான் நீங்க வெட்டுறது கரெக்டா இருக்கும்.
0: ஓகே ஓகே.
1: நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே 10 நிமிஷத்துல நீங்க கட் பண்ணணும்னா முடியாது, ஏன்னா டீஃப்ரீஸ் ஆயிடுது நம்மளுக்கு. அது எடுத்து ஒரு 1/2 hour வெளியே வைக்கணும் நீங்க.
0: ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க சொல்லுவீங்க?
1: சொல்லுவோம், கண்டிப்பா சொல்லுவோம்.
0: கேக் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் மைண்ட் செட் என்ன, கேக்னா கேக் டக்குன்னு வெட்ட முடியும். ஐஸ்கிரீம் கேக்னா இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர்
1: நான் சொல்லுவேன், நான் வெட்டுறதா ஒரு 1/2 hour வெளியே வைங்க, அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா கட் பண்ண முடியும்னு சொல்லுவோம்.
0: ஓகே. நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட குறிப்பிட்டு கேட்டதற்கான ஒரு காரணம் இதுதான், ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்து வரணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை பத்தின நாலேஜ் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்கணும். இப்போ லைக் இப்போ இந்த ஐஸ்கிரீம் கேக் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற விஷயம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான். ஸோ அதோட அந்த ப்ராடக்டோட உண்மையான வர்த் என்ன, அந்த டேஸ்ட் என்ன அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியும்.
1: ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம்னா, எந்த ப்ராடக்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் நாங்க டேஸ்ட் பண்ணுவோம். ஈக்குவலா நானும் என் பொண்ணு டேஸ்ட் பண்ணிட்டு அது ஓகே நல்லா இருக்குன்னா தான் நான் அடுத்த டைம் ஸ்டாக் போட்டு நான் என்னோட கஸ்டமர்ஸ் கொடுப்பேன். சப்போஸ் எனக்கே அது பிடிக்கல, டேஸ்ட் நல்லா இல்லைன்னா அதை நான் கம்பெனில இருந்து வாங்கவே மாட்டேன்.
0: ஸோ கம்பெனி எப்படி
1: அவங்க ப்ரெஷர் பண்ணாலும் நான் சொல்லிடுவேன், ஓடுறது இல்லை ப்ளஸ் எக்ஸ்பிரி ஆயிரும், அது வேண்டான்னு நான் கம்பெனியில் சொல்லிடுவேன் நான். ஏன்னா எனக்கு என் கஸ்டமர் முக்கியம், அவங்க சாட்டிஸ்ஃபைடு முக்கியம் இல்லையா. அதனால நான் குறிப்பிட்டது தான், எது ஃபாஸ்டிங்காக மூவ் ஆகுதோ மக்களுக்கு பிடிக்குதோ அது மட்டும் தான் நான் பையிங் பண்ணுவேன்.
0: சப்போஸ் நமக்கு வர ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து கம்பெனி வந்து ரிட்டர்ன் எடுத்துக்குமா?
1: எடுக்காது.
0: ஸோ அந்த லாஸை நீங்கள் தான்,
1: லாஸை நான் தான் ஃபேஸ் பண்ணும். டார்கெட் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே போட்டுட்டோம் உடஞ்சிருச்சு அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வருதுன்னா அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணிக்கணும்.
0: ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு,
1: நிறைய நடந்திருக்கு. நான் வந்துட்டு அவசரத்தில் ஒரு கஸ்டமர்கிட்ட வந்துட்டு கேக் ஃப்ரிட்ஜில் வைங்கன்னு சொல்ல மறந்துட்டேன். அவர் நார்மல் கேக்கு தான் வாங்கிட்டு போயிட்டாரு.
0: ஓகே.
1: அவர் அடுத்த நாள் காலையில் எடுத்து வெட்டியிருக்காரு, ஃபுல்லாக தண்ணி
0: மெல்ட் ஆயிடுச்சு.
1: தூக்கிட்டு வந்து என்ன சரியான சண்டை. அப்புறம் நான் அதை வாங்கிட்டு ரிட்டர்ன் வேற கேக் கொடுத்தேன்.
0: இந்த மாதிரி நடக்கும்.
1: ஆ, நடக்கும், நிறைய நடக்கும்.
0: மீண்டும் ஒரு முறை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் தனியார் நிறுவன பால் விற்பனை முகவராக செயல்படும் வி நித்யா அவர்களுடன் பல்வேறு விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்ததாக ஐஸ்கிரீம்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ இதில் வந்து எப்படி உங்களுக்கு போகுது? மெயின் ப்ராடக்ட் ஒன்று வச்சிருப்போம், அதையும் தாண்டி சப் பிராண்ட் வந்து பிச்சுக்கிட்டு போகும். ஸோ அதுக்காகவே நம்ம மெயின் பிராண்டை நடத்துகிற நிலைமை கூட வந்திருப்போம். ஸோ ஐஸ்கிரீம்ஸ் வந்து எப்படி போகுது உங்களுக்கு?
1: சூப்பராக போகுதுங்க சார்.
0: ஸோ இனிஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை?
1: வரும் சார், அதை நம்மளுக்கு அடிக்கடி வரும் இருக்கும். என்ன சொல்லுவாங்க, என்ன சின்ன கப்பா இருக்கு, நீங்கள் இவ்வளோ ரேட் சொல்றீங்க. ரேட்டு வந்து நான் நிர்ணயம் பண்றதில்லை,

0: அது கம்பெனி நிர்ணயம் பண்றது.
1: ஓகே,
0: சில கஸ்டமர் வாங்கிட்டு வேணான்னு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதான், அது கஸ்டமருக்கு மூடு தகுந்த மாதிரி இருப்பாங்க, அதனால மேனேஜ் பண்ணிக்குவோம் சார்.
1: ஓகே, நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் நித்யா அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறையவா என்ன விஷயங்கள் தொழில் சார்ந்து நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு ரசிப்போம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: ஜென்ரலா சில விஷயங்கள் நம்ம பேசலாங்க. ஒரு தொழில் நடத்துறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முதல்ல தொழில் முனைவோருக்கு தேவைப்படும், உங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் டைமிங் பார்க்காம உழைக்க கத்துக்கணும் சார். இவ்வளவுதான் என்னால முடியும்ன்றத நம்ம யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் கையில இருக்குது தானே, நம்ம எதையுமே செலவு பண்ணக்கூடாது, வேற எதுவும் பையிங் பண்ணக்கூடாது. நம்ம லாபத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாபத்தை நம்ம எடுக்கவே கூடாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொட்டேஷனுக்கு போட்டுக்கிட்டே வரணும். ஒரு 1 மந்த்னாலும் உங்க லாபத்தை நீங்க கையில பார்க்காம உங்க ரொட்டேஷனுக்கு வச்சுக்கிட்டாதான் உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியும். நீங்க எனக்கு இன்னைக்கு இந்த லாபம் எடுத்துட்டேன், நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஜாஸ்தி ஆகுறப்ப அது உங்களுக்கு பிரச்சனையா வரும். இப்போ ஆர்டர்ஸ் ஜாஸ்தியாக வருது, உங்களுக்கு பால் போட காசு வேணும், ஆனால் கையில் காசு இல்லைன்னா கஷ்டம். கிட்டத்தட்ட நீங்கள் 1 மந்த்து உங்களோட லாபமும் உங்கள் உழைப்பும் அதுக்குள்ளே போட்டுட்டே வந்தீங்கன்னா 2வது மந்த் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு ப்ளஸ் உங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு.
0: ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா திருப்பி

0: அண்ட் அகைன் நம்ம போட்டுட்டே இருக்க முடியாது. ஸோ உங்களுடைய கேபிட்டல் இவ்வளோதானா இவ்வளோதான், அதற்கு மீறி இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம்னு கேபிட்டல் கூட இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அகைன் அண்ட் அகைன் கேபிட்டல் கூட இன்னும் நிறைய பணம் போட்டுட்டே இருக்கீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து ரொம்ப ஹியூஜாக போயிடும். ஸோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம
1: கண்டிப்பாக இருக்கும் சார். இந்த மாதம் நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு பால் போடுறீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு 70,000 ரூபாய்க்கு, உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் தானே, அவ்வளோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ஒரு பாக்கெட் போனாலும் அந்த ஒரு பாக்கெட்டுக்கு உண்டான 50 பைசா உங்களுக்கு கிடைக்கும் தானே.
0: இல்லை நான் கேட்கறது எப்படின்னா, இப்போ கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ இனிஷியலாக நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு 50,000 ரூபா போடுங்க, சப்ராண்ட் எல்லாம் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது.
1: நம்மளதுல வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உண்டான அமௌண்ட்டு நீங்கள் போட்டு தான் ஆகணும். உங்களோட சேல்ஸை பொறுத்து தான் சார் நீங்கள் பையிங் பண்ணுவீங்க, அவங்க சொல்லி நம்ம பண்ண முடியாது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சேல்ஸ் வருது, நம்மளுக்கு எவ்வளோ போகுதோ, இப்போ 1000 லிட்டர் போகுதுன்னா அந்த 1000 லிட்டருக்கு உண்டான அமௌண்ட் நம்ம கட்டணும் இல்லையா, அப்படிதான் நம்மளுக்கு போகும். ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க நம்மளை.
0: சரி, இனிஷியலாக பேசிட்டு இருந்த விஷயம், அதாவது ஒரு தொழில் முனைவராக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கறது திருப்பி கண்டினியூ பண்ணலாம்.
1: நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கு, நம்ம இன்னைக்கு போட்டு நாளைக்கு பாத்துக்கலான்ற தப்ப மட்டும் எப்பயுமே பண்ணக்கூடாது.
0: இன்னொரு முக்கியமான விஷயம், கஸ்டமரோட வேல்யூ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: கஸ்டமர்னால தான் சார் நம்ம நிக்கிறோம். கஸ்டமர் இப்ப உங்களை நம்மள்ட்ட யார் வாங்கலாம், நம்ம எப்படி சார் ஜெயிக்க முடியும் லைஃப்ல? கஸ்டமர் தான்
0: ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. இப்ப வந்து
1: கண்டிப்பா கஸ்டமர் வந்துட்டு அவங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டியை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மள்ட்ட. திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு சிரிச்சு பேசுவாங்க. நம்ம கோவப்படாம அவங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு நம்ம ஒரு சரின்னு ஒரு பதில் சொல்லிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவாங்க.
0: லைக் இந்த ரிட்டர்ன் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்
1: ரிட்டர்ன் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் நான் வீட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு வாங்க, நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறதா எடுத்து ஆகணும், நாங்க எடுத்துக்குவோம்.
0: ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து சுணக்கம் காட்டக்கூடாது. ஆனா அதுவே வந்து வாடிக்கையாவோ
1: மாத்தக்கூடாது. இப்ப ஒரு டைம் பால் லீக் ஆகுது அப்படின்னா ஒரு டைம் என்ன நம்ம பார்ப்போம், ரிட்டர்ன் கொடுப்போம். அதே 2வது நாள் அவர் லீக் ஆகுதுன்னா எதனால லீக் ஆகுதுன்றதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எலி கடிக்குதா இல்ல வேற இடத்துல பால் வச்சிருக்காரா அப்படின்றத நம்ம பாக்கெட் அந்த பாக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு அப்புறம் எலி கடிச்சிருந்தா எலி கடிக்குது இடத்த மாத்துங்க நம்ம சொல்லிடுவோம்.
0: சோ இந்த மாதிரி சின்ன சின்ன அனலைஸ் வந்து நம்ம
1: பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு தெரியும் நம்ம ட்ரேல வச்சு லீக் ஆகுதா, இல்ல ட்ரேவோட ட்ரே வைக்கிறப்போ லீக் ஆச்சா, இல்ல எலி கடிச்சு லீக் ஆச்சான்றதை நம்ம கண்டுபிடிக்க தெரியும் நம்மளுக்கு, அதை கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி கெட்டுருச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் டேட் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம சொல்லிடுவோம்.
0: பாலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு லீவ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது.
1: கண்டிப்பாக கிடையாது சார்.
0: ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு டே வந்து ஆஃப் எடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில், இக்கட்டான நேரங்களில் உங்களுடைய விற்பனையை எப்படி பாதிக்காத மாதிரி நீங்கள் திட்டமிடுறீங்க?
1: இப்போ திடீர்னு இப்போ என் சைடே நினச்சிக்கோங்க, தேனிக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் போய் ஆகணுன்றப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் பால் ஓட்டுறாங்களோ, இல்லை நம்மளுக்கு முன்னாடி பால் ஓட்டியிருப்பாங்க இல்லையா, இதில் அனுபவம் இருக்கவங்கள தான் நாங்கள் உள்ளே போடுவோம், அனுபவம் இல்லாதவங்கள நாங்கள் போட முடியாது. அதனால் அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பால் ஓட்டுறவங்களும் இருக்காங்க, மற்ற சப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, மற்ற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டுருவோம்.
0: ஸோ ஹெல்ப் பண்ணி தருவாங்க.
1: ஆ,
0: காம்படிட்டிவ் ப்ராண்ட் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க.
1: ஆ, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், அதனால நம்ம எமர்ஜென்சி இந்த மாதிரின்றப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கு.
0: ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு தொழிலில் வந்து ரொம்ப முக்கியமான
1: விஷயம். நம்ம எமர்ஜென்சின்றப்ப கண்டிப்பாக எங்கேயுமே போக முடியாது. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஃப் டே படுத்துக்கலாம்னா முடியாது, உங்கள் சப்ளை நீங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டு வேணால் படுத்துக்கோங்க, அப்படி தான் இருக்கும்.
0: ஸோ நிறைவாக சில விஷயங்கள் நம்ம பேசலாம், நேரம் போனதே நமக்கு தெரியல. அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட பிளான் என்ன
1: சார்? கண்டிப்பாக பாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஓரளவுக்கு ஒரு வீடாகட்டும், வாகனமாகட்டும், நம்மளோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும் ஓரளவுக்கு உயர்ந்துருச்சு. ஃபியூச்சர் பிளான்ஸ் கண்டிப்பாக நிறைய இருக்கு சார். இதை விட பெரிய வண்டி வாங்கணும்னு ஒரு ஆசைங்க சார். ஏன்னா இப்போ பிக்கப் பத்தலை.
0: ஓகே,
1: இதை விட பெரிய வண்டி வாங்கி ஊட்டி ஃபுல்லாக சப்ளை பண்ணணும்னு ஆசைங்க சார்.
0: உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறட்டும் அப்படின்னு நிலையத்தின் சார்பாக வாழ்த்திட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். நிறைய விஷயங்கள் சுயதொழில் சார்ந்து வந்து உங்களுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும், உங்களுடைய விற்பனை சங்கிலி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இது எல்லாமே ஒரு இன்ஸ்பைரேஷன் ஸ்டோரி தான். இந்த ஒரு நிகழ்ச்சியை கேட்குற நேயர்களுக்கு இது போன்ற ஒரு சுயதொழில் செய்வதில் ஆர்வம் இருந்தால் அவர்களுக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி ஒரு வகையில் ஒரு இன்ஸ்பைரேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி.
0: இதுவரை உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன பால் விற்பனை முகவராக செயல்படும் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வி நித்யா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள்.

0: மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல்
2: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரியில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டின் எஞ்சிய பகுதிகளிலும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவுகிறது. அதிகபட்சமாக கிருஷ்ணகிரியில் 70.8 mm மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3-4 degrees Celsius வரை உயர்ந்தும், தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 40 degrees Celsius பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி, அரியலூர் பகுதிகளில் 24 degrees Celsius பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 13 degrees Celsius பதிவாகியுள்ளது. சென்னையிலும் புதுச்சேரியிலும் 2 degrees Celsiusலிருந்து 4 degrees Celsius வரை இயல்பை விட வெப்பம் அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 degrees Celsius ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும். அதிகபட்சமாக வாரண்டப்பள்ளியில் 7 cm மழையளவு பதிவாகியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் 6 cm மழையளவும், வெங்கூரில் 5 cm மழையளவும் பதிவாகியுள்ளது. புவனகிரி, கிருஷ்ணகிரி, சிதம்பரம், நலமுக்கு ஆகிய இடங்களில் 4 cm மழையளவு பதிவாகியுள்ளது. ஆம்பூர், கேட்டி, திருப்பத்தூர், வடப்புத்துப்பட்டு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 3 cm மழையளவு பதிவாகியுள்ளது. குண்டூர், கடலூர், நாகர்கோயில் ஆகிய இடங்களில் 1 cm மழையளவு பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
4: வானொலிக்கு 90.
5: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
6: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் 3 மணி. மத்தியிலே 720 கிலோ
1: ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவிர்க்க அமைச்சரவையில் சேர்வது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 3:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: ஹலோ ஊட்டி நேர்களே, ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் நபர் நீலமலை தொல்லியல் தகவல்கள் குறித்து வழங்க இருக்கிறார் சுதாகர் நல்லியப்பன் அவர்கள்.
3: நேர்களை, நிகழ்ச்சியில நாம் நீலகிரி தொல்லியல் அது குறித்து பல்வேறு தகவல்கள் சுதாகர் நல்லியப்பன் அவர்கள் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நம்முடைய நீலகிரி பகுதியில் இருக்கக்கூடிய தொன்மையான பழமையான சில விஷயங்கள் எல்லாமே நீலமலை தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அமைப்பின் மூலமாக மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகத்தின் மூலமாக நம்ம நீலகிரியினுடைய தொன்மைகளை எல்லாம் பறைசாற்றும் விதமாக மிகப்பெரிய சாதனைகளை சத்தமில்லாமல் செய்த நம்முடைய சுதாகர் நல்லியப்பன் இவர்கள் சந்திக்க இருக்கின்றோம்.
4: நிகழ்ச்சியில இணையலாம் நேயர்களே, ஒரு அழகிய இனிமையான பாடலோடு இணைந்திருங்கள். இது உங்கள் ஒட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி.
1: சுதாகர் நல்லியப்பன், இந்த பெயரை கேட்கும் பொழுதே நமக்கு ஏதோ ஒரு ஹிஸ்டரியோட சம்பந்தப்பட்ட பேர் மாதிரி தெரியும். சுதாகர் நல்லியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதே தொல்லியல்ல நிறைய விஷயங்களை வந்து அனுபவம் பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய மற்றொரு பகுதியான மசரகுடி, மாயார், கல்லட்டி, வாழைத்தோட்டம், ஆணைக்கட்டி, சிறியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் மிகவும் ஒரு வனாந்திர பகுதிகள் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வனப்பகுதி அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்மளுடைய முதுமலை வனப்பகுதியை தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். காரணம் என்னன்னா முதுமலை அப்படிங்கிறது வந்து ஒரு பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். நீலகிரி உயிர் சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொசுவில் இருந்து ஒரு டைனோசர் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு தட்பவெப்ப நிலையை உள்ளடக்கிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மழை வந்து மிக மிக முக்கியமான ஒரு மழை அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா இந்த மழை தான் சமவெளி பகுதிகளான கர்நாடக பகுதிகளுக்கும் கேரள பகுதிகளுக்கும் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சொன்ன மாதிரி ஆற்று படுகைகள்ல வந்து நிறைய தொல்லியல் சார்ந்த சின்னங்களும் அதனுடைய படிவங்களும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம் இல்லைங்களா? சோ அதை பத்தின ஒரு அனுபவங்களை தான் வந்து இன்னைக்கு நம்மோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கிறாரு சுதாகர் நல்லியப்பன் அவர்கள். நிலையத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் அவரை ஒரு பெரிய வெல்கம் பண்ணிக்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம், நன்றி. தங்களோட அறிமுகத்திற்கு நன்றி. நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலமலை தொல்லியல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நீங்க சொன்ன மாதிரி மனித நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா அது ஆற்றங்கரைகள்ல தான் உருவாக்கி அப்படியே காலந்தோறும் வளர்ச்சி அடைஞ்சு இப்போ நம்ம அந்த ரிசோர்சஸ் எல்லாமே அந்த வளங்களை எல்லாமே நாம் வந்து மற்ற நிலப்பரப்புகளுக்கும் பயன்படுத்திக்கிற தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி வெவ்வேறு இடங்களுக்கு பரவி இருக்கிறோம். இந்த முதுமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆணைக்கட்டியாகட்டும் மோயாரா இருக்கட்டும் அந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பெருங்கற்படை சின்னங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சமவெளி பகுதிகளில் கிடைக்கக்கூடியதை விட மிகவும் முக்கியமானதாகவும் ஒரு ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஒரு தனித்துவமான அடையாளங்களை கொண்டிருக்கிறதாக இருக்க பார்க்க முடியும்.
1: நிச்சயமாக, அதாவது நீங்க இப்ப சொன்ன மாதிரி பாறை ஓவியங்கள் அப்படின்னு எடுக்கும்போது அந்த பாறை ஓவியங்களுடைய ஒரு படிமங்களோ இல்ல அதனுடைய ஒரு நகலோ கிடைச்சது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து அதை ரொம்ப அழகா பெயிண்டிங் பண்றாங்க. ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக அதை வந்து பெயிண்டிங் பண்ணி காமிச்சிட முடியும் நம்மளால. இந்த பாறையில இப்படி ஒரு ஓவியம் இருந்தது, இந்த மாதிரி ஒரு வேடன் வந்து ஒரு மானை வந்து வேட்டையாட வரான், அந்த மானை வேட்டையாட வரும் பொழுது வேடனை குறிவைத்து ஒரு புலி வருகிறது, இந்த மாதிரியான ஓவியங்கள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட முடியும்,
2: சித்தரிக்க முடியும்
1: முடியும். ஆனா நீங்க ஆராய்ச்சி பண்ணி இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த பெருங்கற்சின்னங்கள் அப்படின்னு சொல்றத வந்து நாம அவ்வளவு எளிதில வந்து வெளியே கொண்டு வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அது மிக மிக நுணுக்கமான கலை வேலைப்பாடுகளோட கூடிய கற்களாக இருக்கலாம், இல்ல நினைவு சின்னங்களாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு போர் தொடுத்து போகும்போது இருக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா?
2: ஆமா, இது ஆவணப்படுத்துறது மட்டும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யூனிக்கா இருக்கிறது அப்படின்னா பெரும் பெரும் பானைகள் மட்டும் இல்லாம அந்த பானைகளை வந்து அலங்கரித்த மூடிகளோட இருக்கக்கூடிய பெருங்கற்படை சின்னங்கள் இது எல்லாமே கொண்டிருக்கு. அலங்கரித்த மூடிகள் அப்படின்னா மக்கள் அவர்களோட வாழும் காலத்தில் பழக்கப்படுத்திய உயிரினங்களான எருமை, ஆடு, புலி போன்ற வெவ்வேறு உருவங்கள் பொறிக்கப்பட்ட மாயாறு வேலையில இருக்கக்கூடிய மசனகுடி, ஆணைக்கட்டி, வாழைத்தோட்டம் போன்ற பகுதிகளில் நமக்கு ஏராளமான பெருங்கற்படை சின்னங்கள் கிடைக்குது. இந்த பெருங்கற்படை சின்னங்கள் மற்ற நிலப்பகுதியில் கிடைக்கும் அகலாய்வுகளில் கிடைக்கும் பெருங்கற்படை சின்னங்களில் கிடைக்கும் தொல்லியல் பொருட்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவும் ஒரு தனித்த அடையாளம் கொண்டதாகவும் இருக்கிறது. இங்கே கிடைக்கக்கூடிய பெருங்கற்படை சின்னங்கள் வளர்ந்த காலங்களில் இதுவரைக்கும் வந்து அகலாய்வுகள் செய்யப்படவில்லை, முழுமையாக பதிவு செய்யப்படவில்லை. இதுவரைக்கும் இருப்பதை மட்டுமே அடையாளம் கண்டுள்ளோமோ தவிர அதை ஆய்வு என்பது இன்னும் முழுதளவில் நம் எடுக்கப்படவில்லை. காலநிகள் காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் ஆர்வத்தின் அடிப்படையில் அவர்கள் நம்மளை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் என்ன மாதிரியான சடங்குகளில் ஈடுபடுகின்றோம், என்ன மாதிரியான வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள

0: அதற்காக அவங்கள் பெரும்பான்மையான அகழாய்வுகள் செய்ததிலே இங்கு மட்டுமல்லாமல் இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற இடங்களில் நம் பெருங்கற்படை சின்னங்களில் கிடைத்த கலைப்பொருட்கள் அங்கெல்லாம் இன்றும் மிக பெருமையாக வைக்கப்பட்டுள்ளன. தற்போது நாம் இங்கு அகழாய்வு செய்யும் பட்சத்தில் இதே போன்று மிகவும் தனித்துவமான பெருங்கற்படை உள்ளீடு பொருட்கள் வந்து நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக இது வனப்பகுதியில் இருப்பதனால் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமலும் எந்த ஒரு அழிவுக்கு உட்படுத்தாமலும் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வெளிப்புற பாதிப்பு இல்லாமல் முழுமையாக இருப்பதனால் இதனை நம் கார்பன் டேட்டிங் செய்வதற்கும், அதாவது கால கணக்கீடு செய்வதற்கும், அல்லது இதனை பற்றி புரிந்து கொள்வதற்கும் நம் சங்க இலக்கியங்கள் வருவதை போன்று இங்கு எவ்வாறு வந்துள்ளது என்பதை நம்ம அணுகுவதற்கும் இது ஒரு முறையான அகழாய்வுகளாக இருக்கும். அது நம் மாயாறு ஆற்றங்கரையில் கிடைக்கக்கூடிய நாகரிகம், எப்படி கீழடி ஒரு நதியின் நாகரிகம் என்று சொல்கிறோமோ, அதே போல் எப்படி பொருணை ஒரு நதியின் நாகரிகம் என்று சொல்கிறோமோ, அதே போல் மாயாறும் நமக்கு மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தின் தொட்டிலாக எதிர்காலத்தில் கட்டமைப்பதற்கான வாய்ப்பு பெருமளவு உண்டு உள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஒட்டி. மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம் நேயர்களே. ஒரு அழகிய இனிமையான பாடலோடு இணைந்திருங்கள். இது உங்கள் ஒட்டி FM 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம் நேர்களே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ உட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ உட்டி.
2: இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த தொல்லியல் ஆராய்ச்சியில நீங்க ஈடுபடும் பொழுது கோத்தகிரி, கீழ் கோத்தகிரி அப்படின்னு சொல்லி அந்த சமவெளி பகுதிகளோட ஒப்பிடக்கூடிய அந்த பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள் அவர்களுடைய வாழ்வியல் முறைகள் வித்தியாசமானது. அதே நேரத்தில் நீலகிரி மலையினுடைய மற்றொரு மலை அடிவாரமான வாழைத்தோட்டம், மாவனல்லா, சொக்கநல்லி, பூதநத்தம், செம்மநத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் வந்து மீண்டும் ஒரு இணைப்புல கொண்டு வரும். எந்த இடத்துல கொண்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனைக்கட்டியை தாண்டி நமக்கு அள்ளிமாயார் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இப்போ இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு இந்த ஆற்றங்கரை மூலமாக நாம போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதியை இணைக்கும் வழியாக கூட இந்த காடுகள் வந்து இருந்திருக்குது, நதிகள் இருந்திருக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த தொல்லியல் பொருட்களுக்கும் இங்க கிடைக்கக்கூடிய இந்த தொல்லியல் பொருட்களுக்கும் நீங்க பார்த்த வித்தியாசம் என்ன?
3: இப்போ நம்ம இந்த பகுதியில் நீங்க சொன்ன மாதிரி கோத்தகிரி, கீழ் கோத்தகிரி, அந்த பவானிசாகர் வேலையில வந்து பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் வந்து சற்று உயரமான பகுதிகளில் இருக்கிற மாதிரியானதான் இருப்பாங்க. அதே வந்து நீங்க கூடலூருக்கு கீழே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மலையோட இறக்கங்களில் அவங்க இருக்க மாட்டாங்க. கீழே லேண்ட்ஸ்கேப்ல வந்து இருக்க சமவெளி பரப்புல இருக்கிற மாதிரியே தான், பட் மலைச்சூழ்ந்த ஒரு பாதுகாப்பான பகுதிகளில் இருக்கிற மாதிரியான இருப்பாங்க. இந்த பழங்குடி மக்களும் அந்த பழங்குடி மக்களும் அவங்களோட உறவுகளும் உண்டு. அவங்களுக்கு தேன் எடுக்கிறதுல இருந்து வேட்டையாடுறதுல இருந்து எல்லா உறவுகளும் உண்டு. இவர்கள் எப்படி வந்து மலைப்பகுதியில், மலையில சற்று உயரமான பகுதியில் இருக்கிறார்களோ அதே போலதான் அவர்களுக்கும் உண்டு. இவர்களுக்கு எவ்வாறெல்லாம் கல்லெடுப்பு சடங்கு, இறப்பு சடங்கு அல்லது புனித சடங்கு அல்லது கமுக்கு சடங்கு, அந்த மாதிரி எல்லாம் வெவ்வேறு வகையான சடங்குகள் இவர்கள் எப்படி செய்கிறார்களோ அதே போலதான் அவர்களும் செய்கிறார்கள். ஆனால் இங்கிருக்க பழங்குடியினர் ஒரு வகையாக குறும்பர், இருளர் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, அந்த குறும்பர் இனத்திலின் ஒரு வகையான தேனு குறும்பர் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த வகைகளில் சற்று அங்கு அதிகமாகும், இங்கு குறைவாகும், அந்த மாதிரி தான் இருக்காங்க. மிகப்பெரிய வேறுபாடு என்று நம்ம காட்ட முடியாது. அவர்களும் பழங்குடிகளாகவே தான் வாழ்கிறார்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் எல்லாமே அவர்கள் இருக்கிறது. கோத்தகிரி, கீழ் கோத்தகிரியில் இப்பொழுது சமவெளி மக்களின் தொடர்ச்சியான வருகையினாலும் அவர்களோட பழக்க வழக்கங்களும் சற்று மாறுபட்டு உள்ளது. ஒழிந்து வேறு எதுவும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் இந்த மக்கள் இன்னும் அந்த பழங்குடி அந்த எண்ணமும் வந்து அவர்களுக்கு அப்படியே இருக்கும். எண்ணம் அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு அப்படின்னு, அந்த இயற்கை மேல இருக்கிற உணர்வு, விலங்குகள் மேல இருக்கிற புரிதல், தாவரங்கள் மீது இருக்கிற புரிதல், இது அந்த உணர்வு, அந்த எண்ணங்கள் வந்து அவர்களுக்கு இன்னும் இந்த வெளியுலகத்தின் பாதிப்பு ஏற்படுத்தாமல் அதே போன்றதான் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்திலும் நாம் ஒரு பாறை ஓவியங்கள் தேடி ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தேடி பார்த்தோம். பழங்குடி மக்களோட சேர்ந்து அங்கிருக்கிற ஒரு ஓவியம், சீகூர் ஓவியம் என்று சொல்வார்கள், சீகூர் பாறை ஓவியம் என்று சொல்வார்கள். நாம் இப்போ பதிவு செய்து இருக்கிற அல்லது இங்கு வகைப்படுத்தப்பட்டுள்ள அல்லது விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாறை ஓவியங்கள் அனைத்தும் நாம் நம் குழுவினர் நேரடியாக சென்று தொடர்ந்து அங்க பயணித்து ஆய்வெடுத்தது. அதே போல அணைக்கட்டியிலும் பதிவு செய்திருப்பது வெவ்வேறு பப்ளிஷன் வழியாக நமக்கு தெரிய வந்தாலும், அங்கு நம்ம தொடர்ச்சியாக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் நம்ம அந்த இடத்துல இருக்கிறத கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு உணர்வு இருக்க மக்களா இருந்தாலும் அந்த வனத்தினுள்ள அவங்களோட பயணமும் அவங்களோட அனுபவமும் குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால இப்ப அது எங்க இருக்கு, அவர்கள் கூட்டிக்கிட்டு போய் தான் அந்த பாறை பழங்குடி சார்ந்து இருக்கக்கூடிய ஆய்வுகளை நம்ம விரைவில் முன்னெடுத்து அதை ஆவணப்படுத்த தவிர்த்துட்டோம் அப்படின்னா, எதிர்காலத்துல அந்த மக்களை வைத்தே நம்ம ஆவணப்படுத்துறதோ அல்லது அவங்கள பதிவு செய்யறதோ வந்து மிக கடினமானதா வந்து நமக்கு மாறிடும். அதனால இந்த ஆவணப்படுத்துறதையும் இந்த ஆய்வு செய்யறதையும் இன்னும் துரிதப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நம்ம முடிக்கணும். பழங்குடியினருக்கும் இந்த இயற்கைக்கும் அந்த வனத்துக்குமான இருக்கிற தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க வனத்தை சார்ந்து இருக்கிற தேவை வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. அந்த வனத்தை பயன்படுத்துறது அப்படிங்கறது வந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றதுனால இந்த அறிவும் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்புறம் குறிப்பா நம்ம மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் புக்லெட் அந்த மாதிரியானதா டெக்னாலஜி அப்டேட் ஆனதா அவர்களும் வளரணும். அவங்களும் அவங்களுக்கும் இந்த தேவை இருக்கிறதுனால அதனால அவங்க விலகி வர சூழ்நிலையில இது எல்லாத்தையும் பதிவு செய்யறது முக்கியமானதா நான் பாக்குறேன்.
2: இப்போ பெருங்கற்சின்னங்கள் அப்படின்னா அதுல என்னென்ன பொருட்கள் வருகிறது?
3: பெருங்கற்படை சின்னம் அப்படின்னா ஒரு பெரிய பெரும் பெரும் கற்களை எடுத்து ஒரு ஒரு தலைவனுக்கு அல்லது ஒரு ஒரு லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சமூகத்தின் ஒரு இனக்குழுவின் தலைவனுக்காக உள்ள அவன் இறந்த பிறகு கல்லறை அமைப்பது. அது எவ்வாறு எவ்வாறு அந்த கல்லறைகள் எழுப்பப்படுகிறது என்றால், ஏற்கனவே அவர் திரு குமரவேல் ராமசாமி சொன்னது போல இறப்பு சடங்கிற்கு தான் மிக முக்கியமான செயல்பாடுகள் முக்கியமான முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தார்கள். இந்த இறப்பு இறந்த பிறகு தலைவன் இறந்த பிறகு அந்த தலைவன் என்பவன் எப்படி இருப்பான் என்றால், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவன் இனக்குழுவை பாதுகாக்க வேண்டும், அவன் இனக்குழுக்கு தேவையான உணவு கிடைக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அந்த இனக்குழுவின் எல்லையில் வேற யாரும் வந்து தங்கிவிடக் கூடாது அப்படின்றதுக்கு மிக தெளிவாக இருப்பார். அதே போல் அவர் திட்டமிட்டு ஒன்று செய்யும் போது அந்த நிலப்பரப்பு வளங்கள் இதை எல்லாரைத்தும் தெளிவாக கற்று வைத்துள்ளாரா இருப்பார், கற்றிருப்பார். அந்த நிலப்பகுதி தெளிவாக தெரிந்திருப்பதால் அவர்கள் அவர் சொல்லும் செயலை இளையவர்கள் செய்யும் போது, அந்த இனக்குழு சேர்ந்த இளையவர்கள் செய்யும் போது அது வெற்றியை கொடுக்கும். அப்பொழுது அந்த இளையவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இந்த தலைவனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அவன் கூறினால் இது நடக்கிறது, அவன் திட்டமிட்டபடி இது வெற்றியை தருகிறது என்பதனால் அந்த தலைவனை போற்றுவார்கள், வழிபடுவார்கள். இருக்கும்போது அவன் இறந்த பிறகு அவனோட அந்த ஆசியும் அந்த வெற்றிக்கான வாய்ப்பும் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு பெரும் கல்லறை எடுத்து கற்களால் தற்போது நாம் சிலை செய்கிறோம், நினைவு சின்னங்கள் பெரிது பெரிதாக வைக்கிறோம். அப்பொழுது இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் கிடையாது. கற்கள் எல்லாத்தையும் சேர்த்து அவன் புதைக்கப்பட்ட இடத்திலோ அல்லது அவனோட உறுப்புகள் சில உறுப்புகள் மட்டும் எடுத்து பழங்குடிகள் சில சடங்குகள் செய்வார்கள், அந்த மாதிரி செய்யப்பட்ட இடத்திலேயோ கல்லறைகள் அமைப்பார்கள். இப்பொழுதும் நீங்கள் மசனக்குடியிலிருந்து சற்று தொலைவு சென்றால் ஒரு பெருங்கற்படை இருக்கிறது, ஒரு ஆள் உயரம் இருக்கக்கூடிய கல்லை நட்டு அது அந்த இடத்தில் ஒரு 20-30 கல்லறை பக்கமாக வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி கல்லறைகள் வந்து பழங்குடி மக்களே இவ்வளவு பெரிய கற்களை வந்து வைத்து இருக்கிற வழக்கம் இருக்கு. இந்த பெருங்கற்படை சின்னம் என்பது 32 வகைகளாக வைக்கிறார்கள் இந்தியாவில். அதில் சில வகைகள் தான் இருக்காது, சில மண்ணிற்கு மேலே இருக்கும், மண்ணிற்கு அடியே இருக்கும், பாறையின் மீது இருக்கும், அதில் ஒரு சிலது ஓட்டைகள் இருக்கும். நம் நூலில் வந்து பார்த்தோம்னா 300 பக்கத்திலிருந்து 320 பக்கம் வரைக்கும் இதை வந்து விரிவாக கூறியுள்ளோம். புகைப்படங்களும் இருக்கிறது, அதை நம்ம பார்த்தா எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்காக. பாறை ஓவியங்களுக்கு அடுத்ததாக இந்த பெருங்கற்படை சின்னங்கள் வருது. மனிதன் வந்து தன்னோட நாகரீகத்தில் கொஞ்சம் வளர்ந்துடணும், வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு கட்டுமானம் அப்படின்னு பண்ணுறதுக்கு அவன் வீடுகள்லாம் கட்டிக்கொள்ள, ஆனால் தன்னோட இறந்த தலைவன் நினைவாகவும் அவனோட ஆசையும் வந்து அவனோட அறிவும் வந்து நமக்கு வேணுன்றதுக்காக இந்த மாதிரியான பெருங்கற்சின்னங்களை வந்து அமைத்து பாதுகாக்கிறாங்க. அது நீலகிரியில் தனித்துவமாக இருக்கும். அதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வந்து நம்ம ஆய்வு செய்யணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி மாயாறு நாகரிகம் அப்படிங்கிறது ஒன்றை வந்து நம்ம இருக்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அல்லது அதை ஆய்வு செஞ்சு வெளிக்கொணரணும்.
2: மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் நேயர்களே. ஒரு அழகிய இனிமையான பாடலோடு இணைந்திருங்கள். இது உங்கள் ஒட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: இனிமையான பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஊட்டி.
1: இப்ப நீங்க மாயாறு இந்த ஆற்றுப்படுகையை ஒட்டிய பகுதிகளில் வந்து மிக அதிகமான தொழில்நல் துறை சார்ந்த ஆய்வுகளை வந்து நடத்திட்டு இருந்தீங்க. இப்ப இந்த மாயாறு அப்படிங்கறதே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாயமான ஆறு, அதனாலதான் அதுக்கு மாயாறு அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெயர் காரணங்கள் கூட இந்த தொல்லியல் துறையில நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? எதனால் இந்த பெயர் ஏற்பட்டது அப்படிங்கறத கண்டுபிடிப்பீங்களா, தேடுவீங்களா?
2: நம்ம பழங்குடியினரிடம் பழகும் பொழுது நீங்க ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள், பழங்குடியினர் நீங்க எப்படி போய் ஒரு தொழில் சின்னத்தை அடையாளம் காணுவீர்கள் என்று. நம்ம பழங்குடியினரோட உரையாடும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க. குறிப்பாக வந்து இந்த பெருங்கற்படை சின்னங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து குள்ள மனிதர்கள் வாழ்ந்த வீடு, முன்னோர்கள் வாழ்ந்த வீடு, பாண்டவர்கள் வாழ்ந்த வீடு, அந்த மாதிரியான வெவ்வேறு காரணங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த மாயாறு என்பது ஒரு இந்த பகுதியில் இருந்து ஒரு நீரூற்று சிறுக சிறுக வந்து உருவாகி அந்த பவானிசாகர் ஆற்றில் கலக்கிற வரைக்கும் மிகச் செழிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். எப்பயுமே வந்து விலங்குகளோட நடமாட்டம் உயிர் சூழல் வந்து நிறைந்திருக்கிறதுனால இருக்கிறதா இருக்கட்டும், அதனால கூட அது வந்து மாயாறுன்னு வந்து அவங்க பெயர் காரணம் வந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த பாறை ஓவியங்கள்ல வந்து நம்ம சொல்லும் போது எழுத்து பாறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சங்க இலக்கியங்கள்ல வந்து ஓவியங்கள்லயும் வந்து வந்து பாத்தீங்கன்னா எழுத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே வகையில தான் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா பாறை ஓவியங்களை வந்து எழுத்து வரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் எழுத்துன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அந்த ஓவியங்களை எழுத்துன்னு சொல்றாங்க. நம்ம எப்படி வந்து எழுத்து உருவாக்கத்துக்கு முன்னாடியே அந்த ஓவியங்களை வந்து குகை மனிதர்கள் வரைஞ்சாங்களோ இப்பவும் அந்த எழுத்தை தான், அந்த ஓவியத்தை தான் எழுத்துன்னு சொல்றாங்க. நம்மளோட சங்க இலக்கியமும் வந்து ஓவியத்தை தான் எழுத்துன்னு சொல்லுது. அந்த எழுத்து எங்க அமைஞ்சிருக்குன்னு நம்ம சங்க இலக்கியம் சொல்லுது அப்படின்னா ஒரு மலையோட உச்சியில இருக்கக்கூடிய பாறையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அந்த ஓவிய உயிர் இருக்கும், அதை தான் நம்ம வழிபடுவோம் அப்படின்னு சொல்லுது. அதே போலதான் இந்த பழங்குடிய மக்களும் அந்த உயர்ந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய பாறையை தான் வந்து எழுத்து வரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எழுத்து பாறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொறி வரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கதான் வந்து அவங்களோட தெய்வங்கள் உறைஞ்சிருக்கிறதாக வழிபடுறாங்க. ரொம்ப புனிதமா நினைக்கிறாங்க. பழங்குடியனோட மக்களோட வழக்காறு இருக்கக்கூடிய மொழியும் தொல்லியல் சின்னங்களுக்கான தொடர்பு வந்து மிக மிக நெருக்கமாக இருக்கு. அதை நம்ம நூலில் வந்து மிக விரிவாக சொல்லியிருக்கோம். அதை ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த சங்க இலக்கியங்கள் பாடல்கள் மேற்கோள் காட்டி பழங்குடி மக்கள் அந்த வார்த்தையினால இப்போ எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதனோட சடங்குகள் எல்லாம் என்னென்ன மாதிரியான பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் விளக்கமாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதனால அவங்களோட மொழிக்கும் வழக்காறு சொற்களுக்கும் நம்மளோட தொல்லியல் சின்னங்களுக்கும் அல்லது சங்க இலக்கியங்கள் கூறக்கூடிய வார்த்தைகளாக சொல்லுக்கும் மிக நெருக்கமானதாக இருக்கு. இது அறிவியல் பூர்ணமாக நம்ம சங்க இலக்கியத்தையே நிரூபிக்கிறதுக்கு வந்து ஒரு சான்று ஆதாரணமாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க பழங்குடி மக்கள். அதாவது இன்னும் அந்த சங்க இலக்கியங்கள் கூறக்கூடிய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம இங்க சொல்ல முடியும்.
1: இப்போ இன்னொரு கேள்வி கூட வருகிறது அப்படின்னா, நம்மளுடைய நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம இந்த நடுக்கற்கள் எந்த அளவுக்கு வந்து காலங்களை உணர்த்தும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறது, இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தொல்லியல் துறையின் மூலமாக எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க?
2: நடுகற்கள் அப்படிங்கிறதும் பாறை ஓவியங்கள் அப்படிங்கிறது இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களோட வெளிப்பாடு, சாமானிய மக்களின் செயல்பாடுகளின் வெளிப்பாடு. நீங்கள் கோயில்களாக இருக்கட்டும் மற்ற பகுதிகளாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனு கீழே வரையறுக்கப்பட்டு எழுதக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நிறைய இலக்கணம் இலக்கியங்கள்லாம் பார்த்து எழுதக்கூடியதாக இருக்கட்டும். இந்த நடுகர்கள் அப்படிங்கிறது அப்படி இல்லை, சாதாரண மக்களோட பிரதிபலிப்பு, அவங்களோட பேச்சு வழக்காக இருக்கட்டும், அவங்களோட சண்டையாக இருக்கட்டும், அவங்களோட போராட்டமாக இருக்கட்டும், அவங்களோட உணர்வாக இருக்கட்டும், அவங்களோட விலங்காக இருக்கட்டும், அவங்களோட நிலப்பகுதியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதான் வந்து இந்த நடுகற்கள். இந்த மாதிரியான நடுகற்கள் நமக்கு வந்து 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கிடைக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பண்ணுறது. நம்ம நீலகிரியில் இருக்கிற பழங்குடி மக்கள் இதை வந்து கல்லெடுப்பு சடங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னைக்கு பண்ணுறது. இதே போல் 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு மதுரையில் வைகை வெளியே ஆற்றங்கரையில் நமக்கு கிடைச்சிருக்க புளிமான் கோம்பை என்ற ஊரில் வந்து ஒரு 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடியான இருக்கிற நடுகற்கள் இருக்குது. இந்த நடுகற்களோட வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எழுத்து வளர்ச்சியை முழுமையாக பார்க்கறதுக்கான ஒரு ஒரு டூலாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியோட எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து இந்த நடுகல் கல்வெட்டுகளில் பார்க்கலாம். இது எழுத்து வடிவம் மட்டும் கிடையாது, அவங்களோட மொழி வடிவம் சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் அண்டு கொங்கு நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து பேசக்கூடிய வழக்காரும், திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் பேசக்கூடிய வழக்காரும், சென்னை பகுதிகளில் இருக்க கடலோர மக்கள் பேசக்கூடிய வழக்காரும் வேறுபடும், இப்பயுமே வேறுபட்டு இருக்கும். இந்த வேறுபாட்டை இதற்கு முன்னாடி காலகட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நடுகளில் தான் பார்க்க வேணும். அவர் பூங்குன்றன் ஐயா அவர் தான் வந்து சொல்லுவார், ஒரு நிலப்பகுதிகளில் எவ்வாறு அரசு உருவாக்கம் ஆகுது அப்படிங்கிறத வந்து அவர் டாக்டர் ஆர் பூங்குன்றன் ஐயா வந்து விளக்கமாக வந்து சொல்லுவார். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பேச்சு வழக்கில், இப்போ நான் இங்கே வந்து மகேந்திர

0: வர்மன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் பேசும்போது வந்து மகேந்திரவர்மன் மசீந்திரவர்மன் அப்படின்னு எவ்வாறு நான் வந்து அந்த பேச்சு வழக்கில் நீங்களும் நானும் உரையாடும் போது எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வந்து எழுத்து வடிவத்தில் எழுதியிருப்பாங்க. அவங்களோட ஆடைகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம், அவங்களோட ஆயுதங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம், அவங்க எது எதுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு வழங்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நடுகள் ஒரு சாமானிய மக்கள் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு ஒரு பத்து பேர் கொண்ட இனக்குள்ள இருக்கிற ஒரு தலைவனோட முழுமையான வரலாற்றை பிரதிபலிக்கிறது தான் இந்த நடுகர். இந்த நடுகர்கள் இல்லாமல் தென்னிந்தியாவில் வரலாற்றை பூர்த்தி செய்ய இயலாது. ஒரு மன்னனோட ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு குறுநில ஒரு தலைவனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மைக்ரோ லெவலில் இருக்கிற வரலாற்றை எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறது இந்த நடுகள் தான். இந்த நடுகள் இன்று நாம் ஒரு புகைப்படம் வைத்து வழிபடுற, வீட்டில் நம்ம புகைப்படம் வச்சு நம்ம தவறினவங்களுக்கு எப்படி வழிபடுறோமோ இது இந்த நடுகளோட தொடர்ச்சி. எப்படி வந்து 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களோட பேர் எழுதி வச்சு நம்ம வணங்கினோமோ அதுக்கப்புறம் உருவம் செஞ்சு வரணும், உருவம் அப்படிங்கிறது கோட்டோயுமா இருக்கும், அதுக்கப்புறம் புடைப்பு சிற்பமாக இருக்கும், அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய அவங்களோட சிற்பம் 3D டைமென்ஷன்ல நம்ம பார்க்குற மாதிரியான பட்சத்தும் செலவினங்கள் யார் யாருக்கெல்லாம் பண்ண முடியுது அந்த மாதிரி பண்ணுறோம். நம்ம அந்த மாதிரி பண்ண முடியலைன்னா வீட்டில் வச்சு வழிபடுறோம். இது வந்து இந்த நடுகள் அதோட தொடர்ச்சி தான் நம்ம இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பரவி இருக்கிறது. இந்த நடுகள் அப்படிங்கிறது வந்து இந்த நடுகள் இல்லாமல் நம்ம வரலாற்றை வந்து முழுமையாக கட்டமைக்கவே இயலவே இயலாது, அந்த அளவுக்கு முக்கியமானது. அது நீலகிரியில் இன்னும் இந்த மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது, அதாவது புதிய கற்காலகத்திலிருந்து தற்போது வரை அது எவ்வாறு கோட்டு ஓவியமாக இருந்து வெறும் கல்லை மட்டும் எடுத்து வைக்கிறது, அந்த கல்லில் எழுத்து மட்டும் எழுதுறது, கல்லில் பெயிண்ட்டு மட்டும் எழுதுறது, கல்லில் முன்னாடி மட்டும் உருவம் செய்கிறது, முழுசாக உருவம் செஞ்சு கீழே பேர் எழுதுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்குது. அதுவும் நம்ம நீலமலை தொல்லியல் நம்மளோட நூலில் அதையும் காலவரிசைப்படுத்தி கொடுத்துருக்கோம். அது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். நாங்கள் அது அப்படியே மெய்மறந்து மொத்தம் ஒரு 9 இடத்துல பதிவு செஞ்சுருக்கோம். இப்போ புதுசாக வந்து ஒரு 3 இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த நூலோட அடுத்த வேல்யூமில் அந்த 3 இடங்களையும் கொண்டு வரோம். அது இன்னும் வந்து நமக்கு ஆர்வத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்ததான் இந்த நடுகற்கள்.
1: இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே நம்மளுடைய தமிழகத்தில் தொல்லியல் மூலமாக மட்டும்தான் மூத்த தேவி வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாடு வந்து இருந்ததாக நமக்கு வந்து தெரிய வந்தது. ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு மற்றொரு பெயர் வைத்து அந்த வழிபாட்டை வந்து நம்ம ஒதுக்கியிருக்கோம். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை அதுதான், இன்னொரு பெயர் வைத்து. ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் பழங்குடி மக்கள் நமக்கு முன்னோர்கள் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் மூத்த தேவி வழிபாடு அப்படிங்கறத ஒன்று பண்ணியிருக்காங்கன்றது இன்னைக்கு தொல்லியல் மூலமாக தான் வெளி உலகத்துக்கு தெரிந்தது. நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில் அந்த மாதிரி மூத்த தேவி வழிபாடு நடந்த இடங்கள் ஏதாவது இருக்குதா?
0: மூத்த தேவி நடந்த வழிபாடு கிடையாது, ஆனால் தாய் வழி வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு, தாயை வழிபடுறதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வடிவம் தான் இது. இப்போ மூத்த தேவி வழிபாடு அப்படிங்கிறது எங்கே துவங்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமவெளி பகுதிகளில் போர்க்காலங்களில் கொற்றவைன்னு ஒரு தெய்வம் இருப்பாங்க, அதுக்கு வந்து பலியிட்டு போய் வெற்றி கொண்டாட்டத்தின் போது அந்த போரின் போது இந்த காளிக்கு வந்து கொற்றவைக்கு வந்து வழிபாடு செய்வதும் தன்னைத்தானே பலி கொடுத்துக்கொள்வதும் அல்லது எருமையை பலி கொடுக்கவதும் இது ஒரு வகையா இருந்தாலும் இதெல்லாம் முடிந்த பிறகு வேளாண்மை செய்யும் போது அந்த வேளாண்மையின் வழியாக வருவதற்கும் அந்த கழிவுகளை வந்து நம்ம உரமாக மாற்றி வேளாண்மை செய்வதற்கும் இந்த மூத்த தேவி என்பதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான தெய்வமாக இருந்தாங்க. இங்கே மலைப்பகுதிகளில் அந்த மாதிரியான தேவை வந்து குறைவு. ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி இங்கே போர்களோ பெரும் பூசல்களோ வந்து எதுவும் நிகழாததுனால அந்த மாதிரியான வடிவ தெய்வங்களுக்கான இங்கே தேவை இல்லாமல் இருந்து நம்ம இப்போ பார்க்குற மாதிரியான ஒரு பெருந்தெய்வம் இப்போ யார் பார்த்தாலும் இப்படின்னா சாமினா போய் கும்பிடணும் இப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு காலகட்டம் வெள்ளிக்கிழமைனா சாமி போய் கும்பிடணும் அல்லது இந்த மாதம் அப்படின்னா சாமி போய் கும்பிடணும். ஆனால் பழைய காலத்தில் அது முன்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடையாது. தேவைக்கான வழிபாடாக மட்டும்தான் அது இருந்தது. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு மூல காரணம் இருக்கக்கூடியதாக இருந்தது. அப்படிங்கும்போது நீலகிரியில் வந்து இந்த மாதிரி தாய் தெய்வ வழிபாடுக்கான ஒரு முன்னோட்டமோ அந்த மாதிரியானதாக எதுவும் கிடையாது. பட் தாய் வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு. பெண்களை வழிபடுறதும் பெண்களை போற்றுறதுமான ஒரு வழிபாடு இங்கே இருக்கிறது.
1: இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நீலகிரியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களாகட்டும், இல்லை வந்து அந்த காலகட்டங்களில் இடம்பெயர்ந்து வந்த ஒரு பெரியவங்களாகட்டும், அவங்களுடைய செவி வழி செய்திகள் நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, பாண்டவர்கள் எல்லாம் கூட பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் இந்த வழியாக கடந்து போனார்கள், இந்த மலையினுடைய அவர்கள் வந்து நகர்ந்து போனாங்க, இந்த இடத்துல தங்கியிருந்தாங்க, இதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதாக சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அதை செவி வழி செய்தியா தான் நாங்க கேட்டிருக்கோம். அந்த மாதிரி தொழில் துறையில ஏதாவது புராதனமான நிகழ்வுகள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் நடந்த மாதிரி இடங்களை நீங்கள் ஏதாவது பார்த்திருக்கீங்களா?
0: ஆமாங்க, நாங்க பழங்குடி மக்கள் இடத்தையோ அல்லது ஊர் தலைவர்கள்ட்டே நாங்க உரையாடும் போது பஞ்சப்பாண்டவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையை வலுவா பிடிச்சிட்டு அது எங்க இருக்குதோ அதை நோக்கி நகர்ந்து போவோம். அந்த பஞ்சப்பாண்டவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அந்த வழியாக நாங்க செல்லணும்னு நாங்க எதிர்பார்ப்போம். ஏன்னா அந்த பகுதிகளில் தான் இந்த பஞ்சப்பாண்டவர்கள் வாழ்ந்தாங்க, அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த தொல்லியல் ஆதாரம் வந்து மிக நெருக்கமாக இருக்கும். தொல்லியல் ஆதாரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த பழங்குடி மக்கள் வந்து பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்ததாகவும் அவர்கள் சென்றதாகவும் அவங்க வேளாண்மை செஞ்ச பகுதிகளாகவும் சொல்றாங்க. இது பஞ்சபாண்டவர்கள் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் அங்க இருந்தாங்க, அதுதான் வந்து நிதர்சமான உண்மை. அதை அவங்களுக்கு எடுக்கப்பட்ட கல்லறைகளை வந்து இவங்க பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்தாலும் குள்ள மனிதர்கள் வாழ்ந்தாரவும் அவங்க வேளாண்மை செய்தார்களாகவும் அந்த மாதிரி புனைக்கதைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஏன் இந்த புனைக்கதைகள் உருவாகுது அப்படின்னா, இப்பொழுது நம்ம வந்து புனைக்கதைகள் அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டுருவோம், அதே போல முன்காலத்திலையும் வந்து அந்த கேள்வியில் கேட்டதுனாலதான் அந்த ஆதாரங்களை வந்து நம்ம காட்டணும். எதிர்வருங்காலத்திலையும் நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கான ஆதாரங்களை கேட்பது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. நம்ம எது சொன்னாலும் அதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்றது கேட்பாங்க. இந்த தொல்லியல் சின்னங்கள்லாம் நம்ம ஆய்வு பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான என்னென்ன மாதிரியான பெயர் சொல்றாங்க, பெயர் காரணம், ஊர் காரணம், அல்லது சின்னங்கள் காரணம், அல்லது அவங்களோட நம்பிக்கை, பாடல்கள், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதை பத்தி பதிவு செய்தாலும் அந்த தொல்லியல் சின்னம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் பதிவு செஞ்சிருக்கோம். இப்போ இன்னொரு ஒரு ஒரு சில ஓவியங்கள் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கலாம், ஒரு சில ஓவியங்கள் பாறைகள் மீதான ஒரு வேற விதமான நம்பிக்கை வந்து மாறி இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் போய் அதில் வந்து அவங்களோட பேர், அவங்களோட காதலர்கள் பேர், அந்த மாதிரியான இப்போ இருக்கிற புது வகையான வண்ணங்களை பெயிண்டிங் எடுத்துகிட்டு போய் வரைகிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி வரையும் போது நமக்கு பழைய பெயிண்டிங் இப்போ இருக்கிறத அவங்க இயற்கையாகவே வரைஞ்சாங்க அப்படின்னா அதை நம்ம மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும். இப்ப இருக்கிற பெயிண்டிங்லாம் வந்து ரொம்ப கெமிக்கல் பேஸ்டு இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து காயணும், சீக்கிரமா வந்து ஒட்டணும், எப்பயும் பிரிஞ்சு போகாம இருக்கணும், ஃபேட் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய நம்ம கெமிக்கல் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அது வந்து அழிவுக்கு உள்ளாகுது. அதனால நாங்க அவங்களோட வழக்காறு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணாலும் அதை பாதுகாக்கிறதுக்கும் அது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் தொடர்ந்து நாங்க யாக்கை மரபார்கட்டளை வேலை செஞ்சிட்டு இருக்கோம்.

நிலையத்தில் நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. நேயர்கள் தொடர்ந்து இணைவது எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. நேயர்களே, ஒவ்வொரு நாளும் 4 முதல் 5 மணி வரை எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விடுகதைகள். ஓகேங்களா, உங்களுக்காக நான் விடுகதைகள் கேட்க போறேன். நீங்க அதற்கான விடையை எனக்கு சொல்ல போறீங்க. அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச எண்கள் தான், 9314901018 8300019 1918 தொலைபேசி எண், 0423 இணைப்பு என்னுடன், 2966781. இந்த நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட விடுகதைக்கு உங்களுடைய விடைகளை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடலை கேட்டலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த பாடல் வீர தாலாட்டு திரைப்படத்திற்காக அருண்மொழி ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியது இளையராஜாவின் இசையில். நிலையத்தில் நேரம் 4:06. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓடிஎஃப்எம் 101.8 எதிரும் புதிரும். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நாம விடுகதைகள் தான் வச்சிருக்கோம். சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல காத்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகேங்க, விடுகதைகள் நிகழ்ச்சிக்கு முதல் காலரா வந்திருக்கீங்க. உங்களுக்கான விடுகதை என்னன்னு சொல்லி
1: பாத்திரலாமா? ஈஸியா இருக்க பாக்கலாம்.
0: ஓகேங்க. அடித்து நொறுக்கி அனலில் போட்டால் ஆவியாக தோன்றி அழகாய் மணக்கும், அது என்ன?
1: தாமராணி.
0: கண்டிப்பாங்க, சூப்பர்ங்க, சூப்பர்.
1: நன்றி மேடம்.
0: எப்படி சார் அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: மேடம் சொல்லுங்க.
0: ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க ஆன்சர்.
1: மேடம் நீங்க ஈஸியா கொடுத்துட்டீங்க,
0: ரொம்ப ஈஸியா இருந்ததா? ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி,
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே நேர்களே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலர் வந்து நான் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் வந்து யோசிக்காமலே ஆன்சர் சொல்லிட்டாங்க, சாம்ராணி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஆவியா வந்து அழகா மனம் வரும் அப்படின்னு அவர் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டாரு, சாம்ராணி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் தொடர்ந்து கால் பண்ணுங்க, உங்களுக்கான விடுகதைகள் நிறையாவே காத்திருக்கு, எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், அதுக்கான ஆன்சரையும் சூப்பராக கொடுங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த ஒரு பாடலை கேட்டலாம், இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 எங்க எல்லாமே சமஹிட்டு.

0: எஸ் ஏ ராஜ்குமார் இசையில அருண்மொழி சுஜாதா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் சூரியவம்சம் திரைப்படத்திற்காக ஒலிக்க கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விடுகதைகள் நம்மளுடைய காலர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில்.
0: ஓகேங்க, உங்களுக்கான விடுகதைக்கு போயிடலாமா? ஓகேங்க. அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான் அவன் யார்? அடிமேல அடி வாங்குவாங்க, ஆனா அனைவரையும் சொக்க வைப்பாங்க, அவங்க யாருங்க? ஓகேங்க, பார்க்கலாம். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க சரியான விடையை சொல்றாங்களான்னு சொல்லி பார்ப்போம். நன்றிங்க, நன்றி தொடர்பு கொண்டதற்கு நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: உடமலை வட்டம் குரல்குட்டை மலையாண்டிப்பட்டத்திலிருந்து காமெடி நினைக்கிறேன் எப்பம் புகழ் கோல்ட் கவரிங் கோபாலகிருஷ்ணன்.
0: வணக்கம், விடுகதை கேட்டீங்களா?
2: கேட்டுங்க மேடம்.
0: ஓகே, அதுக்கான விடை தெரியுமா உங்களுக்கு?
2: பந்துங்க.
0: என்னங்க?
2: பந்து.
0: இல்லைங்க, தவறான விடை. தொடர்ந்து அடுத்த காலர் கூட போய் அடுத்த காலர் என்ன விடையை சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றி.

0: நேர்களை நிகழ்ச்சியில தொடர்ந்து காலர் இருக்காங்க, அவங்க இந்த விடுகதைக்கான விடை சொல்றாங்களான்னு சொல்லி பாப்போம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து? நன்றி. ஓகே, நேர்களை தொடர்ந்து பாப்போம் அடுத்ததா. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னவன் செல்வராஜ் மஞ்சள் பேசுறேன். நல்லா இருக்குங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க மேடம்.
0: ஓகேங்க, விடுகதை கேட்டீங்களா நீங்க?
2: இல்லைங்க மேடம், கரண்ட் இல்லைங்க மேடம்.
0: ஓகேங்க, நான் இன்னொரு தடவை உங்களுக்காக சொல்றேன், கேளுங்க. அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான் அவன் யார்?
2: மத்தால மிருதங்கம் எதுவான சொல்லாங்க மேடம்.
0: மேலம்ங்க, மிருதங்கம் எல்லாமே ஒரே மாதிரி வரும். மேலம்.
2: ஆமாங்க மேடம், மேலம் தான் மேடம்.
0: ஓகே ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.
2: தேங்க்யூ மேடம். விரும்பின பாட்டு போடுவீங்களா?
0: சார், அது வேற ப்ரோக்ராம், நான் கண்டிப்பா ஒளிபரப்பலாம் சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச்.
2: குரல் நல்லா இருக்குங்க.
0: நேர்களை விடுகதைக்கு அருமையான விடை சொன்னாங்க. நிகழ்ச்சியில தொடர்ந்து நீங்க கால் பண்ணுங்க, என்னுடைய சின்ன சின்ன விடுகதைகளுக்கு, ஈஸியான விடுகதைகளுக்கு சூப்பரா ஆன்சர் பண்ணுங்க எல்லாருமே, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில அருமையான ஒரு பாடலையும் கேட்டலாம். இணைந்திருங்கள், இது உங்களுடைய FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

கேட்ட அந்த பாடல் தென்காசிப்பட்டினம் திரைப்படத்திற்காக ஒலித்தது. மனோ, ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல். நிலையத்தில் நேரம் 4:20. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓடிஎஃப்எம் 101.8 விடுகதை. நேர்களை இன்றைக்கி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விடுகதைகள் உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, நான் சொல்கிற விடுகதைக்கு அவங்க சரியான விடையும் சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், 9344-9001018, 8300-0019-1018 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 04-23 இணைப்பு என்னோடு 2966-7811. இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், விடுகதையை கேளுங்க, சரியான விடையை சொல்லுங்க. இணைந்திருங்க, இது உங்க ஓடிஎஃப்எம் 101.8.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் பிரியமுடன் திரைப்படத்திற்காக விஜய், அனுராதா, ஸ்ரீராம் ஆகியோர் இணைந்து பாடியது தேவாவின் இசையில். நேர்களை இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில விடுகதைகள் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் ஒட்டியப்பா.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாரு இங்கிருந்து? இல்லங்க, தவறான விடை. தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே நேர்களே, நான் உங்களுக்காக கேட்ட விடுகதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு தடவை, சொன்ன நேரத்திற்கு தொண்டை கிளிய கத்துவானுங்க, அவங்க யாரு அப்படிங்கிறத தான் நான் கேட்டேன். இது எல்லாருமே ஈஸியாக சொல்கிற ஒரு ஆன்சர் தான். அடுத்த காலர் லைனில் வர்றதுக்கு முன்னாடி நாம் ஒரு பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள். இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு. ஓகேங்களா? அப்படி நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மேம், நான் வந்து இப்போ லைனில் உங்களோட பேச போகிறேன், உங்கள் விடுகதைக்கு ஆன்சர் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காலர் லைனில் வந்துட்டே இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. உங்கள் லைனை தொடர்ந்து பார்ப்போம்.

0: நேர்களை தொடர்ந்து பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: பெங்களூர்ல இருந்து சந்திரன் நாயுடு.
0: ஓகேங்க, சொல்லுங்க. விடுகதை கேட்டீங்களா நீங்க?
1: கேட்டு மேடம்.
0: ஓகேங்க, விடை சொல்லுங்க பார்ப்போம்.
1: அலாரம் மேடம்.
0: கண்டிப்பாங்க, ரொம்ப அருமையான விடை. நன்றி.
1: சரிங்க, தேங்க்ஸ்.

நேர்களே, விடுகதைக்கான விடையை அலாரம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஓகே, அடுத்த காலருக்கு அடுத்த விடுகதை கொடுக்க போகிறேன், பார்ப்போம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.

0: வணக்கம், ஓடிஎஃப்எம். ஓகேங்க, உங்களுக்கான விடுகதை என்னன்னு சொல்லி
1: பார்க்கலாங்களா?
0: ஓகேங்க. உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம், அது என்ன? உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம், அது என்ன? மனசாட்சி. இதற்கான சரியான விடை வேறங்க. பார்ப்போம் நம்மளுடைய அடுத்த காலர் இதற்கான விடை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.

0: நேர்களே, நான் கேட்ட விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதற்கு முன்னாடி வந்த காலர் மனசாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னார். மனசாட்சி உயிருள்ள நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்று. ஸோ அது தவறான விடை. தொடர்ந்து இதற்கான விடை என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சந்திரயன் நாடு மேடம், பெங்களூர்ல இருந்து. மறுபடியும்
0: மீண்டும் நீங்களா?
1: ஆமா மேடம்.
0: அடுத்த நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சார், தேங்க்யூங்க.
1: மேடம் தராசு.
0: தராசு சரியான விடை. தொடர்ந்து அடுத்த நேயருக்கு நாம வழி கொடுப்போம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேயர்களே, விடுகதை நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கான விடுகதைகள் கேட்டுட்ருக்கேன். தொடர்ந்து நிறைய பேர் கால் பண்ணிவிட்டு விடுகதைக்கான சரியான விடைகளையுமே சொல்லிகிட்ருக்கீங்க. வந்து

0: ஸ்காலர்ஸே திரும்பி வராமல் இருந்தீங்கன்னா புதுசாக வர நேயர்கள் நிறைய பேர் லைன்லலாம் காத்திருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஓகே, அடுத்ததாக பார்ப்போம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்லேருந்து அட்டப்பாடி செல்வி சுப்பிரமணியன் மேடம்.
0: ஓகேங்க, உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஓகேங்க, ரொம்ப ஈஸியானது தான், நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். தொப்பி போட்ட காவல்காரன், உரசி விட்டால் சாம்பலாவான், அவன் யார்?
1: தீப்பெட்டி.
0: தீப்பெட்டி என்பது
1: தவறான,
0: ஆமாங்க, ஏன்னா தீப்பெட்டிக்குள்ள இருக்கிற தீக்குச்சி தான் உரசி விட்ட உடனே எரிஞ்சு சாம்பலா போயிடும். சரிங்களா, சரியான விடை. நன்றி.

நேர்களே, இன்றைக்கி விடுகதை நிகழ்ச்சியில் நிறைய விடுகதைகளுக்கு சூப்பராக நேர்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், விடுகதைக்கான சரியான விடையும் கேளுங்க. அதற்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடலையும் கேட்டுடலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 எங்கெல்லாமே சமஹிட்டு.

கேட்ட அந்த பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஏ ஆர் ரஹ்மான் குழுவினரோடு பாடியது ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக. நிலையத்தில் நேரம் 4:36. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒட்டியம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு விடுகதைகள்.

0: அவள் வருவாளா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடியது எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். நிலையத்தில் நேரம் 4:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஓடிஎஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்று விடுகதை பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பரியில் இருந்து செந்திரசேகர்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் சூப்பரா இருக்கோம். ஓகே, நம்ம விடுகதைக்கு போயிடலாமா?
1: ஈஸியான
0: விடுகதை தாங்க இது, இல்லாம உங்களால எங்க கூட பேசக்கட முடியாது. சரிங்களா? ஈஸியான விடுகதை. ஓகே, செய்தி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அது என்ன?
1: மணி ஓசை.
0: தவறான விடை. ஓகேங்களா?
1: டெலிபோன்.
0: அதற்கான சரியான விடை தொலைபேசி. நீங்க ரொம்ப நெருங்கி
1: வந்துட்டீங்க.
0: ஓகே ஓகேங்க, நன்றி. தேங்க்யூ.
1: Thank you so much, ma'am.
0: Okay, thank you.

நேர்களிடம் நம்முடைய லாஸ்ட் காலர் ரொம்ப அருமையாக விடை சொல்லிட்டு போயிட்டாங்க. செய்தி வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, அதுக்கு முன்னாடியே நான் சூப்பரான க்ளூவும் கொடுத்துட்டேன், அது இல்லாட்டி நம்மளால் பேசவே முடியாது அப்படிங்கும் பொழுதே அவங்க பாயிண்ட் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நேர்களை, இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியான விடுகதைகள் இன்னுமே நிறையாவே காத்திருக்கு. கால் பண்ணுங்கள், விடுகதையை கேளுங்கள், அருமையான விடைகளை சொல்லுங்கள்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இனிமையான குரல்ல சிவாவுடைய இசையில லவ் டுடே திரைப்படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டீங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விடுகதை. நேர்களை விடுகதை நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணி நான் கேட்ட விடுகதைகளுக்கெல்லாம் ரொம்பவே அருமையா பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. சிலர் வந்து நாம விடுகதைக்கு அவங்க கேட்கும் பொழுது எங்க தவறாயிடுமோ அப்படிங்கிற பயத்தால கூட லைன்ல வராம இருக்கலாம் சொல்லி நினைக்கிறேன். சோ இப்போ உங்களுக்காக நான் விடுகதையை முதல்ல சொல்லிடுறேன். விடுகதையை கேட்டுட்டு நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் தெரிஞ்ச உடனே எனக்கு நீங்க கால் பண்ணலாம், ஓகேங்களா? விடுகதை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தொட்டு விட்டால் ஏதும் இல்லை, அரைத்து விட்டால் சிவந்து விடுவாள் அவள் யார், ஓகேங்களா? விடுகதை இன்னொரு தடவை சொல்லிடுறேன். தொட்டு விட்டால் ஏதும் இல்லை, அரைத்து விட்டால் சிவந்து விடுவாள், அது என்ன, ஓகேங்களா? ஓகே, இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கால் பண்ணுங்க, உங்களுடைய சரியான விடையை சொல்லுங்கள்.

0: நேர்களை ஒழித்து கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கிட்ட காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம் முடியவா?
1: உடுமலை வட்டம் குரல்குட்டை மலையாண்டி வட்டத்திலிருந்து காமெடி மெமிக்ரி எப்பம் புகழ் வேர்ல்டு கவரிங் கோபாலகிருஷ்ணன்.
0: ஓகேங்க, உங்களுக்கான விடுகதை கேட்டீங்களா நீங்க?
1: கேட்டீங்க மேடம்.
0: ஓகேங்க. தொட்டு விட்டால் ஏதும் இல்லை, அரைத்து விட்டால் செவந்து விடுவாள், அவள் யார்?
1: மருதாணிங்க மேடம்.
0: ஓகேங்க, மருதாணி என்பது சரியான விடை. நன்றி. நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.

0: நாட்டு புறப்பாட்டு திரைப்படத்திற்காக மனோ தேவி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டீர்கள். நேயர்களே, நாம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்தாச்சு. அடுத்ததா காலர் இருக்காங்க, அவங்களுக்கான ஒரு விடுகதையும் காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: அனைவருக்கும்
0: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மதுரை மாவட்டம் சுந்தர்.
0: ஓகே, உங்களுக்கான விடுகதை என்னன்னு சொல்லி
1: பார்த்தலாமா?
0: ஓகேங்க, ஈஸியான விடுகதை தான். ஓர் அரண்மனையில் 32 காவலர்கள், அது என்ன?
1: நமது வாய், அந்த நாக்கு.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓர் அரண்மனையில் 32 காவலர்கள். நம்மளுடைய வாய். நீங்க முதல்ல சொன்ன ஆன்சர் தான் சூப்பரான ஆன்சர். நன்றிங்க.
1: மிக்க மகிழ்ச்சி.
0: தேங்க்யூ.

நேர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நிறைய விடுகதைகள்லாம் நான் கேட்டேன். நேயர்கள் நிறைய பேர் கால் பண்ணி விடுகதைக்கான சரியான விடையை சொன்னாங்க. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விடுகதைக்கு சரியான விடைகளை சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு செய்து கொள்வது நான் உங்கள் ஆர்ஜே ஜெயலட்சுமி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கும்கி திரைப்படத்திலிருந்து ஒரு

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட குடிமைப்பணி அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தாலி அதிபர் திரு சர்ஜியோ மேட்டரல்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் அதிநவீன தளவாடங்கள் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜயை மாநில தேர்தல் ஆணையர் திருமதி ஜோதி நிர்மலா சாமி இன்று சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்புவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தவேக அமைச்சரவையில் சேர்வது குறித்து

0: நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலைவாய்ப்பும் மாநில அரசு வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டாரியா ஜோயா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். போபாலில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 5:02.

மாலை பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்கள் அன்பார்ச்சே நோர்த்தே. இந்த மாலை வேலையில் வந்து பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களை கேட்கிறது எவ்வளவோ லாதி பிரியம். ஒவ்வொரு நாளும் இந்த பழைய திரைப்பட பாடல்கள் உங்களை வந்து கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கும் உங்களுக்காக நிறைய உங்களுடைய நினைவில் இருக்கக்கூடிய பாடல்களை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன்.

இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல், 1970s வந்த ஒரு பாடல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உயிருள்ளவரை உஷா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா அவர்கள் பாடிய இந்த பாடல் கேட்கலாமா?

மாலைப்பொழுதுல ரம்மியமான இந்த மாலை வேளையில் அது மட்டும் இல்லாமல் ஊட்டியில் எல்லாமே மழை பெய்யுது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. கிளைமேட் வேறு கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ இந்த வேலையில் வந்து இந்த பாடல்கள்லாம் கேட்கும்பொழுது பழைய கண்டிப்பாக இந்த மாதிரியான ஞாபகம் வரும். ஸோ சுட்டரிக்கிற வெயிலில் கேட்குறத விட இதமான காற்றோடு இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இந்த பாடல்களை கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பழைய ஞாபகங்களெல்லாம் வரும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பி சுஷீலா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய கௌரவம் திரைப்படத்திலிருந்து

0: இந்த பாட்டு நீங்க எழுதினதுதானா? ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஏன் நல்லா இருந்தா அத நான் எழுதிருக்க கூடாதா?
0: நீங்க பாடுறத விட பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு.
1: நீங்க பேச கூட வேண்டாம், மௌனமா இருந்தாலே போதும், ரொம்ப நல்லா இருக்கு.
2: ஐந்து மணி 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டீம் சவுந்தரராஜன் சூப்பரான வாய்ஸ்ல மிஸ் விஸ்வநாதன் இசையமைச்ச தெய்வமகன் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மல ஆடை கொஞ்சம் அசைந்தா, உன் ஆசை கொஞ்சம் கலந்தா, நான் அழைப்பேன் கை கொடுத்தேன் உன் விழியாலே வரந்தா.

வடமலர் கேட்டிருக்க நேரம் 5:22 ஆயிடுச்சுங்க. பழைய திரைப்பட பாடல்கள் உங்களை வந்து தாளாட்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: வானமர நிகழ்ச்சியில அடுத்ததாக ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா அவர்கள் குரலில்.
1: காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒதுக்கி
2: ஆரம்பத்திலே அவசரம்மா. ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கறேன்.
3: கண்ணே,
4: கண்ணே,
3: கனியே,
4: கனியே,
3: முத்தே,
4: முத்தே,
3: மணியே,
4: மணியே.

தெய்வ மகன் படத்திற்காக வர அருமையான பாடலை கேட்டீங்க. 5:34 ஆயிடுச்சுங்க. வாடாமலர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய புதிய பூமி திரைப்படத்திற்காக.

0: உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8
1: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
2: குட் மார்னிங்,
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
0: தினந்தோறும் நண்பகல் 12:10 to 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
3: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே?
4: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
3: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
4: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
3: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
4: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
3: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
4: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 100,000 வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
3: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8.
1: 5:41 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து வாடாமலை நிகழ்ச்சியில் நிறைய பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக

அந்தமான் காதலி படத்திற்காக ஒரு அருமையான பாடலை கேட்டீங்க. நம்ம ஸ்டுடியோவில் கரெக்டாக நேரம் பார்த்தீங்கன்னா 5:49. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா அவர்களின் குரலில் முகராசி திரைப்படத்திற்காக.

0: கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா, கண்ணார பார்த்து பார்த்து கவிதை எழுதவா, கையோடு சேர்த்து சேர்த்து கதைகள் பேசவா.
1: சொல்லி

5:52 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நீங்க கேட்டு இருக்கிறது பொன்மாலை பொழுதுல வாடாமலர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் அடுத்ததாக இது சத்தியம் திரைப்படத்திற்காக.

0: கேட்ட அந்த பாடலோடு இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமல நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6 மணி.
1: நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று மாலை, நாளை காலை, நாளை நண்பகல் மற்றும் நாளை மாலை நேரங்களில் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலினை தொடர்ந்து அணி 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பெற்ற தகமலு பெடுகுமொழி பாடல்கள், 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை இந்நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரிஷ், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்கியுள்ளார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும்.

0: இரவு 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுழல், 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா. எமது நாளை காலை ஒளிபரப்பில் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ குறித்து இயற்கை ஆர்வலர் பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. குழந்தைகளுக்கு பிறப்பிலேயே ஏற்படும் மரபணு கோளாறு குறித்து உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயன்முறை மருத்துவர் ஐரின் திவ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். 7:25 குட் மார்னிங் நில்கிரீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் 2வது பருவம், அடுத்து ஞானவனம் ஆகியன இடம்பெறும். 8:20 அமைதியான தூதர் சிறப்பு நிகழ்ச்சி. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நானே இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சாய்பால் வழங்கும் தென்கொச்சி கோ சாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், சாதனை சிற்பிகள், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம் நேயர்களின் கருத்து பகிர்வு. பள்ளி வாகனங்களில் மரக்கன்றுகள் வளர்க்கும் முன்னெடுப்பு குறித்து தமிழ்நாடு அரசின் பசுமை முதன்மையாளர் விருதாளர் முகமது ஜாவர் அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. பிற்பகல் 12:10 சிநேகதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பாடல்கள். 2:15 நீலமணி நேரம் கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை. 3:20 ஹலோ ஊட்டி. பற்களின் ஆரோக்கியம் குறித்து பல் மருத்துவர் செல்சியா புளோரன்ஸ் அவர்களுடன் நேர்முகம் எனப்பெறும். 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகள், வினாடி வினா நிகழ்ச்சி. 5:00 செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 4:20 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அலங்கார செடிகள் வளர்ப்பு குறித்து உதகை பட்ஃபயர் பகுதியைச் சேர்ந்த வித்யா அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். நேர்கள் இதுவரை இன்று மாலை, நாளை காலை, நாளை நண்பகல் மற்றும் நாளை மாலை நேரங்களில் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: This is Akashwani, the news read by VC Pramod. India and Italy have decided to elevate their bilateral ties to a special strategic partnership and enhance cooperation in areas of trade, investment and new technologies. Prime Minister Narendra Modi made the announcement following delegation-level talk with his Italian counterpart Giorgia Meloni in Rome today. In a press statement after the talks, Prime Minister Modi said the two sides deliberated extensively on enhancing bilateral ties.
2: पिछले लगभग 3.5 वर्षों में मुझे कई बार प्राइम मिनिस्टर मेलोनी से मिलने का अवसर मिला है. यह भारत और इटली के बीच करीबी सहयोग और सामंजस्य को दर्शाता है. उनके नेतृत्व में हमारे संबंधों को नई गति, नई दिशा और नया आत्मविश्वास मिला है. मुझे खुशी है कि हम अपने संबंधों को अपग्रेड करते हुए स्पेशल स्ट्रेटेजिक पार्टनरशिप की घोषणा कर रहे हैं.
1: Mr. Modi said India-Italy Joint Strategic Action Plan 2025-2029 provides a practical and futuristic framework for bilateral ties. He said both sides are working on establishing an India-Italy Innovation Center. He added that the

0: அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தவிர்க்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிர்க்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிர்க்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானிக்கும் சக்தியாக திமுக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி காரணமாக திமுக துவண்டுவிடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திமுகவில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்வதற்கு தேவையான ஆய்வுகளை தாம் மேற்கொண்டு வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையும் அரசு வேலையும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கட்டுமான நிறுவன உரிமையாளருக்கு எதிராக குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது தொடர்பாக சென்னை மாநகர முன்னாள் காவல்துறை ஆணையர் திரு அருண் வரும் 27ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் திரு லட்சுமி நாராயணன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தேமுதிக மாநிலங்களவை உறுப்பினர் திரு எல் கே சுதீஷ் மற்றும் அவரது மனைவியுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த குண்டர் சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லையென்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோ கோவை நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரை, லட்சத்தீவு, தெற்கு உள் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு

0: வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: விருதுநகர் மாவட்டம் செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அரியநாச்சி அம்மன் கருப்பசாமி ஐயனார் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரைப்படி 350 காளைகளுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தன. மேலும் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்திருந்தனர். போட்டியை அருப்புக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மாரிமுத்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் காளையாக கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாத காளை உரிமையாளர்களுக்கும் கட்டில், சீலிங் ஃபேன், டிரெஸ்ஸிங் டேபிள், வெள்ளி காசுகள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் த. கமலக்கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல்லில் நடைபெற்ற கால்பந்து மற்றும் கபடி போட்டிகளுக்கான கோடைக்கால பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி இன்று வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. மதுரை கோபுதூரில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூரில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் திருமதி கஸ்தூரி கூறியுள்ளார். தாம்பரம் போடிநாயக்கனூர் இடையே வரும் 23ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கத்தில் இந்த ரயில் வரும் 24ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தோறும் இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆணையர் திரு சமீரன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மின்ஸ், நவ்சின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ரம்தானி வைரவானை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தாவிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் அறிவித்துள்ளன. தமிழகத்தின் நலன் காக்க திமுக தொடர்ந்து பாடுபடும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. பெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
4: பெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல், திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்று கூறுவர். திக்கற்றோருக்கு மட்டுமல்ல, இந்த பூலோகத்தில் பிறந்த அனைவருக்கும் தெய்வம்தான் துணை. நாம் வணங்கும் முறைகள் மாறுபடலாம், வணங்கும் தெய்வங்களும் மாறுபடலாம், ஆனால் நமக்கு நம்பிக்கை அளிப்பதும் நமது துக்கங்களிலிருந்து நம்மை காப்பதும் நமக்கு மேல் உள்ள ஒரு சக்தி என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தெய்வத்தின் பால் நம்பிக்கை கொண்டு நாம் வணங்கினால் நம் பால் தெய்வம் வரும் என்பது மக்களின் நம்பிக்கை. அதை இப்படி கூறுவார். கழனியெல்லாம் செழிக்க வேண்டும், காடெல்லாம் பூக்கள் பூக்க வேண்டும், ஆறெல்லாம் பாலாக ஓட வேண்டும் என்று. நிஜத்தில் இவையெல்லாம் நடக்குமா என்பதில் ஐயமிருந்தாலும், காடு கழனியெல்லாம் செழித்து

ஆறு குளமெல்லாம் நிறைந்து மக்களின் வாழ்வு செழித்தாலே அங்கு தெய்வம் உறைகிறது என்று பொருள். இந்த பாடலை படுகர் மக்கள் தங்கள் குலதெய்வமான எத்தையம்மனின் அருளுடன் ஒப்பிட்டும் அவரின் அவதாரங்களை பற்றி எடுத்து கூறியும் பாடுகின்றனர். உங்களுக்காக நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. கேட்டு மகிழுங்கள்.

இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல். பிரிவு என்ன செய்யும்? நம் மனதிற்கு பிடித்த ஒருவர் தொழில் ரீதியாகவோ இல்லை வேறு வேலை நிமித்தமாகவோ நம்மை பிரிந்து இருக்கும் நாட்கள் நம்மை என்ன செய்யும்? உடலையும் மனதையும் ஒருக வைக்கும், அவர்கள் நினைவிலேயே ஒவ்வொரு நாளையும் வாழ வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் அடுத்து நாம் கேட்க இருக்கிறோம். ஒரு பாடலுக்கு அழகு சேர்ப்பவை இசை மட்டுமல்ல, வரிகளும் கூடத்தான். வரிகள் ஒரு பாடலுக்கு எண்ணம் போல் அமைந்துவிட்டால் இசை அதனுடைய வேலையை கனக்கச்சிதமாக செய்யும். இந்த பாடலின் வரிகள் ஒரு பெண் தன் காதலனையோ அல்லது தான் மணக்க இருக்கும் ஒருவனையோ பிரிந்து எப்படி வாடுகிறாள் என்பதை பற்றி கூறுகிறது. அந்த பிரிவின் வலியை ஆரம்பத்திலிருந்தே கூற வேண்டும், அதற்கு வரிகள் தான் துணை புரியும். இந்த பாடலின் வரிகள் இவ்வாறு தொடங்குகிறது. நடுக்கட்டுன சேல புட்டுந்தே ஓரா, கை வளையலல்லா காதுந்தே புத்தரா. இந்த வரிகளை விட எப்படி ஒரு பெண்ணினுடைய வலியை சொல்ல முடியும்? நான் உடுத்திருக்கும் சேலையானது என் இடுப்பிலிருந்து நழுவி கீழே விழுகிறது. அதேபோல் பல வண்ண வளையல்களை என் கைகளில் அணிந்திருந்தேன், அவை ஒவ்வொன்றாக கழன்ற கீழே விழுகிறது என்று பெண் கூறுவதாக தொடங்குகிறது இந்த பாடல். நமக்கு பிடித்த ஒருவரின் பிரிவு உடலையும் மனதையும் ஒருக வைக்கும் என்று கூறியிருந்தோம் அல்லவா? அதற்கான விளக்கம் இந்த வரிகளிலேயே உள்ளது. முழு பாடலும் அவ்வளவு இனிமையாக இருக்கும். பாடலின் முதல் சரணத்திலேயே காதலனும் அதே பிரிவை எண்ணி பாடுவான். ஆனால் அவன் காதலிக்கு அல்லது தான் மணக்க இருக்கும் ஒரு பெண்ணுக்கு, நீ வருந்தாதே, நான் கூடிய விரைவில் உன்னை அடைவேன் என்று ஆறுதல் கூறுவதாக அமைந்திருக்கும். இதோ பாடல் உங்களுக்காக நாம் தர காத்து கொண்டிருக்கிறோம். கேட்டு மகிழுங்கள்.

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். காதல் கொண்ட மனங்கள் எப்பொழுதும் ஒருவித மயக்கத்திலேயே இருக்கும். அது காதலினால் ஏற்பட்ட மயக்கமா இல்லை காதலியால் ஏற்பட்ட மயக்கமா என்று கூறுவது கடினம். அப்படி காதல் ஒரு மனிதனை பாடாய்படுத்தும். எதுவரை என்று கூறினால், அவர்களிடையே உள்ள காதல் மறைந்து போகும் வரை. அது எப்போது மறையும்? நாம் இந்த மண்ணை விட்டு மறைந்து போகும் பொழுது. அதுதானே காதலின் உச்சம் என்று கூற வேண்டும். அப்படி இரு மனங்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கும் அன்பை பரிமாறிக்கொள்ளும் பாடல். சில பாடல்கள் இசைக்காக ரசிக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் மூன்றாவது பாடலாக உங்களுக்காக இதோ வந்து கொண்டே இருக்கிறது.

0: இன்றைய பெட்டதகமுலு நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய எல்லா பாடல்களும் உங்கள் மனதிற்கு இனிமையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதே போன்றொரு பாடல் தொகுப்புடன் அடுத்த பெட்டதகமுலு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நேர்களே, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமுலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

எல்லாவற்றிலும் முத்திரையிட்டு அனுமதி அளித்தால் மட்டுமே அந்த நாடகத்தை மேடையில் நிகழ்த்த அனுமதிப்பார்கள். இவற்றை மீறி இருந்தால் நாடகங்களை தடை செய்து விடுவார்கள். ஆனால் இந்த கெடுபடிகளை தகர்த்தெறிந்து நாடகங்களை நடத்தி இருக்கின்றார்கள். நாடகங்களில் இடையிடையே வரும் பாடல்களை தங்கள் கற்பனை கலந்து தேசபக்தி பாடல்களாக பாடிவிடுவார்கள். 1931 நான்கு பேர் கூடி நின்று பேசக்கூடாது என்ற நிலையிருந்த காலம். அன்று நாடக மேடையில் ஹரிச்சந்திரனாக நடித்த ராஜபாட் நடிகன் தேர்க்கொடி கப்பல் தோணுதே என பாடியபடி மேடைக்கு வருவான். தான் பேசும் வசனத்தில் சுதந்திரத்தின் தேவையையும் சேர்த்து பேசுவான். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை சாடுவான். சுதேசியம் பேசுவான். ஹரிஜன ஆலய பிரவேசம் நடக்கும் முன்பே தமிழ்நாடக மேடையில் விஸ்வநாத தாசும் அனந்த நாராயணனும் சாதி வேற்றுமைகளை தூக்கி எறிந்து நாடக நடிகர்கள் என்ற முத்திரையுடன் ஒரே பந்தியில் அமர்ந்து விட்டார்கள். நாட்டின் விடுதலை பற்றி இலக்கிய கர்த்தாக்கள் தங்கள் பேனாக்களை எடுப்பதற்கு முன்பாகவே அந்த நாடக நடிகர்கள் நாடக மேடைகளில் விடுதலை தீ மூட்டி விட்டார்கள். அன்று நாடக நடிகன் பட்ட அவமானங்களுக்கு கணக்கில்லைதான். ஒதுக்கி தள்ளப்பட்ட அந்த நாடக நடிகன்தான் விடுதலை பாடல்களை ஆவேசத்துடன் மேடையில் பாடினான். 100 சொற்பொழிவுகளால் செய்ய முடியாத மாற்றத்தை அன்றைய நாட்களில் ஒரே ஒரு நாடகம் செய்துவிட்டது. அப்படித்தான் தன் பாட்டாலும் குரல் வளத்தாலும் மக்களை சுண்டி எடுத்தான்.

கிருஷ்ணசாமி பாவலர், கந்தசாமி முதலியார், டி கே எஸ் சகோதரர்கள், நவாப் ராஜமாணிக்கம், என் எஸ் கிருஷ்ணன், சஹஸ்ரநாமம், மனோகர் என பின்னாளில் இந்த தேசபக்த நாடக கலைஞர்களின் பட்டியல் பெரிதாக நீண்டது. இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கியவன் அயன் ராஜபாட் நடிகர் எஸ் ஜி கிட்டப்பா. கங்காதர ஐயர் மீனாட்சி அம்மாளுக்கு 1906 ஆகஸ்ட் 25 செங்கோட்டையில் பிறந்தான் ராமகிருஷ்ணன். அவனை செல்லமாக கிட்டன் என்று அழைக்க கிட்டப்பா என்ற பெயர்தான் வரலாற்றில் நிலைத்தது. அதுதான் தமிழ் நாடக அரங்கின் மறுமலர்ச்சி காலம். சங்கரதாஸ் சுவாமிகள் என்று அறியப்பட்ட சங்கரனும் பம்மல் சம்பந்தனும் நாடக கலைக்கு புத்துயிர் ஊட்டி மக்களை நாடகங்கள் பக்கம் இழுத்து வந்தார்கள். சங்கரதாஸ் இசை நாடகம் என்ற புதிய போக்கின் தந்தையாக அறியப்பட்டான். பாடல்களுக்கிடையே நாடகத்தின் கதை சொல்லும் 50 மேற்பட்ட நாடகங்களை எழுதி பயிற்றுவித்து மேடையேறச் செய்தவன் சங்கரன். அவனது நாடக கம்பெனியில் சேர்ந்து தன் குரல் வளத்தால் அனைவரையும் சுண்டியெடுத்தான் கிட்டப்பா. 1912 மதுரையில் அந்த குழு ஒரு நாடகம் நடத்தியது. அதில் 6 கிட்டப்பா முதன் முதலாக மேடையேறி ஒரு பாட்டு பாடி மக்களை கவர்ந்தான். அவனால் எத்தனையோ பாடல்கள் புகழ் பெற்றன. காயாத கானகத்தே, கோடையிலே இளைப்பாற்றி, எவரனி, இந்த பாடல்களெல்லாம் கிட்டப்பாவாலேயே பிரபலமடைந்தன.

கடைசி வரிசையில் அமர்ந்திருப்பவனுக்கு கூட தெளிவாய் கேட்கும் குரல் அவனுடையது. சங்கீத வித்வான்களை எல்லாம் நாடகங்களுக்கு வர தூண்டினான் கிட்டப்பா. திருச்சி கோவிந்தசாமி பிள்ளை, காஞ்சிபுரம் நாயனா பிள்ளை, மருங்காபுரி கோபாலகிருஷ்ண ஐயர், புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார், திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை என வித்வான்கள் எல்லாம் கிட்டப்பாவின் வியக்க வைக்கும் அமரகானத்தை கேட்க முதல் வரிசையில் அமர்ந்தார்கள். தேசிய இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு கதர்வுடுத்த தொடங்கினான் கிட்டப்பா. 1921 திலகரின் நிதிக்காகவும், 1923 மதுரையில் கதர் நிதிக்காகவும், 1924 திருநெல்வேலியில் தேசபந்து தாசிடம் அளிக்க கட்சி நிதிக்காகவும், 1930 சென்னையில் உப்பு சத்தியாகிரகத்துக்காகவும் நாடகம் நடத்தி நிதி திரட்டி கொடுத்தான். தன் பேனாவை திருவல்லிக்கேணி கடற்கரை கூட்டத்தில் ஏலம் விட்டான். அது அன்றே 50 ரூபாய்க்கு ஏலம் போனது. கிட்டப்பா தான் நடித்த ஒவ்வொரு நாடகத்தின் இறுதியிலும் காந்தி குல்லாய் அணிந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பாடலை பாடுவதை வழக்கமாக்கிக் கொண்டான். அவனுடன் தேசபக்தியில் போட்டி போட்டாள் அவன் மனைவி கே பி சுந்தராம்பாள். கொடுமுடியில் பிறந்து ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு நாட்டுக்காக உழைத்தவள். இவர்கள் நடித்த நாடகங்கள் புராண கதைகளாக இருந்தாலும் அவற்றினூடே வரும் தேசிய கருத்துகள் விடுதலை உணர்ச்சியை தட்டி எழுப்பும். சத்தியமூர்த்தி, காமராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் கூட்டங்களில் சுந்தராம்பாளை பாடச் செய்தார்கள். ஓட்டுடையார் எல்லாம் கேட்டிடுங்கள் என்று அவள் பாடத் தொடங்கியதும் கூட்டம் ஆரவாரம் செய்யும். சிறைச்சாலை என்ன செய்யும்? காந்தியோ பரம ஏழை சந்நியாசி என்ற பாடல்களெல்லாம் அன்று சுந்தராம்பாள் பாடி பிரபலமாயின.

கணவன் மனைவியாக நாடக மேடையை தேசபக்தி எழுச்சி மேடையாக மாற்றியவர்கள் இவர்கள். இவர்களுக்கு போட்டியாக இன்னொருவன் கொக்கு பறக்குதடி பாப்பா என்று பாடி பிரிட்டிஷாரை அதிர வைத்தான் தெரியுமா? அவன் யார்?

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கரட்டுப்பதி மற்றும் திப்பிப்பாறை பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 மதிப்புள்ள வீட்டின் அடிப்படை பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தார்பாலின், மலைக்கோட், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 120 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது.
2: கரும்பு சாகுபடியாளர் விவசாயத்திலிருந்து உதவிகளை கொடுத்திருக்கிறாங்க. வண்டி கொடுத்துருக்கிறாங்க. உழுதற்க பாக்கு நாற்று எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. தக்காளி விதையெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. வனத்துறை சார்பாகவும் கரும்பு சாகுபடி சார்பாகவும் இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
3: இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
4: கருமட்டி மற்றும் பூச்சிக்கொண்டாம்பாளையம் ஆகிய இரண்டு கிராமங்களில் வாழும் பழங்குடிய மக்களுக்காக சில விவசாய இடுபொருள்களை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில நிபுணர்களை இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டக்கலையில் குறுமிளகு மற்றும் காஃபி இந்த பயிர்களை பயிர் செய்வதற்கான உயர் தொழில்நுட்பங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நாங்கள் இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம். இந்த திட்டமானது மத்திய அரசால் எங்களுக்காக வேண்டி நிதியுதவி செய்து வருகிறார்கள். இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதில் எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது.
1: இந்த நிகழ்வில் கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் முதன்மை விஞ்ஞானி மற்றும் எஸ்டிசி ஒருங்கிணைப்பாளர் புத்திர பிரதாப், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சரஸ்வதி, சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட உணவு தயாரிப்பு குறித்து

0: விளக்கினார். கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் முதுநிலை விஞ்ஞானி சிப்பி காளான் வளர்ப்பு குறித்து எடுத்துரைத்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். செவிலியர் குலவிளக்கு என்று அழைக்கப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளான உலக செவிலியர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செவிலியர் பள்ளி முதல்வர் முத்துச்சாமி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் செவிலியர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி நோயாளிகளுக்கு தார்மீக அடிப்படையில் பாகுபாடின்றி அர்ப்பணிப்புடன் சேவை செய்வோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனை வளாகத்திற்குள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பங்கேற்ற மாணவிகள், ஆரோக்கியமான சமூகம் அமைப்போம், செவிலியர் பணியே புனிதமானது மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். முன்னதாக உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடி உற்சாகமாக செவிலியர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் மூலம் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகள் மற்றும் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகளை சேலம் கூடுதல் ரயில்வே கோட்ட மேலாளர் சரவணன் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள், ரயில் நிலைய வளாகம், பார்சல் புக்கிங், நிலைய அதிகாரி அலுவலகம், பணியாளர்களின் ஓய்வறைகள் மற்றும் பயணிகள் காத்திருப்போர் அறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். அப்போது ரயில் நிலைய சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த பல்வேறு துறைகளின் போஸ்டர்களை அப்புறப்படுத்த வலியுறுத்தினார். மேலும் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு பலகைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வைக்க உத்தரவிட்டார். தொடர்ந்து பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் ஆய்வு செய்தார். மேலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் மூடுமலை அடுத்த பிரசித்தி பெற்ற சுற்றுலா மற்றும் மும்மூர்த்திகள் கோவில் ஸ்தலமான திருமூர்த்திமலை, அமனலிங்கேஸ்வரர் கோயில், பஞ்சலிங்க அருவி ஆகிய பகுதிகள் உள்ளன. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த சூழ்நிலையில் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் ஒரு சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமூர்த்தி மலையில் நேற்று திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் கோயில் நிர்வாகத்தினர் அருவிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதித்துள்ளனர். மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் கோயில் நிர்வாகத்தினர் நீர்வரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கென தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கௌஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியோ மேட்டர்லாவுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்றுள்ள அவர் அந்நாட்டு அதிபருடன் இன்று ரோமில் பேச்சு நடத்தினார். பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அரிய வகை கனிமங்கள், விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலனியுடனும் திரு நரேந்திர மோடி பேச்சு நடத்தினார். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். மேற்காசியா மற்றும் யுக்ரைனில் நிலவும் பதற்றத்தை தணிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தினார். இத்தாலி இந்தியா கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவிற்கான ஆண்டாக அடுத்த ஆண்டை கொண்டாடுவதென இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மனிதநேயத்திற்கு அச்சுறுத்தலாக தீவிரவாதம் உருவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். தீவிரவாத செயல்களை கண்டிப்பதோடு மட்டுமின்றி அதற்கான நிதி ஆதாரங்களை தடுப்பதும் பொறுப்பான அரசுகளின் கடமையாகும் என்று அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் மேம்படுத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றம் காரணமாக எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பிரச்சினையின் தாக்கம் காரணமாக பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து துறைகளும் திட்டங்களை வகுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பப்படுவதை தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ள அவர், தாய்சேய் நலத்திட்டத்திற்கான வாரியத்தின் தலைவர் திருமதி ஹெலன் கிளர்க்குடன் இன்று ஜெனீவாவில் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். தாய்சேய் இறப்பு விகிதமும் இந்தியாவில் வெகுவாக குறைந்துள்ளதாக அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார். மகளிர், குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரின் சுகாதாரத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று கோவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான எந்த திட்டத்திற்கும் உதவிட மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறினார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என அரசு பள்ளி ஒன்று கோவாவில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மேம்பாட்டிற்கு தேவையான உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முக்கிய துறைகளின் வளர்ச்சி கடந்த மாதம் 1.7% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் உற்பத்தி 9.4% அளவிற்கும் எஃகு உற்பத்தி 6.2% அளவிற்கும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின் உற்பத்தியும் 4.1% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த இளம் குடிமைப்பணி அதிகாரிகளிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மக்கள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளித்து அதன் அடிப்படையில் அதிகாரிகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பிலான கொண்டாட்டங்கள் காணொலி வாயிலாக நடைபெற்றன. இதில் பங்கேற்று பேசிய அதன் தலைவர் திரு மனோஜ்குமார், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியில் தேனீ வளர்ப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் தேன் புரட்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு சுயசார்பு கிராமங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு மனோஜ்குமார் கூறினார். இந்தியா உட்பட 12 நாடுகளின் கூட்டு ராணுவ பயிற்சி மேகாலயாவில் இன்று தொடங்கியது. பூட்டான், கம்போடியா, இந்தோனேஷியா, மலேசியா, மாலத்தீவு, மியான்மர், நேபாளம், பிலிப்பைன்ஸ், செஷல்ஸ், இலங்கை, வியட்நாம், லாவோஸ் ஆகிய நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. 2 வார காலம் நடைபெறவுள்ள இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சில்வர் லைன் ரயில் திட்டத்தை கைவிடுவது என கேரள அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். இன்று திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை விரைவில் திரும்பப் பெறப்படும் என்று தெரிவித்தார். இதற்கிடையே புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி திரு ரமேஷ் சன்னிதாலாவுக்கு உள்துறையும், திரு சன்னி ஜோசப்புக்கு மின்துறையும், திரு கே முரளிதரனுக்கு சுகாதாரத்துறையும், திரு சி பி ஜானுக்கு போக்குவரத்துத்துறையும், திரு பஷீருக்கு பொதுப்பணித்துறையும், திரு சித்திக்கிற்கு வேளாண் துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. மக்களவை மற்றும் மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கு குஜராத் அரசு ஆதரவு அளித்துள்ளது. இன்று காந்திநகரில் இது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினரிடம் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் இதனை தெரிவித்தார். இருப்பினும் இந்த நடைமுறைக்கு காங்கிரஸ் தரப்பில் பங்கேற்ற குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பன்ஜிகாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சே கா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியோ அரோரா, ரியா தலால், ஆலியா கங்காரியா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதான் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜோர், தியா, பிரியங்கா மின்ஸ், நோசின் நாஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா காலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தாலிதா ராமதானியை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திலும் ரோஹித் சர்மா 4வது இடத்திலும் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளரிளம் பெண்களுக்கு என தேசிய இயக்கத்தை தொடங்கியதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக தேனீக்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டைரியா கோஜியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 7:25.
5: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா, ஆஹா
6: மாட்டிக்கிட்டீங்க.
7: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
4: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் இருந்து காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 17-21°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 0.4 to 0.8 km அளவிற்கு வீசக்கூடும். அடுத்த 5 நாட்களுக்கு 5ஆம் தேதி வரை கனமழை, இடி மின்னல், புயல் போன்றவை மற்றும் 4ஆம் நாள் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் பயிர்களுக்கு போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகில் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெஃப் 2 கிராம் 1 லிட்டரில் அல்லது குளோரோதனில் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முட்டைக்கோசு பயிரில் கருப்பழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர்

என்ற அளவில் இடைவெளி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். தேயிலை பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சி, இளஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி, கருஞ்சிவப்பு சிலந்தி பூச்சி ஆகியவற்றை கட்டுப்படுத்த பெனாசாக்யூன் 10.0 மில்லி 1 லிட்டரில் அல்லது புரோபர்கைடு 57%, 2.0 மில்லி லிட்டர் 1 லிட்டர் தண்ணீரில் ஆகியவற்றை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. வாழைப்பயிரில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பளங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும், வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், அழுகும் மற்றும் அழுகிய இழைகளை அகற்றும் மற்றும் அழித்தலும் வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை, நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுக்கைகளின் மீது நைலான் வலையை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் பொழுது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை பரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டிப்பொறிகளை நீளம் மஞ்சள் முறையே 5 ஏக்கருக்கு என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்த வேண்டும். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும், விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர். மின் கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போட்டுக் கொள்ளுங்கள்.

0: நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகமாயிட்டு இருக்கு, ஆனா வனங்களுடைய பரப்போ சுருங்கிட்டு இருக்கு. ஒரு காலத்துல மக்களுடைய எல்லா தேவைகளையும் வனங்கள் தீர்த்து வைக்கக்கூடிய அட்சய பாத்திரமா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அப்படி ஆயிருக்கு. சுருங்கி போன வனப்பகுதிகள் பெருகக்கூடிய இத்தனை மக்களுக்கும் தேவையான பொருட்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு. அதனால வனங்களுக்கு வெளியே வனங்கள், அதுதான் வேளாண் காடுகள் அப்படின்னு சொல்லி போன ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்திபன் சார் அழகா சொல்லியிருந்தாரு. அது என்ன வனங்களுக்கு வெளியே வனங்கள்? அதுதாங்க வேளாண் காடுகள். இன்னைக்கு நம்மளுடைய ரெண்டாவது எபிசோட்ல வேளாண் காடுகள் ஓர் அறிமுகம் அப்படிங்கிற தலைப்புல தகவல்களை தர்றாரு மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர்

0: மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: உங்களுக்கு எல்லாம் தெரியும், சென்ற வாரம் நாம் வந்து இந்திய வனங்களை பற்றி பார்த்தோம். இந்திய வனங்கள் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ், என்ன என்னென்ன சேலஞ்சஸ் அண்ட் கன்சைன்ஸ், இதை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும், அதில் என்னென்ன வனக்கொள்கைகள், வனச்சட்டங்கள், இந்திய வனங்களின் பயன்பாடு, இன்றைக்கு இருக்க இந்திய வனங்களின் மேலாண்மை, இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்று வனங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட நிலத்தட்டமாக மாறிவிட்டது. அப்போ நமக்கு தேவையான மரங்களை எங்கிருந்து எடுக்க முடியும், வனத்திற்கு வெளியே தான் எடுக்க முடியும். அதற்காகத்தான் இந்த வேளாண் காடுகள் என்பது என்ற மிகப்பெரிய நிலப்பயன்பாட்டு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த வேளாண் காடுகள் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, வேளாண் காடுகள் என்னமோ இன்றைக்கு புதுசாக வந்தது, அப்படிலாம் கிடையாது. என்று விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த விவசாயம் காடுகளில்தான் ஆரம்பிக்கப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஒரு காலத்தில் நம்ம ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ், வேட்டையாடுவோம், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாப்பிடுவோம், அப்புறம் தான் அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட அக்ரிகல்ச்சர் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, மலைப்பிரதேசங்களில் வனங்களிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இட் வாஸ் கால் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அழைப்பார்கள். அதாவது என்னன்னா, வனங்களை அழித்து ஒரு ஹெக்டேர், இரண்டு ஹெக்டேர், மூன்று ஹெக்டேர் வனங்களை கிளியர் பண்ணி, அப்படி கிளியர் பண்ண இடத்துல என்னாகும், விவசாயம் பயிர் செய்யப்பட்டது. அதை தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அழைப்பார்கள். அன்றைக்கு இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மலைகளை வனங்களை அழித்து அதில் விவசாயத்தை அறிமுகப்படுத்தி ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் உற்பத்தி குறையுதோ அப்போ இமீடியட்டாக அவங்க அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கேயும் வனங்கள் அழிக்கப்பட்டு அங்கே விவசாயம் செய்யப்பட்டது. அது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு போகும். இது மாதிரி மாறி மாறி வனங்களை அழித்து விவசாயம் இறக்குறது, இதுதான் வந்து இட்ஸ் கால் ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஒரு இடத்துலேருந்து முடரும், ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு அப்புறம் திருப்பி பழைய கிளியர் பண்ணாங்க, அந்த இடத்துக்கே வந்துடுவாங்க. ஏன்னா இந்த மூன்று நாலு ஐந்து ஆண்டுகளில் இந்த மண் வளம் வந்து ரெஸ்டரேஷன் ஆயிரும். ஏன்னா அங்கேயே புல் வளர்ந்து, செடி வளர்ந்து, கொடி வளர்ந்து, அங்கேயே இந்த இலை தலையெல்லாம் விழுந்து லிட்டர் அடிஷன் ஆகி மண் வளம் பெருகிடும், திருப்பி அதே இடத்துக்கு வந்துடுவாங்க. இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் தான் வந்து வேளாண் காடுகளுக்கு முதன்மை என்று அழைப்பார்கள். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டாங்கியா கல்டிவேஷன் அழைப்பார்கள். 18ஆம் நூற்றாண்டு கடைசியிலையும் 19ஆம் நூற்றாண்டு ஏர்லியில் பார்த்தீங்கன்னா டாங்கியா கல்டிவேஷன். டாங்கியான்னு பார்த்தீங்கன்னா, டாங் வந்து ஹில், மலை, கல்டிவேஷன் பயிர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மலையிலே கல்டிவேட் பண்ணுறதுக்கு பேர் தான் டாங்கியா கல்டிவேஷன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா, வனங்களை என்ன பண்ணாங்கன்னா, வனங்களை அப்படியே கிளியர் பண்ணி அதில் விவசாயம் பண்ணுறது. இரண்டாவது, வனங்களை பண்ணிவிட்டு அதில் ஊடு பயிர் பண்ணுறது. அந்த வனங்கள் எப்படின்னா, அந்த லோக்கல் கம்யூனிட்டிக்கு ஒன்று லீஸு கொடுத்துருவாங்க. அந்த லீஸு ஹையர் ஹையஸ்ட் லீஸு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா. அவர்கள் வனத்துறையுடன் சேர்ந்து வனத்துறை வந்து மரத்தை வளர்க்கும், அந்த ஊடு பயிர் வந்து இந்த மக்கள் எடுத்துக்கலாம். அது எதுக்குன்னா, வனத்தை பாதுகாப்பதற்காகவே. இதுதான் இந்த பரிணாம வளர்ச்சி. அன்றைக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன ஷிஃப்டிங் கல்டிவேஷன், என்று விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றே வேளாண் காடுகள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வேளாண் காடுகள் இன்றைக்கு என்ன இது புதுசு அப்படின்னு கேட்கலாம். நல்ல பரிணாம வளர்ச்சி. அன்றைக்கிருந்த வேளாண் காடுகள் சமீப காலம் வரை, ஏற்கனவே 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரை என்று விவசாயம் ஆரம்பிக்கப்பட்டதோ, அதிலிருந்து 1990 முடிய இருந்த வேளாண் காடுகள் சப்சிஸ்டன்ஸ் அக்ரோஃபாரஸ்ட்ரி அதாவது மரம் வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கக்கூடிய வேளாண் காடுகளாகத்தான் இருந்தது. இட்ஸ் கால் லைவ்லிஹுட் ஆர் சப்சிஸ்டன்ஸ் அக்ரோஃபாரஸ்ட்ரி. இன்றைக்கு இருக்க காலகட்டங்கள் அப்படி கிடையாது. இன்றைக்கு இருக்க காலகட்டங்கள் அக்ரோஃபாரஸ்ட்ரி பண்ணாமல் வளர்ச்சி அப்படின்னா எக்கனாமிக் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இன்கம் பேஸ்ட் அக்ரோ திட்டமாக இருக்கணும். அதன் மூலம் என்ன ஆகும், அவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும். மூன்றாவது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1988 தேசிய வனக்கொள்கை உருவாக்கப்பட்டது. இந்த தேசிய வனக்கொள்கை என்ன சொல்லுது, இந்தியாவில் மரம் சார்ந்த நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மரங்களை அவர்களே உற்பத்தி செய்து, அதற்காகத்தான் அந்த டெர்மினாலஜி இன்னைக்கு அக்ரோ ஃபாரஸ்ட் இட்ஸ் கால் இண்டஸ்ட்ரியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. ஸோ எக்கனாமிக் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இன்கம் ஜென்ரேஷன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய அக்ரோ ஃபாரஸ்ட்ரி தான். இந்த வேளாண் காடுகளே தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடாக மாறிவிட்டது. ஏன் சொல்றேன்னா, அதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சி, வருமான வளர்ச்சி, இது எல்லாமே எங்க வரும், ஒரு நல்ல சந்தை நிலவரம் இருந்தால் தான் வர முடியும். அதற்காகத்தான் இன்றைய வேளாண் காடுகள் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது. அன்றைக்கு உருவாக்கப்பட்ட வேளாண் காடுகள் ஒன்லி சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், லைவ்லிஹுட் ஃபார்மிங். மக்களுக்கு என்ன தேவை, மரம் தேவை, வீடு கட்டுறதுக்கு மரம் தேவை. நான் சொல்றது மரம் வளர்க்க விவசாயிகள் அவர்களுக்கு தேவையான எரு தேவை எடுத்துக்கிட்டாங்க, மாட்டு தீவனம் தேவை எடுத்துக்கிட்டாங்க, அடுத்து என்ன பண்றது அவங்களுக்கு பழம் காய் கனி என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டாங்க. அதை எடுத்துக்கொண்டு போய் மார்க்கெட்ல பண்ணி வித்து அதன் மூலமாக வருமானத்தை பெருக்குவது கான்செப்டே வரல. அன்னைக்கு தொழிற்சாலைகளும் விவசாயிகளுடைய நேரடியாக சென்று மரத்தை வாங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அன்றைக்கு உருவாகவில்லை. ஆனா இன்றைக்கு காலத்தின் கட்டாயம் வனக்கொள்கை மற்றும் வனச்சட்டம். 1988 வனக்கொள்கை கிளியர் டைரக்ஷன்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாலிசி. மரம் சார்ந்த தொழில் அனைவருமே அவர்களுக்கு தேவையான மரங்களை அவர்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். எப்படி? இந்தியாவில் பெரிய நிலப்பரப்பெல்லாம் கிடையாது. லெட் தம் கோ டு த ஃபார்மர்ஸ், விவசாயிகளிடம் சென்று அவர்களுக்கு என்ன வேணுமோ, எங்கெங்கெல்லாம் விவசாயம் லாபகரமாக இல்லையோ, எங்கெல்லாம் விவசாயம் பண்ணுவதற்கான சூழல் உருவாகவில்லையோ, அது இன்றைக்கு இருக்க விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. லேபர் இஸ் அ சேலஞ்ச், ரெயின் இஸ் அ சேலஞ்ச், மண் குவாலிட்டி இஸ் அ சேலஞ்ச், அண்ட் மார்க்கெட்டிங் இஸ் அ சேலஞ்ச், ஸ்டோரேஜ் இஸ் அ சேலஞ்ச், சப்ளை சைன் இஸ் அ சேலஞ்ச். இதெல்லாம் எங்கு வந்து பயங்கர சேலஞ்ச் ஆகி விவசாயம் பண்ண முடியலையோ, அந்த மாதிரி நில பயன்பாட்டில் நம்ம வேளாண் காடுகளை மாற்று தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகளாக மாற்று நில பயன்பாட்டு திட்டமாக கொண்டு செல்லும் பட்சத்தில், எங்கெங்கெல்லாம் நிலம் தரிசாக உள்ளதோ, எங்கெங்கெல்லாம் நிலம் பயன்படாமல் உள்ளதோ, எங்கெங்கெல்லாம் வேளாண்மை லாபகரமாக இல்லையோ, அங்கெல்லாம் வேளாண் காடுகள் ஒரு லாபகரமான நிலப்பயன்பாட்டு திட்டமாக அமையும். அதற்கு தான் இந்த 1988 வனக்கொள்கை. 1988 வனக்கொள்கை மட்டுமல்லாமல் இருக்கிற இதை சார்ந்து 2014 தேசிய வனக்கொள்கை, 2014 தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, மத்திய அரசு குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் என்ன பண்றாங்க, தேசிய வேளாண் காடுகளுக்கென்றே ஒரு கொள்கை, மிகப்பெரிய தாக்கம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேளாண் காடுகளை ஒரு அரசு மிகப்பெரிய தாக்கத்தை எடுத்து செல்ல முடியும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். 1988 உருவாக்கப்பட்டது. 2014 ஆண்டு வேளாண் காடுகள் என்று தனி பாலிசி, நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி வந்தாச்சு. இப்ப என்ன ஆகும், வேளாண் காடுகளுக்கு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. முன்னாடி பயன்படுத்தப்பட்ட வேளாண் காடுகள் என்ன வேளாண் காடுகள், சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் ஆர் லைவ்லிஹுட் ஃபார்மிங். ஆனா இன்றைக்கு இருக்க வேளாண்கள் என்ன, தொழிற்சாலைகள் சார்ந்த வேளாண் காடுகள், வருமானம் சார்ந்த வேளாண் காடுகள், பொருளாதார ரீதியான சார்ந்த வேளாண் காடுகள். அப்படி டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு. இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, மரங்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல்ல வந்து மக்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு பாதுகாப்பிற்கும் என்ன மரங்கள் தேவையோ அந்த மரங்கள் எல்லாமே இயற்கை காடுகள் தான் பெறப்பட்டது. ஆனா இன்றைக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கு என்ன, மரங்கள் அனைத்துமே வனங்களுக்கு வெளியே உள்ள இடங்களில் தான் எடுக்க முடியும், எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது பாலிசி டைரக்ஷன்ஸ், லீகல் டைரக்ஷன், கம்ப்ளீட் பேன் ஆன் ஃபெல்லிங். அப்ப என்ன ஆகும், இதை எடுத்து செல்லணும். இந்தியாவில் பாத்தீங்கன்னா இருக்கிற நிறைய எஸ்டிமேட்ஸ் இருக்கு, என்ன வனங்களின் தேவை, மரங்களின் தேவை. நான் இதை மூணு விதமா பார்ப்பேன். ஒன்னு வந்து மரங்களின் தேவை, இரண்டாவது பாத்தீங்கன்னா மரம் சாரா பொருட்களின் தேவை, மூன்றாவது பாத்தீங்கன்னா எரிசக்தியின் தேவை. இதுல நாலாவது ஒன்று சேர்க்கலாம். எப்படின்னா இந்த மரங்களின் தேவையில இரண்டு ஒன்று வந்து ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் இவர்களும் மரத்தை பயன்படுத்துவார்கள். இந்த ரெண்டு விதமா, ஸோ டோட்டலா 3 செக்டர்ஸ். ஒன் இஸ் உட் பேஸ்டு, தடிமரம் சார்ந்த நிறுவனங்கள். இரண்டாவது நான் உட் பேஸ்டு, தடிமரம் அல்லாத நிறுவனங்கள். மூன்றாவது எரிசக்தி நிறுவனங்கள். இந்த மூன்றையும் சேர்த்து இவர்களுக்கு தேவையான மரங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, தடிமரத்திற்கு மட்டும் குறிப்பாக ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் ஆஃப் உட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாவில் ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஆஃப் உட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய ஒரு 19 ஆர்கனைஸ் செக்டர்ஸ் இருக்கு. அந்த ஆர்கனைஸ் செக்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தடிமரம், டிம்பர் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், காகிதக்குள் நிறுவனங்கள் ஆகட்டும், அது மாதிரி தீக்குச்சி, பிளை அண்ட் பேனல், ஆல்மோஸ்ட் ஒரு 19 செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இவர்களுக்கு தேவையான மரங்களின் அளவு மட்டும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 152 155 மில்லியன் மீட்ரிக் கியூப் மரம் தேவைப்படுகிறது. நம்ம ஊரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி. நீங்கள் எந்த கிராமத்தில் எடுத்தையும் ரெண்டு ஆசாரி இருப்பாங்க, ரெண்டு மரமில் இருக்கும், பெரிய பெரிய இயந்திரங்கள் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவர்கள் எல்லாம் பண்ணுவார். இவர்களுக்கு தேவையான மரங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 100 எஸ்டிமேட் என்ன சொல்லுது, இன்னும் ஒரு 150 மில்லியன் மீட்ரிக் கியூ வேணும். ஏற்கனவே ஒரு 250-350 மில்லியன் மீட்ரிக் கியூப் தடிமரம், தடிமரம் சார்ந்த தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படுகிறது. நான் தடிமரம்னா வீடு கட்டுறதுக்கான மரத்தை மட்டும் சொல்லலை, 19 டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் இருக்கு. என்னென்ன செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது ஏன் சொல்றேன்னா, இவர்களுக்கு தேவையான மரங்களின் அளவே 250 மில்லியன் மீட்ரிக் கியூப்லேருந்து 350 மில்லியன் மீட்ரிக் கியூப். நம்ம என்ன பண்ணிட்டோம், இயற்கை வனங்களை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் தேவை எவ்வளோ வந்திருக்கு, 30 கோடி இருந்தப்ப தேவை வேற, ஆனால் இன்னைக்கு எவ்வளோ தேவை, இன்னைக்கு 147 கோடி மக்கள். அப்போ மரங்களின் தேவை எவ்வளோ இருக்கும், இன்றைக்கு எல்லாருக்குமே மரத்திலேயே வீடு கட்டணுன்ற ஆசை நிறைய வந்திருக்கு. இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ், எக்ஸீரியர் டெக்கரேஷன்ஸ் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, இதற்கெல்லாம் மரம் எங்கிருந்து வர முடியும், ஒன்று உள்நாட்டில் கிடைக்கணும், இல்லையாட்னா உள்நாட்டில் உற்பத்தி செய்யணும், இல்லாட்டினா வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வர செய்யணும். அதனால தான் இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மரங்களின் அளவு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன ஆகணும், வெளிநாட்டில் வரக்கூடிய மரங்கள் வரதில் என்னாகும், உள்நாட்டில் ப்ரைசிங் பேட்டர்ன் வந்து மிகப்பெரிய வரும். ஒரு கதவு வாங்கணும்னா அன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கினா இன்னைக்கு 10000 ரூபாய்க்கு வந்துடும், 20000 ரூபாய்க்கு போயிடும், 30000 ரூபாய்க்கு போயிடும், விலைகள் கூடிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் தடுக்கணும், என்ன பண்ணணும், நம்மளே தடிமரம் சார்ந்த மரங்களை வளர்ப்பதற்கான வேளாண் காடுகள் மூலமாக உருவாக்க வேண்டும். ஏன்னா வனங்கள்லேருந்து நம்ம மரங்களை எடுக்க முடியாத சூழல் உருவாக்கி உள்ளது, வனச்சட்டம் மற்றும் வனக்கொள்கை. அப்போ என்ன பண்ணணும், நாமளே மரங்களை உருவாக்கும், அதற்காகத்தான் இந்த வேளாண் கோடுகள். ஸோ இதற்கு தேவையான மரங்களின் அளவு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 150, அதிகபட்சம் 350 மில்லியன் மீட்டர் கியூப் தேவைப்படுகிறது. இதற்கு தேவையான மரங்களை நம்ம உற்பத்தி செய்கிறோம், அதற்காகத்தான் வேளாண் காடுகள். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மரமல்லா பொருட்கள். என்ன மரமல்லா பொருட்கள், நான் இருக்க சொல்லியிருக்கேன் பல்வேறு விதம், இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வரும் தொடர்களை பார்க்கலாம். மரமல்லா பொருட்களை மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ் என்று அழைப்பார்கள், எண்ணெய் வித்து மரங்கள், வாசனை திரவிய மரங்கள், கம் பிசின் கொடுக்கக்கூடிய மரங்கள், ரெசின் கொடுக்கக்கூடிய மரங்கள், மூலிகை மரங்கள், ஃபுட்டு உணவு மரங்கள், அப்புறம் என்ன பட்டையிலேருந்து டேனின் எடுக்கக்கூடிய மரங்கள், டை இயற்கை சாயம் எடுக்கக்கூடிய மரங்கள், இது மாதிரி இந்த ஃபைபர் ஃப்ளாஸ், இது மாதிரி ஒரு 170 வகையான ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே இன்றைக்கு முடிக்க இயற்கை காடுகள் மலைவாழ் மக்கள் கலெக்ட் பண்ண அதுலேருந்து வெளியே வருது. ஆனாலும் என்ன ஆகுது, இன்னைக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, இன்டீரியர் அன்சஸ்டைனபிள் கலெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால என்ன ஆகுது, பாப்புலேஷன் குறைஞ்சிருது. அப்போ என்னாகும், நமக்கு தேவையான மரங்கள் எங்கே பண்ணணும், வெளியே தான் உற்பத்தி செய்து கொள்ளணும். அதற்காகவும் இந்த நான் டிம்பர் ஃபாரஸ்ட் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதுவும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் உருவாக்கிறது. இதற்கு தேவையான உற்பத்தி இருக்குல்ல, உற்பத்திக்கு டேட்டாவே கிடையாது. இன்னைக்கு வேப்பங்கொட்டை, புங்கங்கொட்டை, புன்னைக்கொட்டை, இழுப்பை கொட்டை, இதற்கு மட்டும் தேவையான அளவு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 500,000 டன்லேருந்து அதிகபட்சமாக 12.5 லட்சம் டன்னு மரம் எண்ணெய் விதை மட்டும் தேவைப்படுதுன்றான். அதே போல டேனின் மரத்துடைய பட்டை, மரத்துடைய காய், இதுக்கு மட்டும் தேவை வந்து ஆண்டுக்கு 2 லட்சம் டன்னுக்கு மேலே தேவை. கம்ஸ், ரெசின்ஸ் தேவைகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி உருவாக்க முடியும், காடுகள்லேருந்து எடுக்க முடியாத, எடுக்க வந்தாலும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது. அப்போ என்னாகும், இது எல்லாமே வேளாண் காடுகள் மூலமாக சொன்னது வுட் ஆர் டிம்பர் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இப்போ என்னது, நான் வுட் ஆர் நான் டிம்பர் பேஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. மூன்றாவது எரிசக்தி. இன்னைக்கு எல்லா வீட்லையும் கேஸ் இருந்தாலுமே எரிபொருளின் தேவை நாளுக்கு நாள் கூறிக்கொண்டே இருக்கிறது. பெர் கேபிட்டா எனர்ஜி கன்சம்ஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எனர்ஜியுடைய தேவை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் பாலிசி கூட இருக்கு, நேஷனலி டிட்டர்மின் கான்ட்ரிபியூஷன், 2070 நெட் ஜீரோ எமிஷன், 2040 வந்து 30%-40% எரிசக்தி துறை வந்து ரெனுவபிள் எனர்ஜியாக இருக்கணும். அதில் ஒன் ஆஃப் த ரெனுவபிள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம பயோமாஸ். இது என்னன்னா இண்டஸ்ட்ரி ஸ்கேல் மட்டுமல்ல டொமஸ்டிக்கும் இந்த எனர்ஜி எரிசக்தி என்பது வீட்டு பயன்பாட்டுக்கு தேவையான எரிசக்தி, தொழிற்சாலைகளுக்கு தேவையான எரிசக்தி. வீட்டுக்கு பயன்பாடு தேவையான எரிசக்தின்னு என்னது, விறகு தான் பார்ப்போம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் சிலிண்டருக்கு யார் விறகு யூஸ் பண்ணுறா, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் நம்ம ஊரை மட்டும் பார்க்கக்கூடாது, இந்தியா முழுவதும் பார்க்க வேண்டும். விறகு வந்து தேவை குறைஞ்சிருக்கு டொமஸ்டிக் பர்பஸுக்கு, ஆனால் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் 30 கோடி இருந்தப்போ என்ன விறகு தேவையோ அதை விட பல மடங்கு இன்று 147 கோடி மக்களுக்கு தேவையோ ஆகிறது. அப்போ என்ன ஆகுது, ஒரு 350-400 மில்லியன் டன்ஸ் எரிசக்திக்கு தேவை மட்டும் மரங்கள் தேவைப்படுகிறது. இந்த எரிசக்தி தேவை டொமஸ்டிக் வீட்டு பயன்பாட்டுக்கு மட்டுமல்ல தொழிற்சாலை பயன்பாடு. இன்றைக்கு நீங்கள் எந்த தொழிற்சாலை வேணால் எடுத்துக்கோங்க, மரம் பயன்படுத்தாத தொழிலாளர்கள் இந்தியாவில் இருக்கவே இருக்காது. ஏன்னா எனர்ஜி செக்டார், இண்டஸ்ட்ரியல் எனர்ஜி கன்சம்ஷன், ஒன்றும் மரம் பயன்படுத்துவாங்க இல்லைன்னா கோல் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு அதற்குமே மத்திய அரசாங்கம் என்ன வந்துருச்சு, இந்த கோலில் வந்து 5% கோஃபயரிங் ப்ராசஸ் பயோமாஸை கொண்டு செல்ல வேண்டும். அந்த பயோமாஸை கொண்டு செல்வதற்கு வேளாண் கழிவுகள் மட்டும் பத்தாது. ரெண்டாவது, வேளாண் கழிவுகள் நம்ம ஊரில் என்ன பிரச்சனை, சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலெக்ஷன், கன்சாலிடேஷன், லாஜிஸ்டிக்ஸ், எல்லாமே ஒரு பொருளாதார ரீதியாக தொழிற்சாலைகளுக்காகவும் விவசாயிகளுக்கும் பெரிய பங்களிப்பு கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்னாகும், வனம் சார்ந்த வேளாண் காடுகள் சார்ந்த பொருட்கள், அது வனப்பொருளாகட்டும் வனக்கலைகள், இரண்டும் சேர்றப்ப என்னாகும், நம்முடைய தேவை அதிகமாயிருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கோஃபயரிங் ப்ராசஸுக்கு என்ன தேவையோ, மரங்களின் தேவையோ 400 மில்லியன் டன்ஸ், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வேளாண் காடுகள். ஏன்னா நம்ம தான் வேளாண் காடுகள் என்ன பண்ணுறோம், தின்னிங் பண்ணுறோம், ப்ரூனிங் பண்ணுறோம், ஊடுபயிர் பண்ணுறோம். ஒன்று வேளாண் கழிவுகள், இரண்டாவது மரக்கழிவுகள், இரண்டையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கப்போ என்னாகும், திறன் சக்தி கூடும். இந்த தேவையான அத்தனை குவான்டிட்டி 450 மில்லியன் டன்ஸை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிற இந்த டேட்டா பூராமே ஒரு செட் ஆஃப் ஆர்கனைஸ் செக்டர்ஸ்லேருந்து கிடைக்கிற டேட்டா மட்டும் தான் சொல்கிறோம். நம்ம ஊரில் நிறைய அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் இருக்குது. இந்த டேட்டாலாம் முன்ன பின்னா வேரியபிலிட்டி உறுதியாக வரும், மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் 100% எனுமரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கு. நிறைய பயன்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க, தொழிற்சாலைகள்னு சில சிறு தொழிற்சாலைகள், நடுத்தர தொழிற்சாலைகள், மேஜர் தொழிற்சாலைகள், பெரிய தொழிற்சாலைகள், கார்பரேட் செக்டர்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் டேட்டா பேஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு பேஸ் லைன் தான் இந்த டேட்டா. இது எல்லா பதிவுகளிலுமே இருக்கு, அதனால புதுசாக ஒன்றும் சொல்லவில்லை. பதிவுகள் இருக்கிறதான் நம்ம திருப்பி சொல்றோம். ஏன் சொல்றோம்னா, இந்த தேவைகள் தெரிந்தா தான் இவ்வளவு தேவைகளுக்கு என்ன வேணும், இயற்கை காடுகள் ஏறக்குறைய மூடப்பட்டு விட்டது, இயற்கையாடுகள் வந்து மரங்களை பெறக்கூடாத சூழ்நிலை உருவாகி உள்ளது. இவ்வளவு மில்லியன் டன்ஸ் ஆஃப் வுட் எங்கிருந்து எடுக்க வேண்டும், வுட் அண்ட் நான் வுட், மரமும் மரம் சாரா பொருட்களும் எரிசக்திக்கு தேவையான மரங்களை எங்கிருந்து எடுக்க முடியும், வனத்திற்கு வெளியே தான் இருக்க முடியும். அந்த இடத்துல தான் இந்த ட்ரெடிஷ்னல் வேளாண் காடுகள், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பேஸ்டு வேளாண் காடுகள்,

0: சப்சிஸ்டன்ஸ் அக்ரோஃபாரஸ்ட்ரி, லைவ்லிஹுட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இதெல்லாம் இன்றைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி வாட் இஸ் கால்ட் அஸ் அ கமர்ஷியல் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இன்கம் ஜென்ரேட்டிங் அக்ரோஃபாரஸ்ட்ரி, இல்லாட்டா இண்டஸ்ட்ரி பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி. இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரியை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஆல் இண்டியா ரேடியோ இந்த தகவல் கலைஞத்தின் மூலமாக நம்ம இதை பத்தி நிறைய கொடுக்க போறோம். இன்றைக்கு வேளாண் காடுகள் என்பது காலத்தின் கட்டாயம். காலத்தின் கட்டாயம் என்பது உங்களுக்கும் நமக்கும் என்ன மரம் தேவையோ அதை வேளாண் காடுகள் இருந்து பெறக்கூடிய சூழல் உருவாக்கி உள்ளது. அதற்காக வேளாண் காடுகள் முக்கியம். ஒண்ணு, எங்கெங்கெல்லாம் விவசாயம் பண்ண முடியலையோ, லேண்ட் டீக்ரேடேஷன் அழைப்பார்கள், மண் வளம் பாதுகாப்பு இல்லையோ, நீர்வளம் எங்கெல்லாம் பாதுகாக்கமோ அங்கெல்லாம் வேளாண் காடுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதெல்லாம் மீறி சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடு, எல்லாருமே சொல்றது பருவநிலை மாறுபாடு, நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க. மழை விழுகக்கூடிய காலங்களில் மழை விழுவதில்லை, மண் வந்து டீக்ரேடேஷன் ஆகிட்டே இருக்கு, சாயில் எக்ஸ்போஷர், ஓவர் எக்ஸ்போஷர், ஓவர் டிரான்ஸ்பிரேஷன், ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, மண் வளம் குறைந்துள்ளது, பல்லு உயிரினம் குறைந்துள்ளது. இதெல்லாம் எப்படி கொண்டு போக முடியும்? இதற்காகத்தான் தமக்கு தேவையான மலங்களை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் செல்ஃப் ரிலையன்ஸ் இன் ரா மெட்டீரியல் செக்யூரிட்டி, தொழிற்சாலைகளுக்கு என்ன மரம் தேவையோ அந்த மரத்தை நாமளே உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த வேளாண் காடுகள் மிகப்பெரிய பங்களிக்கும். மண் வளம் மற்றும் நீர்வளம் மற்றும் சுற்றுச்சூழல் வளம் பாதுகாப்பதற்கு வேளாண் காடுகள் மிகப்பெரிய பங்களிக்கும். ஆகையால் இந்த வேளாண் காடுகளை எடுத்துச் செல்வதற்காகத்தான் நம்ம அடுத்த ஒரு பல்வேறு பதிவுகளை வந்து நம்ம இந்த தகவல் கலைஞர் மூலமாக பார்க்க போகிறோம். நிறைய விவசாயிகளின் சந்தேகத்தையும் இதன் மூலமாக தீர்த்து வைக்கப்படும். மேலும் வந்து நல்ல அனுபவ விவசாயிகளையும் நம்ம கலந்துரையாடலும் பண்ண போறோம். இது ஏன் சொல்றேன்னா, நம்ம நிறைய கட்டுரைகள் எழுதுறோம், நிறைய பேப்பர்ல எழுதுறோம், புக்ல எழுதுறோம், பட் அதெல்லாம் மீறி இந்த ரேடியோ கேட்பது என்பது இன்றைக்கு எல்லாருக்குமே அட்ராக்டிவா இருக்கு. அது குறிப்பாக எஃப்எம் வந்து நல்ல அட்ராக்டிவா இருக்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே உங்களுக்கு இன்று வேளாண் காடுகள் என்பது காலத்தின் கட்டாயம், இதை ஒவ்வொருவருமே பங்களிக்க வேண்டும். அனைத்து விவசாய நிலங்களிலுமே மூன்றில் ஒரு பகுதி மரங்களாக கொண்டு செல்ல வேண்டும். அந்த மரங்களை கொண்டு செல்வதற்கு என்ன கிடைச்சாலும் அது நடக்கூடாது. இந்த பதிவே எதுக்குன்னா, இட்ஸ் கால்ட் டெக்னாலஜி லிவரேஜ்டு அக்ரோஃபாரஸ்ட்ரி ப்ரொமோஷன், தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகள், வேல்யூ செயின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி, வேளாண் காடுகளில் மதிப்பு கூட்டு சங்கிலி. 2008 இன்ட்ரோடியூஸ் பண்ணும் தமிழ்நாடு வேளாண் அமைப்பு பல்கலைக்கழகம், இப்ப பாத்தீங்கன்னா மேண்டேட்ரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த பதிவுல வந்து நம்ம வேளாண் காடுகளை பத்தி மிகப்பெரிய பார்த்துக்கணும், தேவைகள் தெரிஞ்சிச்சு. இப்ப இருக்க வேளாண் காடுகளின் பங்களிப்பு பாத்தீங்கன்னா 28 மில்லியன் ஹெக்டேருக்கு மேல இருக்கு, ஆனா அது பத்தாது. ஏன்னா இந்த வேளாண் காடுகள் அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய எடுத்திருக்காங்க, பட் இது பத்தாது. நமக்கு தேவையான மூலப்பொருளுக்கு குறிப்பா தமிழகத்திற்கு மட்டுமே ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100,000 ஹெக்டேர் புதியதாக மரங்களை வளர்க்க வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டுக்கு மரத்தின் தேவை வந்து அவ்வளவு இருக்கு. நான் தமிழ்நாடு வரப்போ அதை பத்தி பேசுவோம். இந்தியாவில் வேளாண் காடுகளின் தேவை மட்டும்தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு, இன்றைக்கு இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 6% அதிகபட்சம் 10% நிலப்பரப்பு எப்படின்னா சும்மாவே இருக்கு, எதுவுமே பண்ணாம இருக்கு, பயன்படுத்தப்படாத நிலங்களாக உள்ளது. அது ஃபேலோ லேண்ட்ஸா இருக்கலாம், கரண்ட் ஃபேலோஸா இருக்கலாம், பெர்மனன்ட் ஃபேலோஸா இருக்கலாம், பாஸ்டஸா இருக்கலாம், இல்லாட்டினா டீக்ரேடட் லேண்ட்ஸா இருக்கலாம், சம்டைம்ஸ் வேஸ்ட் லேண்ட்ஸா இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன இருக்கு, அன்றைக்கு இருந்த வேளாண் காடுகள் ஒன்லி சப்சிஸ்டன்ஸ், ஆனா இன்றைக்கு தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகள், மண்ணுக்கேற்ற மரம், இடத்துக்கேற்ற தொழில்நுட்பம், ப்ரிசைஸ் மர வளர்ப்பு டெக்னாலஜி, ஈவன் இன்னும் அதிகமா போய் இட்ஸ் கால் ஸ்மார்ட் சில்விகல்ச்சர், ஸ்மார்ட் மர வளர்ப்பு எப்படி இருக்கும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய மர வளர்ப்பு என்பது இன்றைக்குரிய மர வளர்ப்பு. ஏன்னா அன்றைக்கெல்லாம் மரம் என்பது 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகளுக்கு மேல் தான் மரங்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு மேல தான் மரங்கள் வெட்டப்பட்டது. இன்றைக்கு அப்படி இல்ல, தொழில்நுட்பம் மரங்களை எப்படி கொண்டு வந்துச்சு, 2 ஆண்டுகள்ல இருந்து மரங்கள் வெட்டக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளது. இதற்கு தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, நிறைய தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது, வேல்யூ ஆடட் இண்டஸ்ட்ரீஸ், கம்போசிட் வுட் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஜினியர் வுட் இண்டஸ்ட்ரீஸ், இவை எல்லாம் வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும், வேளாண் காடுகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எதற்கு, அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் டிம்பர் பர்பசஸ் சொல்லிருக்கேன், 152 மில்லியன் மீட்டர் கியூப் ஆஃப் ஃபுட் ஃபார் ஆர்கனைஸ் செக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி அக்ரோஃபாரஸ்ட்ரி பிளே பண்ணும். இந்த 152 மில்லியன்ல என்ன ஆகும், அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் பல்ப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் குறைந்தபட்சம் 30 மில்லியன் மீட்டர் கியூப்ல இருந்து 40 மில்லியன் மீட்டர் கியூப் காகித தொழிற்சாலைக்கு மட்டும் தேவைப்படுகிறது. பிளே அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து ஒரு 25 மில்லியன்ல இருந்து 45 மில்லியன், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இது வந்து 3 மடங்கு அதிகரிக்கும் சொல்றாங்க. ஸ்போர்ட்ஸ் குட் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், கட்டமரம் இண்டஸ்ட்ரீஸ், போட் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், மரங்களின் தேவையை குறிக்கொண்டே இருக்கிறதுனால வேளாண் காடுகள் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இதற்காகத்தான் இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்ல இருந்து நம்ம இப்ப கொண்டு போறோம் டெக்னாலஜி லிவரேஜ் அக்ரோஃபாரஸ்ட்ரி. வேல்யூ செயின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி. இந்த வேல்யூ செயின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி இன்று காலத்தின் கட்டாயம். அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் அ டிம்பர், அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் அ பிளே அண்ட் பேனல், அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் அ பல்ப் அண்ட் பேப்பர், அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் அ மேட்ச் அண்ட் மேட்ச் பிளின்ஸ், அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் அதர் செக்டர் ஸ்போர்ட்ஸ் குட்ஸ், அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ், அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் கட்டமரம், அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி பேக்கிங் கேசஸ், யூ டேக் எனி அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அக்ரோஃபாரஸ்ட்ரி ஃபார் எனர்ஜி, எல்லாமே எரிசக்தி, பயோமாஸ், இவை அனைத்திற்குமே இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரிய ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கு. இதெல்லாம் மீறி இன்றைக்கு இரண்டு டெர்மினாலஜி உலகம் முழுவதும் பயன்படுத்துகிறார்கள். ஒன்று சஸ்டைனபிலிட்டி, இரண்டாவது கிளைமேட் சேஞ்ச். அனைத்து நிறுவனங்களுமே, நீங்கள் மரம் சார்ந்த நிறுவனங்களும் இருக்கணும் அவசியம் கிடையாது, எந்தெந்த நிறுவனங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த நிறுவனங்களும் இம்போர்ட் பண்ணுறாங்க, இவர்களுக்கு எல்லாமே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மரத்திற்கு சஸ்டைனபிலிட்டி கொண்டு வர வேண்டும். அந்த சஸ்டைனபிலிட்டி பிளான் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு வேளாண் காடுகள் ஒன்று மட்டும்தான் தீர்வு. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு வேளாண் காடுகள் ஒன்று மட்டும்தான் தீர்வு. ஆகையால் வேளாண் காடுகளுடைய தேவையும் அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிகப்பெரிய அதிகம். வருங்காலங்களில் வேளாண் காடுகள் உண்மையிலேயே இந்தியாவில் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது நிலவளம் பாதுகாக்கப்படும், நீர்வளம் பாதுகாக்கப்படும், சமூக பொருளாதார டெவலப்மெண்ட் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும், பருவநிலை மாறுபாடு கட்டுப்பாடுக்குள் வைக்கப்படும். எல்லாத்திற்குமே தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகள், வேல்யூ செயின் பேஸ்ட் அக்ரோஃபாரஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமையும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.
2: நம்மளுடைய தேவைகள் மற்றும் வாய்ப்புகள்ல வேளாண் காடுகளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரியாத நிறைய தகவல்கள் இன்னைக்கு நாம தெரிஞ்சிட்டோம். அடுத்த வாரம் மூணாவது எபிசோட்ல வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்திய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சோ டோன்ட் மிஸ் இட். இனி கிராமிய பாடல்.

0: அடுத்து பாடல் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
4: குட் மார்னிங்,
3: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
5: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 கேட்டு மகிழுங்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. மக்கள் மாளிகையில் காலை 10 மணியளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக நாளை பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் 59 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெறுவது வரலாற்று சிறப்புமிக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்களாக பொறுப்பேற்க உள்ள இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் திரு கே சி வேணுகோபால் கூறியுள்ளார். தவிக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடம்பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தம்மை சந்தித்தபோது வலியுறுத்தியதாக கூறினார். தற்போது இதே கருத்தை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாவும் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தவிக்க விடுத்த அழைப்பிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். இதற்கிடையே தவிக்க அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் நாளை ஆலோசித்து முடிவெடுக்க உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் திரு காதர் மொய்தீன் கூறியுள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை ஏரி மற்றும் குளங்களிலிருந்து எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. tnesevai.tn.gov.in இணையதளம் வாயிலாக இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும், விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இத்திட்டத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றிட ஏதுவாக மாவட்ட ஆட்சியர்கள் ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசிதழில் வெளியிடுமாறு இக்கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை

பிறப்பித்தது. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நலத்திட்டங்களுக்கான கொள்கைகளை வகுக்க இயலும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பிஎம் ஸ்ரீ திட்டத்தை அரசியல் ரீதியாக அணுகக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் காரணமாக தவேக அரசு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். கிட்னி திருட்டு குறித்த விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. குண்டர் சட்டம் தொடர்பான ஆலோசனை வாரியம் சவுக்கு சங்கர் மீதான வழக்கினை ஆய்வு செய்ததில் அவர் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை என்று ஒருமனதாக பரிந்துரைத்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிற வழக்குகள் இல்லை என்றால் சிறையிலிருந்து விடுதலை செய்யுமாறும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தைரியா கோக்யா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் பஞ்சுவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 12-10, 10-12, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சேகா சுனை வென்றார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அமரியா பஜாஜ், அபியுதய் அரோரா, ரியா தலால், அலியா கங்காரியா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் த்ருவ் ஜோஹ்ரியும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஹிரிதன் ஷா, லோகேஷ் சுப்பிரமணி, சிவன் அகர்வால், ராகவ் வசிஷ்டாவும், 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் உன்னதி திரிபாதி, ஆகாங்ஷா குப்தா ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்வீட்டி குஜூர், தியா, பிரியங்கா மென்ஸ், நவ்சி நஸ் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை ஆஸ்திரேலியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இன்றைக்கு நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்காக நிறைய பாடல்கள்லாம் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான மெசேஜஸ் எல்லாம் அனுப்பலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பாடல்கள் கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்து உதயகீதம் படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கேன் நேயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, காந்தல் பகுதியிலிருந்து ஹர்ஷவர்த்தினி அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல். இதனை தொடர்ந்து உங்களோட பாடல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கண்டிப்பாக கொடுத்துட்றேன். சூப்பரான ஒரு பாடலை கேட்கலாமா?

0: 8:11 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலும் இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட பேச போற காலர் யார் அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: நலமுடன் இசையோடு இணைந்து உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி கொண்டு ஊட்டி எஸ்டி ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன், இந்த இனிமையான இரவு நேரத்துல உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அழகான மழைக்கால மேகம், மழை வரும் என்று எதிர்பார்க்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. அதனால் மழைக்கால மேகம் ஒன்று என்கிற ஒரு அருமையான பாடலை வாழ்வில் மாயம் படத்துடன் தவறு விடுங்களே.
0: இந்த இரவு வேளையில உங்களுக்காகவும் கேட்டது கல்யாணம் இந்த இனிமையான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: நன்றி. வணக்கம். இரவு இணைந்தாகட்டும்.

எட்டு மணி 16 நிமிஷத்தில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என்ன தாலி. இன்றைக்கும் சூப்பரான இரண்டு பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து ஊட்டி பண்பலைக்கும் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கும் இனிய இனவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடலோடு வந்திருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனகரத்னம் கனியாம்பூண்டி பகுதியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. செவ்வந்தி படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்க உங்களுக்காகவும் கேட்க போகிற எல்லாருக்காகவும் இந்த சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

8:22 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஓனஞ்சமே என்ற சூப்பரான பாடலை கேட்டிருக்கிறது வந்து முதல் சீதனம் படத்திலிருந்து. இது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பே கேசர்லேருந்து சந்தகுமார், மார்க்கெட் SRK, ராமகிருஷ்ணன், மசனகுடி கனக சபாபதி, TR பிஜார், சீனிவாசன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இவர்களுக்காகவும் கேட்டுருக்க உங்களுக்காகவும் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: 8:28 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலும் இன்னைக்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சூப்பரான பாடல்களை நான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம கூட பேச போறேன் அந்த காலர். வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்குங்க சார். கிளைமேட்
0: இங்க ஊர்ல மழை இருக்கா? இப்போ
1: ரெண்டு நாள் மழை அடிச்சது, கொஞ்சம் வெயில்.
0: ஓகே,
1: இருந்தாலும் அந்த வெப்பத்துல இருந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு.
0: ஓகேங்க. இந்த இரவு நேரத்துல நம்ம இந்த பாடல்கள் எல்லாம் கேட்பது எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: அருமையா இருக்குங்க சார். இந்த நினைக்கல அணிக்க முயற்சி ஆரம்பிச்சதுல இருந்து லைட்டான ஒரு மனசுக்குள்ள ஒரு அருமையா நல்ல பாட்டு கேட்கற மாதிரி ஒரு ஃபீல் மனசுல வருது.
0: ஓகே, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சங்கீத வானில் அப்படிங்கிற பாட்டு, சின்ன பூவே மெல்ல பேச படத்துல இருந்து.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக கொடுத்துடலாம். கேட்டுட்டு
1: உங்களுக்காகவும்
0: இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

இனிமையான இரவு வேளையில் அற்புதமான பாடல்களோடு நினைத்தாலும் இன்னைக்கும் நிகழ்ச்சி கேட்கறதுல அலாதி பிரியம். நிறைய பேர் வந்து இந்த தூங்க போகிற வேலையில் வந்து 70s 80s சாங்ஸ் எல்லாம் கேட்கும்பொழுது அப்படியே மனசெல்லாம் ரக்க கட்டி பறக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த இதமான இந்த இசை வந்து தூக்கத்தை கண்டிப்பாக வரவழைச்சிடும். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் படத்திற்காக ஒரு சூப்பரான பாடலை கேட்டிருக்கவங்க ரவிச்சந்திரன் காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. ஸோ அவர்களுக்காகவும் கேட்டிருக்கவங்களுக்காகவும் இந்த இனிமையான பாடல் வருது, கேளுங்கள்.

இந்த இரவு நேரத்தில் நினைத்தாந்து இணைக்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி கேட்டிருக்க நேரம் 8:44 நிமிஷம் ஆயிடுச்சுங்க.

ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வேதம் புதிது படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காரு. அவருக்காகவும் கேட்டுட்டுருக்க உங்களுக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்கள்.

அடுத்ததா சாயதியன், திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலிருந்து வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூவிழியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. பாடல் அதிகாலை சுபவேளைன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பாடல், நட்பு திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்காகவும் கேட்டிருக்க நேயர்களுக்காகவும் இந்த இனிமையான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்கள்.

நினைத்தாலே இன்றைக்கும் கேட்டுருக்க நேரம் 8:55 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டு இன்னொரு பாடலோட இந்த நிகழ்ச்சிக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் நோர்த்தி நோர்த்தி. ஸோ எல்லாருமே வந்து அரை தூக்கத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊட்டியில் இருக்கவங்க, கீழே இருக்கவங்கலாம் இன்னும் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இருந்தாலும் நம்ம 1 hour எவ்வளோ பாடல்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்போம். இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாசர்பட்டியிலிருந்து பாலசுப்ரமணியமுடைய பாடல் படிக்காதவன் படத்திற்காக. ஸோ எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நிகழ்ச்சி வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி நாளைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்னொருத்தர் உங்களுக்காக நல்ல சூப்பரான பாடல்கள்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் கிட்டே டாடா பாபாய் சொல்கிறது உங்கள் அன்பு ஆர்ச்சி நோர்த்தே.

0: UMD issues red alert for severe heat wave conditions over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha for the next 2 to 3 days. And an IPL cricket match between host Kolkata Knight Riders and Mumbai Indians underway at the Eden Gardens. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையத்தின் தேன் புரட்சி திட்டத்தின் பயனாளி திரு ஜோதிஷ் நாயர் தேனி வளர்ப்பு குறித்த தன்னுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் ஜோதிஷ். உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படக்கூடிய இந்த நாளில் உங்களை வந்து நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி ஜோதிஷ். அடிப்படையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு மாறிட்டு வராங்க. அந்த வகையில் நீங்கள் தேனீ வளர்ப்புக்கு மாறினது எப்படி, உங்களுக்கு இதில் எப்படி ஈடுபாடு ஏற்பட்டது?
4: என்னுடைய அப்பா அம்மா விவசாயி, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற எனக்கு தெரியும். ஸோ நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டுன்ற எனக்கு தெரியும். நானெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கல்லூரி பிஜி படித்தது, 2 PG எடுத்தேன். எல்லாமே அந்த விவசாய இதுலேருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டம் பார்த்திங்கன்னா அந்த சக மனிதர்களுக்கு வரக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தேன். எங்கள் அப்பா எப்பவுமே சொல்ல போல, நான் கஷ்டப்பட்ட போல நீயும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எல்லா விவசாய மக்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்க அது மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்றது தான் அது. அப்போது இது பெரிய ஒரு ட்ரெஷரை நம்மளால் எதுவும் மிஸ் பண்ணுறோன்றது சின்ன வயசுலேருந்தே எனக்கு வருது. நம்ம எப்பவுமே எங்கே தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேடணும், தொலைக்காத இடத்துல போய் தேடுறது இது கிடையாது. நம்ம கண்ட்ரியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விவசாயத்தை சார்ந்த கண்ட்ரி தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள ட்ரில்லியன் எக்கனாமி, $1 trillion எக்கனாமியெல்லாம் இருந்தது. இப்போல்லாம் ஏன் பண்ண முடியல? இப்போ தானே சின்ன சின்ன சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா வந்துட்டுருக்கேன். இப்போது சின்ன ஒரு டேட்டா ஒன்று சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க தெரியல. 1942 இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா 65% பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வந்தது. 2013 பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இந்தியன் ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் அக்ரிகல்ச்சர்லேருந்து எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 12%, 13% தான். ஏன் இவ்வளோ டிக்ளைன் ஆகுது? ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இல்லை, ஒரு சமுதாயம்லாம் நினச்சி அங்கேருந்து ரொம்ப வெளியே வந்துடுறாங்க. யாருமே விவசாயிங்க யாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகலாம் விவசாயம் வேண்டான்னு சொல்லிட்டுலாம் வெளியே வரது கிடையாது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் வெளியே வர்றாங்க. விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனுக்கு விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும், அது எப்படி சந்தையில் எடுத்துகிட்டு வருதுன்றது தெரியாது. அப்போது நான் படிச்சிருக்கேன், ஸோ நான்லாம் வெளியூரில் இருந்திருக்கேன், ஒரு 15 years நான்லாம் இன்டர்நேஷ்னல் கம்பெனி குளோபல் கம்பெனிஸ் எல்லாம் இருந்திருக்கேன், எனக்குலாம் சந்தை எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். சரி, அதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஏட்டட் ப்ராடக்ட்ஸை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், உலக அளவில் சந்தைக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். மூணாவது, இது கோர் ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா, ஏன் விவசாயம்லாம் நலிவிழந்து போகுது அது யாருக்குமே தெரியல இல்லை, அதில் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடெக் ஐடின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி விவசாயத்துக்கு ஒரு காலத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது எப்படிலாம் நம்மளாலலாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத ஒரு சிந்தனை. ஸோ இது ஃபவுண்டேஷன் நம்மளாம் அந்த ரூட் காஸ்டெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா தென் வீ கேன் டூ தேட் ஒன். சரி, நம்மளே ஒரு அடுத்தவனு குறை சொல்கிறதுக்கு அதில் நம்மளே இல்லை ஒரு டேட்டா ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சிக்ஸ் சிக்மா அனலிஸ்ட்டு. ஸோ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டேட்டா அனலைசிஸ் எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 விவசாயிங்கிட்ட சவுத் இந்தியா ஃபுல்லால பண்ணி பார்த்தேன்.
3: சார், இந்த இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்குங்க?
4: நான் என்னெல்லாம் இதுக்கு ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா ஏபிஜே சார் தான். ஏபிஜே சார் தான் ஒரு ஐ ஜஸ்ட் அவர் நான் அண்ணா யூனிவர்சிட்டி, நான் அப்புறம் அப்ராடில் இருந்தேன், யூஎஸில் இருந்தேன். யூஎஸில் நான் கிரீன் கார்டு ஹோல்டர், அதை அப்ளை பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி சாரை மீட் பண்ணும்போது தான் ஐ ஜஸ்ட் காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் தான் எனக்கு இக்னைட் பண்ணிவிட்டது. ஏபிஜே சார் தான் சொன்னார், இது ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது, விவசாய மகனாக இருக்கீங்க, நீங்களெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியூரில் போயிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு டெக்னாலஜியும் தெரியும், உங்களுக்கு அனலைசிஸும் தெரியும், உங்களுக்கு விவசாயம் உங்களுக்கு பேஷன், தென் நீங்கள் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய மோட்டிவேஷன் தான். சரி, அப்புறமா தான் அவர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சார்கிட்ட பண்ணார். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது, எம்எஸ் சுவாமிநாதன் சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேர்ல்டு பி ஃபெடரேஷனுடைய 10 வருஷமாக பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் அவர் தான் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் KVIC ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று புனேயில் இருக்குது, அது டெவலப் பண்ணதே டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் சார் தான். அதே போல் நிறைய விஷயங்கள் நேஷனல் பி போர்டு பண்ணது அவர் தான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு அவரில் ஹீ இஸ் அ பீ கீப்பர், அவருடைய ஃபஸ்ட்டு கேரியர்லேயே

0: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல பண்ண என்ன விஷயம் அப்படின்னா, ஹீ இஸ் அ பீ கீப்பர். அவர் எப்பவுமே சொல்லுவார், ஐ எம் ஏ ப்ரவுட் பீ கீப்பர் அப்படின்னாரு. ஸோ அவருடைய இதில் நம்மளும் போகிறது என்ன பெரிய விஷயம் தானே. தென் நம்மாழ்வார் ஐயா கிட்ட பேசும்போது அவரும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார், தேனீக்கள் இல்லாட்டி உலக நடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த இதில் நம்மள ஸ்டார்ட் பண்ணோம். நாங்களும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண நிறைய எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4000 ஃபார்மர்ஸுக்கிட்டலாம் அந்த ரிசர்ச் பண்ணோம். இதில் என்ன பிரச்சனைனுங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது பொள்ளாச்சியில், பொள்ளாச்சியில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது கரூரில், கரூரில் இருக்கிற ப்ராப்ளம் கிடையாது திண்டுக்கல் ஆர் ஹொசூர் ஆர் எனி அதர் பிளேஸ். நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இஷ்யூஸ் எல்லாம் அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்னா, கோராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல தண்ணி இல்லைன்னவங்க அதெல்லாம் எல்லாத்துக்கும் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி நிறைய உதவிகள் பண்ணுறாங்க, அது மக்களுக்கெல்லாம் போய் சேரமாட்டேங்குது. இப்போ கேவிஎஸ்சி போன்ற ஆட்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நிறைய எல்லாம் ரிசர்ச்சுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. கேவிஎஸ்சிலாம் தான் எங்களெல்லாம் ரொம்ப ஊக்கு பண்ணி இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் சப்சிடியோட எங்களுக்கெல்லாம் லோன்லாம் தந்து எங்களை போன்ற நிறைய ஆட்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி கேவிஎஸ்சியில் நிறைய ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப இம்ப்ரெஸ்டான விஷயம் கேவிஎஸ்சியில் என்ன அப்படின்னாங்க, அவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நோன்றது இதுமாரி சொன்னது இல்லை, எந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு வந்தாலும் தேவல் கம்ப்ளீட்டாக அவங்களாம் அனலைஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி இதனால் உங்களுக்கு என்ன லாபம் வரும். அதான் வந்து
1: கேவிஎஸ்சி பத்தி சொல்றீங்க சார், ஒரு ஐடி செக்டார்ல இருந்த ஒருத்தர் வந்து விவசாயத்தின் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரு நாட்டத்தினால நீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா முதல்ல நீங்க கேவிஐசிய போய் நீங்க அணுகணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது, அங்க நீங்க எதிர்கொண்ட அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்னவா இருந்தது உங்களுக்கு?
0: எனக்கு ரொம்ப வார்ந்தா இருந்ததுங்க. நான் டாக்டர் லக்ஷ்மி ராயன் சார் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, அவரு தான் டைரக்டர் இருந்தாரு. அவர்கிட்ட போயில் இது மாதிரி பண்ணலான்னு இருக்குங்க, இது பண்ணிகிட்டு இருக்கேன் நான், இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தார். அவங்ககிட்ட போய் கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்க, ப்ரொப்போசல் கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதெல்லாம் கேட்டாங்க, இதனால் என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சோடனே இடிபின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் கணிச்சாங்க. எனக்கு இதெல்லாம் புதுமையாக இருந்தது, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு அங்கே போய் இந்த ஃபினான்ஷியல் இருந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ரக்சர்டு அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா
1: அங்க நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன சார்?
0: அங்க ஒரு பொருளை இப்படி இல்ல ப்ராசஸ் ஆர்கனைஸ்டா இன்டர்நேஷனல் குவாலிட்டியில இப்படி பண்ணலாம் ஒண்ணு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எப்படி பண்ணலாம் அது இல்ல ரெண்டாவது, மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது சந்தைக்கு எப்படி எடுத்துட்டு போறது, இது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம், ஒரு அரசாங்கத்துடைய இதில் இவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கெல்லாம் உண்மையுமே பொறிப்பு பெரிய பொறிப்பாக இருந்தது. விவசாயிங்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டுமே நான் சொல்லுவேன், நான் இது மாதிரிலாம் இருக்குது, ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்னுடைய தெரிஞ்சவங்க எங்கள் ஊருக்காரங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்.
1: விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு புது அனுபவம், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி வந்து தேனி வளர்ப்பு அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க கண்கூட அவங்க விவசாயத்துல வந்து பாத்திருப்பாங்க, ஆனா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அங்க வந்திருப்பாங்க. அவங்களோட இருக்கும்போது உங்களுடைய அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு அந்த கேவிஐசியில கத்துக்கிட்ட விஷயம்?
0: விவசாயன்றது எனக்கு புதுமையெல்லாம் கிடையாது. ஸோ சின்ன வயசுல இருந்து நாங்க எங்களுக்கு பண்ணே இருக்கு, அதுல போய் பண்ணிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கும் சேம் ஸ்டேஜ் ஆஃப் இதுதான் இருந்தது.
1: பயிற்சி உங்களுக்கு எப்படி
0: ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவங்க ஹைலி ஆர்கனைஸ்டானால நம்ப கூட முடியல எனக்கு, இவ்வளோலாம் ஆர்கனைஸ்டெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பண்ணுவாங்களான்றது எனக்குள்ள ஒரு ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், ஹனி இதெல்லாம் பண்ண போகிறோம், நிறைய வேல்யூ ஆடட் இது இல்லாமல் வேறு ஹனி இல்லாமல் விவசாயிகளுடைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மட்ராஸ் ஃபார்மர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வந்து அது மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: அதாவது உங்களுக்கு பயிற்சி கொடுத்ததுல வந்து கேவிஐசி வந்து எவ்வளவு முக்கிய பங்கு வகிச்சாங்களோ அதே மாதிரி அடுத்த கட்டமா உங்களுடைய செயல்பாட்டிலையும் அவங்களுடைய பங்கு அப்படின்றது முக்கியமா இருக்கு அப்படின்னு
0: சொல்லுவாங்க.
1: அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருந்தது சார்?
0: இப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கேவிஐசியில என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஹனி ரிலேட்டடான என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் இல்ல எல்லா பெனிஃபிஷியரியும் கூப்பிடுவாங்க, ஸ்கூல்ஸில் காலேஜஸ்ஸு ஆர் சம் அதர் ஈவன் இன்ஸ்டிடியூஷனில் பண்ணும்போது அவங்க கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்லா பகிர்தல் தானே நம்மளுடைய கலாச்சாரமே. சில போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது நான் அங்கேருந்து கற்றுப்பேன், அவ்வளோதான் விஷயம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் தானே.
1: சரி சார், இப்போ சாதாரணமா இந்த தேனி வளர்ப்பு அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைச்சிருக்கு அப்படின்றது நீங்க பேசுறதுல இருந்தே வந்து தெரியுது. இதை வந்து முழு நேரமா தொடங்கும் போது உங்களுக்கு அப்ப இருந்த விஷயங்கள் என்னென்ன, இப்ப நீங்க அதுல இருந்து முன்னேறி வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் என்னென்ன சவால்களை நீங்க எதிர்கொண்டீங்க?
0: சவால்கள் என்ன அப்படின்னா மேடம்,

0: இது ஒன்று அப்படின்னா சேல்ஸ் தான். உலக சந்தையில் இது நிறைய பேருக்குலாம் நிறைய இப்போ இந்த நேர்காணல் கேட்டுக்கிட்டு இருக்க மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டுமே நம்மள பொசிஷன் பண்ணும்போது வேர் வி ஆர் பொசிஷன் அப்படின்றது பார்க்கணும். அதாவது நம்மளுடைய ப்ராடக்ட்டு இப்போ ஒரு சந்தைக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சந்தையில் விற்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டில் விற்க முடியுமா, இது உலகத்தில் எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உலகத்தில் இருக்கிற 25% தேன் இந்தியன் தேன் தான் டிமாண்டு.
1: இல்ல அதுக்கான காரணம் என்ன சார், இங்க இருக்கிற சூழல் காரணமா இல்ல என்ன காரணம்?
0: இல்ல சூழல் மட்டும் இல்ல மேடம், 500 வெரைட்டி ஹனி இருக்கு உலக அளவில். அதுல 300 வெரைட்டி ஹனி இஸ் த பெஸ்ட் ஹனி. அதுல 280 வெரைட்டி ஆஃப் ஹனி நம்ம இந்தியாவில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு மல்டிபிள் லெவல் ஆஃப் பூக்கள், மகரந்தம், இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது உலகத்துல. வி ஆர் ஹைலி பிளஸ்ட். அவ்வளோ அவ்வளோ பூக்கள் இருக்கு. நீங்கள் அந்த காட்டு பூக்கள் இருக்குது, அப்புறமா நாட்டு பூக்கள் இருக்குது, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒசூர்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பூக்கள் வச்சுருக்காங்க.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
0: ஒரு ஒரு பூக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. அதான் நான் சொன்னேன், 500 வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி உலக அளவில் இருக்குது. அதில் 300 வெரைட்டி ஆஃப் ஹனி டேர்ம்டு அஸ் த பெஸ்ட் ஹனி அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 280 இந்தியாவில் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன சொல்கிறீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் இல்லாத இதே கிடையாது. ஆயுர்வேதத்தில் சொல்கிறாங்க 2200 நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த மூலின்னு சொல்லிட்டு இதை
1: தேனை
0: சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கனாலே யூ வில் யூ நோ நீட் டு டேக் அரவுண்ட் மெடிசின் ஃபார் 2200 டிசீசஸ். அவ்வளோ இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்றோம்ன்றது அதுவே ஒரு வா ஃபேக்டர் தானே நம்ம லைஃப்ல.
1: நிச்சயமா
0: இவ்வளோ பெரிய வா ஃபேக்டர் அது.
1: இப்போ உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க, உங்களுக்கு வந்து இதை வந்து முழு நேரமா ஒரு தொழிலாக்கிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேவிஏசி வந்து நிறைய வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க, அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இதுல வரக்கூடிய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தணும் அப்படின்றதுல கேவிஐசி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கையெல்லாம் வந்து செஞ்சாங்க? இன்னொன்று சந்தைப்படுத்துதல், ஏன்னா எந்த ஒரு பொருளையும் வந்து மதிப்பு கூட்டிட்டா மட்டும் போதாது, அதை சந்தைப்படுத்துற வரைக்கும் வந்து ஒரு உற்பத்தியாளருடைய பணி அப்படின்றது இருக்கு. அதுல வந்து கேவிஐசியோட பங்கு என்ன சார்?
0: சந்தைப்படுத்தணுன்றது முதல்ல சொன்னாங்க, இந்த வேல்யூட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தந்தாங்க. அதில் டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் புதுமையாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நானோ டெக்னாலஜியில் நாங்கள் எல்லாம் ஒரு புது இது எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட் நானோ டெக்னாலஜின்ட்டு ஒரு ஒரு 4 மாதத்துலலாம் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் ஹனி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் நிறைய பசங்களை ஒழுங்காக தூங்க மாட்டேன்றாங்க, வயசானவங்க தூங்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹெர்பல் ஒரு நானோ டெக்னாலஜி மூலமாக பண்ணி அதை ஹனியில் இன்ஃபியூஸ் பண்ணி அது நாங்கள் ஒரு அதுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதுபோல் நிறைய விஷயங்கள்ல அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்ச், நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு, நம்மளுடைய இது எப்படி இல்லை வேல்யூடட் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம தான் பண்ணிக்கணும். அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணி தருவாங்க, அதுக்கு மேலே டெவலப் பண்ண வேண்டியது நம்மளுடைய ரிசர்ச்.
1: இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ தேன் நெல்லி வந்து நமக்கு கண் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி வேறு என்னென்ன பொருட்கள்
0: ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு நம்மள இது பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலலாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க, 6 o'clockலாம் ஸ்கூல் போயிடுறாங்க, 7 o'clockலாம் அவங்களுக்கெல்லாம் எனர்ஜி பார் மாதிரி நம்மளாம் ஹனியில் வச்சு பண்ணலாம். ஏன்னா இதில் குளுக்கோஸு, ஃப்ரூட்டோஸு, சுக்ரோஸு, என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாமே இருக்குது ஹனியில் இருக்குது. ப்ளஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு இது பண்ணிக்கலாம். தென் பனானா ஃபிக் இருக்கு இல்லைங்களா, அதில் வச்சு அதில் ட்ரை பண்ணிட்டு அது பண்ணலாம். இதுபோல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வி கேன் கீப் ஆன் டூயிங் தட். இது மாதிரி நிறைய பண்ணலாம். இது மாதிரி கேக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய ஜென்சி குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் குக்கீஸ் எல்லாம் இப்போ நாங்கள்லாம் புதுசாக எல்லாம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஹனி பேஸ்டு குக்கீஸு ஓகே. அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஹனியில் இருக்கிற சுகரை நம்ம இதில் வேல்யூ பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஹனியை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து புராணத்துலேயும் அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் அதே மாதிரி இஸ்லாமத்துலேயும்
1: எல்லா மதத்துலேயும்
0: பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஹனியை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோ இது. இப்போ ஹிந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்தம் அப்படின்னா என்ன, அவனுக்கு அதை சாப்பிட்டாச்சுன்னா அவனுக்கெல்லாம் மரணமே கிடையாது அப்படின்வாங்க. வாட் இஸ் அமிர்தம்? இஸ் நத்திங் பட் நெக்டர். வாட் இஸ் நெக்டர்? நெக்டர் இஸ் நத்திங் பட் ஹனி. ஹனி தான், ஹனி எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுடைய ஆயுள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் சிம்பிளான விஷயங்கள்.
1: நிச்சயமா சார், விவசாயம் அதுதான் வந்து என்னுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணீங்க. செலக்ட் பண்ணியும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு அப்படின்றது எல்லாரும் வந்து கடினமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் அதுலயும் வந்து நீங்க கேவிஐசியோட ஒரு ஹெல்ப்போட பாத்தீங்கன்னா அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இப்போது இடம்பெறுவது பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் பரமாத்முடு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பாகதேஸ்வரி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சிகளினை புரோவம்ம என தொடங்கும் ஷியாமசாஸ்திர கீர்த்தனை மாஞ்சி ராகம் மிஸ்ரா சாப்பு தாளம்.

நேரம் 10:10. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏகாம்பரநாதம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கமகக்ரியாராகம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக மாதவ பூதவ என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ரேவதி ராகம், கண்டசாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பத்மஜா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு இடம் பெற கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஆர் ஸ்ரீகணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி. தொடர்வது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்க இருக்கும் பாடல் தீர்ப்புகள் திருத்தப்படலாம். திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: ஒரு புது கவிதை வண்ண இரு விழியார்ந்த பூங்கோதை.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ் வாணி வானிலை அறிக்கையை கேட்கலாம்.
1: எஃப்எம் 102.3 சென்னை ரெயின்போ எஃப்எம் 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
1: இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி. ஆம், உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். இன்றைய மனசு மயம் நிகழ்ச்சியில் எந்த விதமான பாடல்கள் ஒளிவரப் போகின்றது? இது ஒரு கோடைக்காலம். இந்த கோடைக்காலத்தில் இந்த வீசும் காற்று எப்படியாய் மனம் வீசுமோ இந்த இரவு நேரத்தில் சிலர் உறக்கத்திற்கு செல்லியிருக்கலாம், சிலர் பயணத்தில் நீண்டு கொண்டிருக்கலாம். எப்படியோ இசை என்பது பொதுவானது. அப்படி இருக்கும்போது இதோ இந்த தென்றல் வீசும் காற்று கொஞ்சம் பூவோடு மனநிறுமே. இதோ நிகழ்ச்சியின் முதல் பாடல். எஸ் ஜானகியின் குரலில் பஞ்சாரநாச்சலம் வெற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் முரட்டு காளை படத்திலிருந்து. எந்த பூவிலும் வாசம் உண்டு என்று இந்த தலைவி சொல்லும்போது இதோ இந்த தலைவன் எப்படி மறுக்க முடியும்?